காலை 5:30 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. அடுத்ததாக அப்பா டாடா திரைப்படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் குரலில்

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948, அஸ்வின மாதம் 6 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 11 நாள், 2026 வருடம் செப்டம்பர் மாதம் 28 நாள் திங்கட்கிழமை. குறள் அமுதம் நாள் ஒரு குறளை தொடர்ந்து மங்கள இசை கேட்கலாம்.

0: சிரித்து பேசி சிந்தை மகிழ நட்பு கொள்ள தெரியாதவர்கள் ஒருவரை ஒருவர் பகைமை கொள்ளும்படி புறம் பேசி நெருங்கிய நண்பர்களையும் பிரித்து விடுவார்கள். குறள் எண் 187, அதிகாரம் புறங்கூறாமை.
1: பகச் சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச் சொல்லி நட்பாடல் தேற்றாதவர்.
0: சிரித்து பேசி சிந்தை மகிழ நட்பு கொள்ள தெரியாதவர்கள் ஒருவரை ஒருவர் பகைமை கொள்ளும்படி புறம் பேசி நெருங்கிய நண்பர்களையும் பிரித்து விடுவார்கள். குறள் எண் 187, அதிகாரம் புறங்கூறாமை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவக் கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தன்னலமின்றி தேசத்துக்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. தேசத்தின் முன்னேற்றத்திற்கு வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர்களின் வரலாறுகளை இளையோரிடையே கொண்டு சேர்ப்பது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் அனைத்து கிராமப் பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தோஹாவில் இன்று நடைபெறும் ஆசிய உள்கட்டமைப்பு வங்கியின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்கிறார். கால்நடைகள் காப்பீட்டிற்கான இணையதளத்தை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தி இருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் இன்று தொடங்கி வைக்கிறார். அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் ஷெட்யூல்டு வகுப்பு மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் என சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய திமுக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளால் தான் அக்கட்சியை மக்கள் ஆட்சியிலிருந்து அகற்றியிருப்பதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாக திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேயர்கள் கேட்கவிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள் கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் ஆர்

கணேச நேரு அவர்கள். காலை 7 மணிக்கு வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் துவக்கமாக தொழில் தொடங்குவோம். உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் ப இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.

8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். 9:02 ஆனந்த பூங்காற்று. செல்போன் பயனுள்ள நண்பனா, நேரத்தை திருடும் எதிரியா? காலை 9:30 முதல் 9:30, 10:30, 11:30, பகல் 12:30, 1:30 மற்றும் மாலை 4:02, 4:30, 5:30, 6:30, 7:30 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் கேட்கலாம். தொடர்ந்து காலை 9:30 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி, 10:02 மற்றும் 10:30 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள், 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் பகத்சிங் பிறந்த தினம், 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் அண்டை வீட்டாரின் அன்பும் அவசியம் என்று உணர்ந்த தருணம், 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் காப்போம், இயற்கை வழியில் உடல்நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் இயற்கை மருத்துவ நிபுணர் நல்வாழ்வு அவர்கள், 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பாளையங்கோட்டை வட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். தொடர்ந்து காணா வாழையின் மருத்துவ பயன்களை கேட்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு அன்பின் வரிகள், 3:02 திரை அருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரன் நிகழ்ச்சி, மாலை 4:07 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும், 6:02 பக்தி மாலை, 6:35 சேவை செய்திகள், 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், செல்லிட பேசிகளின் சுற்றுச்சூழல் தாக்கம், 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், 9:00 இடைவிடா இசை மழை, 9:30 இலக்கிய சாரல் ஆச்சார கோவையும் மனித ஒழுக்கமும், 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு கேட்கலாம்.

இரவு 10:20 சுகமான ராகங்கள் பாளையம் கோட்டை ஈ சந்திரா ராஜாமணி அவர்களின் தொகுப்பு உலாவர கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது எமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்பு கேட்டீர்கள். சில மணி தொழில்களில் இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் ஏ கிருஷ்ணகுமார் அவர்கள்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் வெறிநாய் கடிக்கு தீர்வும் தகவல் அறியும் விழிப்புணர்வும். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.
2: வருமுன் காப்பது என முன்னோர்கள் கூறியது எத்தனை அருமையான அறிவுரை. நாய்களை வளர்ப்பது ஒரு சிலருடைய விருப்பமாக இருக்கிறது, அது தவறில்லை. நன்றியுணர்வை வெளிப்படுத்துவதில் அவை சிறந்து நிற்பதனால்தான் அவை மனிதன் வாழும் இடத்திலேயே வாழத் தொடங்கிவிட்டது. தங்களிடம் அன்புடன் விளையாடும் நாயை கட்டி தெருவில் அழைத்துச் செல்வதில்லை, இதனால் கடித்து விடுகிறது. மருத்துவமனைகளுக்கு செல்லும் அவல நிலை ஏற்படுகிறது. ஆடு மாடுகளை கூட கடித்து விடுவதனை பார்க்க முடிகிறது. 24 மணி நேரத்தில் அதனை உணர்ந்து மருத்துவரிடம் காட்டிவிட வேண்டும். எனவே முறையாக பராமரிப்போர் மட்டுமே நாய்களை வளர்க்க வேண்டும். முறையாக தடுப்பூசி செலுத்தி பாதுகாக்க வேண்டும். வெறிநாய் கடியால் விளையும் ரேபிஸ் நோய் மிக ஆபத்தானது. பக்கத்தில் எவரேனும் வந்தால் அவர்களையும் அந்த நோய் பாதித்துவிடும். எனவே தனி அறையில் அவர்களுக்கு மருத்துவம் அளிக்கப்படும். நாய் லேசாகத்தான் கடித்தது, அதன் பல் அச்சு இல்லை என விட்டுவிடக்கூடாது. அப்படி எளிதாக நினைத்து மருத்துவம் பார்க்காமல் மரணமடைந்தவர்களும் உண்டு. பாதிக்கப்பட்ட விலங்கின் உமிழ்நீர் பொதுவாக கடி அல்லது கீரல் மூலம் மனிதனுக்கு பரவக்கூடும். இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவே செப்டம்பர் 28 உலக வெறிநாய்க்கடி நோய் தினம் பின்பற்றப்படுகிறது. இந்த நாள் ஒரு நோயை பற்றி பேசுவதற்கான நாள் மட்டுமல்ல, ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கான விழிப்புணர்வு நாளாகும். வெறிநாய்க்கடி என்பது வைரசால் ஏற்படும் தீவிரமான தொற்று நோய். இந்நோய்க்கு மருந்து கண்டுபிடித்த லூயி பாஸ்டர் மறைந்த நாளை நினைவு கூறும் நாள் இந்நாள். நாய் கடித்து விட்டால் முதலில் செய்ய வேண்டியது காயத்தை சோப்பு மற்றும் ஓடும் தண்ணீரால் சுமார் 15 நிமிடங்கள் நன்றாக கழுவ வேண்டும். இது வைரஸ் தாக்கத்தின் ஆபத்தை குறைக்க உதவும் முக்கியமான முதலுதவி நடவடிக்கையாகும் இது. பின் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரிடம் உண்மையை கூறி மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும். விழிப்புணர்வுடன் இருந்து உடனடி நடவடிக்கையாக தடுப்பூசி போட்டுக்கொண்டால் உயிரை காப்பாற்ற முடியும். இன்று அனைவருக்கும் தகவலை பெறும் உரிமையினாலும் பின்பற்றப்படுகிறது. தகவல் அறிதல் அறிவின் முதல் படி. செப்டம்பர் 28 தகவல் பெறுவதற்கான சர்வதேச நாள். எல்லோருக்கும் எல்லா உரிமையும் இருக்கிறது என உறுதி செய்யும் நாளே இந்நாள். பணம், பதவி, புகழ் என அனைத்தையும் அறிவாலேயே பெற முடிகிறது. வழிமுறைகளை அறிந்து கொள்ள வேண்டிய விழிப்புணர்வினை மட்டுமே ஊட்டும் என உணர்ந்து கொள்ளும் நாள் இந்நாள். தொடர்வண்டியில் பயணம் செய்வோருக்கு தகவலே முக்கியம். அத்தகவலை கொண்டு முறையாக பதிவு செய்து கொள்ள முடியும். அதுபோலவே வேலை வாய்ப்பு, தேர்வு நாட்கள், தேர்வு முடிவுகள், வழக்கு முடிவுகள், வானிலை அறிக்கை, நிதிநிலை அறிக்கை, மக்கள் தொகை என அனைத்து தகவலையும் பெற முடியும். இதனை வழங்குவதே தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பதாகும். இந்த சட்டம் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் முக்கியமான கருவியாக உள்ளது. தகவல் அறிந்த குடிமகன் வலிமையான குடிமகன். அவர்களாலேயே நாட்டின் பெருமையை மற்றவருக்கு கூற முடியும். எங்கெங்கு என்னென்ன கல்வி வாய்ப்பு இருக்கிறது, உதவித்தொகை எங்கெங்கு கிடைக்கிறது என்னும் தகவல் தெரிந்தவர்களே பயன்பெறுகிறார்கள். தகவல் உரிமைக்கும் பொறுப்புக்கும் தொடர்பு உண்டு. நமக்கு தகவலை பெறுவதற்கு எந்த அளவிற்கு உரிமை இருக்கிறதோ அதே அளவு அந்த தகவலை பொறுப்புடன் பயன்படுத்தும் கடமையும் இருக்கிறது. ஒரு சிறிய தகவல் ஒருவரின் வாழ்க்கையே மாற்றிவிடும். எனவே அது மாற்றத்தின் விதையாகிறது. தகவல்களை தெரிந்து கொள்வோம். மற்றவர்களுக்கும் தகவல்களை பகிர்ந்து அவர்கள் வாழ வழி செய்வோம்.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் வெறிநாய் கடிக்கு தீர்வும் தகவல் அறியும் விழிப்புணர்வும். கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேரம் காலை 6:15. மலரும் இந்த நாள் வன மகிழ்ச்சியையும்

உற்சாகத்தையும் தருவதாய் அமையுமாக. நேர்கள் கேட்கவிருப்பது வணக்கப்பூக்கள். எல்லோரும் எல்லாமும் பற்றி இனிதே வாழ்க என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சோபனா குரலில்

நன்மைக்காகவே நிகழ்ந்தது என்று நேர்மறையாக நினைப்பதே நம் வாழ்வை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான உயர்ந்த வழி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்

நேயர்கள் இணைந்திருப்பது வணக்க பூக்கள் நிகழ்ச்சிக்காக. நேரம் காலை 6:21. நிகழ்ந்த எதையும் நம்மால் மாற்ற முடியாது. எது நிகழ்ந்தாலும் அது நமது

நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. யாரோ ஒருவரை பற்றி அவர் இல்லாத நேரத்தில் குறைவாக பேசுவதும் தவறாக பேசுவதும் குறிப்பாக பேசுவதும் நீங்கள் யார் என்பதை எடுத்துரைக்கும்.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. உண்மையை எப்பொழுதும் யாராலும் மறைக்க முடியாது. நிச்சயம் ஒரு நாள் அது வெளிவரும்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேயர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. ஒவ்வொரு முறை தவறு செய்யும் போதும் அதன் மூலம் என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்பதே முக்கியம். நிகழ்ச்சியின் நிறைவாக எஸ் சரளா குரலில்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தன்னலமின்றி தேசத்திற்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என

0: தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: களைகள் என்பது நிலம் மற்றும் நீர் வளங்களை சீராக பயன்படுத்துவதற்கு இடையூறாக வளரக்கூடிய தேவையற்ற செடிகள் ஆகும். பொதுவாக களைகள் பயிர்களில் அதிக விளைச்சல் இழப்பை ஏற்படுத்துது. இயற்கை விவசாயத்தில் களைகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக அதிக விளைச்சல் மற்றும் வருமானத்தை அடைய பொருத்தமான களை மேலாண்மை நடைமுறைகளை பின்பற்றணும். இதனால் நீண்ட நாட்களுக்கு களைகள் கட்டுப்படுத்தப்படும் வகையில் இயற்கை விவசாயத்திற்கு ஏற்ற ஒருங்கிணைந்த களை மேலாண்மை முறைகளை பின்பற்றுவது அவசியம். உளவியல் முறைகளை முறையாக பின்பற்றும் போது களைகளை திறம்பட நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். உளவியல் முறைகள் மட்டுமே அனைத்து களைகளையும் கட்டுப்படுத்தாது, ஆனால் களைகளின் எண்ணிக்கையையும் அடர்த்தியையும் குறைக்க இது பயனுள்ளதாக இருக்கும். சுத்தமான களை விதைகள் இல்லாத பயிர் விதைகளை பயன்படுத்தணும். இது களைகள் முளைப்பதை ஆரம்பத்திலேயே தடுக்கும். பயிர் செய்யப்பட்ட பகுதி, வரப்புகள், நீர்ப்பாசன வாய்க்கால்கள் போன்றவற்றை களைகள் இல்லாமல் சுத்தமாக வைத்திருக்கணும். கதிரடிக்கு முற்றம் உரக்குழிகளை களைகள் இல்லாமல் பராமரிக்கணும். களை பிரச்சனைகளை குறைக்கவும் சந்தை தேவைகளை பூர்த்தி செய்யவும் பயிர் வகைகளை கவனமாக தேர்ந்தெடுப்பது அவசியமாகும். பயிர் சுழற்சி என்பது ஒரே நிலத்தில் வெவ்வேறு பயிர்களை அடுத்தடுத்து பயிரிடக்கூடிய முறையாகும். இது ஒரு நல்ல நீண்ட கால களை கட்டுப்பாடு உத்தியாகும். ஒரு வயலில் ஒரே பயிரை சாகுபடி செய்வதால் ஒரே இன களைகள் வளர வழிவகுக்குது. ஒரு சுழற்சியில் பல்வேறு பயிர்கள் பயன்படுத்தும் போது ஒவ்வொரு பயிரின் உளவியல் முறைகளில் உள்ள மாறுபாடுகளால் களை முளைப்பு மற்றும் அதன் வளர் சுழற்சிகள் சீர்குலைக்கப்படுது. சாகுபடிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் பயிரை பொறுத்தே களை செடிகளோட தன்மை அமையும். பயிர் சுழற்சியில் உருளைக்கிழங்கை பயிரிடுவதன் மூலமா களைகளின் எண்ணிக்கை குறையும். பயிர் தேர்வு என்பது இயற்கை விவசாயத்தில் மிகவும் முக்கியமானதாகும். பயிர்களின் எண்ணிக்கை, இடஞ்சார்ந்த அமைப்பு, சாகுபடி முறை ஆகியவை களை வளர்ச்சியை பாதிக்கும். ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பயிர்களை ஊடுபயிர் செய்வதன் மூலமா களைகளோட வளர்ச்சியை குறைத்து மண் அரிப்பை தடுக்கலாம். பயிர் வகைகளை ஊடுபயிராக பயிரிடும் போது வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தி மண் வளத்தை மேம்படுத்தலாம். மூடுபயிரின் விரைவான வளர்ச்சி மற்றும் அதோட அடர்த்தி களைகளோட வளர்ச்சியை தடுக்கும். பயிர் சாகுபடி முறையில் கம்பு, சிவப்பு கிராம்பு, எண்ணெய் வித்து பயிர்கள், முள்ளங்கி போன்ற மூடுபனி பயிர்கள் அல்லது குளிர்கால கோதுமை அல்லது தீவன பயிர்களை பயிரிடும் போது களை வளர்ச்சி தடைபடுது. கூடுதலாக மண்ணின் மேற்பரப்பில் மூடுபயிர்களோட கழிவுகள் நிழலை ஏற்படுத்துவதால் களைகள் கட்டுப்படுத்தப்படுது. நிலப்போர்வை அமைப்பதன் மூலமாக களைகளை தவிர்க்க முடியும். நிலப்போர்வையில் ரெண்டு வகைகள் இருக்குது, வாழும் நிலப்போர்வை, அங்கக நிலப்போர்வை. வாழும் நிலப்போர்வை என்பது நிலத்தின் மட்டத்திற்கு அருகில் அடர்த்தியாக வளரக்கூடிய தாவர வகை. எடுத்துக்காட்டா சிவப்பு கிராம்பு. இது முக்கிய பயிருடன் போட்டியிடாமல் களை மற்றும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்துவதோட மண் வளத்தையும் பெருக்கும். நெல் நடவு செய்த 7 நாட்களுக்கு பிறகு ஒரு ஏக்கருக்கு 200 கிலோ என்ற அளவில் அசோலா இடும்போது நைட்ரஜனை நிலைநிறுத்துவதோட நிலப்போர்வையாக செயல்பட்டு களை வளர்ச்சியையும் குறைக்குது. அங்கக நிலப்போர்வை சிதைந்து மண்ணில் உள்ள கரிமப் பொருட்களோட அளவு அதிகரிக்கப்பட்டு மண்ணோட வளம் மேம்படுத்தப்படுது. இது மண்ணின் நுண்ணுயிர் எண்ணிக்கையை அதிகரிப்பதோட மண் அரிப்பையும் குறைக்கும். வைக்கோல், மரப்பட்டை, மக்கிய குப்பை கழிவுகள், செந்தூர மரங்களின் இலை மற்றும் பனை ஓலைகள் போன்றவை அங்கக நிலப்போர்வைக்கு எடுத்துக்காட்டுகளாகும். பயிர் சாகுபடியில் களைகளை கட்டுப்படுத்துவதற்கு நீர் மேலாண்மை முக்கியமாக கருதப்படுது. சொட்டு நீர் பாசன முறை இயற்கை விவசாயத்தில் களை வளர்ச்சியை குறைக்கிறது. நடவு படுக்கையில்

0: அமைக்கப்பட்ட சொட்டு நீர் குழாய் பயிருக்கு தேவையான ஈரப்பதத்தை மட்டும் வழங்குவதால் மேற்பரப்பில் உள்ள களைகளுக்கு போதுமான ஈரப்பதம் கிடைப்பதில்லை. இயற்கை விவசாய முறையில் நெல் சாகுபடி செய்யும் போது நடவு வயலில் 5 சென்டிமீட்டர் வரை தொடர்ந்து நீர் நிலைநிறுத்தப்படுவதால் பயிர்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும், தன்மை அதிகரிக்கும். அதே நேரம் நீரின் அடியில் உள்ள களைகளுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு அதன் முளைப்பு திறனும் வளர்ச்சியும் தடைப்படும். இயற்கை விவசாயத்தில் களை கட்டுப்பாடு மற்றும் இயந்திரங்களோட பயன்பாடு தடை செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் சிறிய கருவிகளை பயன்படுத்தி களைகளை கட்டுப்படுத்தலாம். இம்முறையில் களை எடுப்பதன் மூலம் பயிர்களின் வளர்ச்சிக்கான சூழல் ஊக்குவிக்கப்படுது. இயற்பியல் களை மேலாண்மை முறை வேலை ஆட்களை சார்ந்திருப்பதால் அதிக நேரம் மற்றும் செலவு ஏற்படுது. களை கொத்து, கொத்து கலப்பை, கிளறி, புல்வெட்டி, நெரிஞ்சில் களையெடுப்பான் போன்றவை இயந்திர களையெடுக்கும் கருவிகளாகும். தூரிகை களையெடுப்பான் கருவி காய் பயிர்களுக்கு உகந்ததாகும். களை கொத்து தனி செடிகளுக்கு பயன்படுத்தப்படுது. இயந்திர களையெடுக்கும் கருவிகளை பயன்படுத்திய பிறகு களை கொத்து கொண்டும் களைகளை அகற்றலாம். அகற்றப்பட்ட களைகளை எறிவதற்கு பதிலாக அதே நிலத்தில் நிலப்போர்வையாகவோ அல்லது அவற்றை மக்க வைத்து உரமாகவோ பயன்படுத்தலாம். களைகள் பயிர் வளர்ச்சிக்கு பெரும் அச்சுறுத்தலாகவும் இயற்கை விவசாயத்திற்கு சவாலாகவும் உள்ளன. பயனுள்ள களை மேலாண்மை நடைமுறைகளை ஏற்றுக்கொள்வது இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் பயிர் உற்பத்தி திறனையும் வருமானத்தையும் அதிகரிக்கும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பல்லுயிர் பெருக்கத்தை பராமரிப்பது, மனித மற்றும் விலங்குகளின் ஆரோக்கியத்தை பாதுகாத்தலுக்காக ஒருங்கிணைந்த களை மேலாண்மை அவசியமாகிறது.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 48 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 59 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 14 முதல் 22 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 34% முதல் 72% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ்.

0: சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்
1: தென்காசி மாவட்டம் அரியப்பபுரம் புராட்சி ஒன்றிய நடுநிலை
2: பள்ளி வர்ஷினி. தாய் செல்ல குட்டிகளா, நிலாவில் இருந்து நம்ம பூமியை பார்த்தால் அது ஒரு அழகான நீல நிற பந்து மாதிரி ஜொலிக்கும். நம் பூமியில் நிறைய தண்ணீர் இருப்பதால் தான் அப்படி தெரியும். நீங்கள் தாகமாக இருந்தால் குடிக்கிற ஒவ்வொரு சொட்டு தண்ணிக்கும் பின்னாலே ஒரு பெரிய மந்திரம் இருக்கு. பல கோடி வருஷங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய டைனோசர் குடித்த அதே தண்ணீரை இன்றைக்கும் நாம் குடித்து கொண்டிருக்கோம். ஏன்னா பூமியிலிருந்து தண்ணீர் ஆவியாக மேலே போய் மறுபடியும் மழையாக வந்து ஒரு சக்கர மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். எனவே இந்த தண்ணீரை நாம் ஒரு சொட்டு குடிக்கும் போது வீணாக்காமல் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும்.
0: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்
2: புள்ளி ஹர்ஷினி.

0: இனி வருவது சூழல் ஒளி. வழங்குகிறார் ஆர். கணேச நேரு அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காண இருப்பது ரசாயன உரங்கள். ரசாயன உரங்களால் எவ்வாறு சுற்றுச்சூழல் பாதிப்படைகிறது என பார்ப்போம். விவசாயத்தில் அதிக அளவு மகசூலை பெறுவதற்காக பயன்படுத்தப்படும் நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ், யூரியா போன்ற செயற்கை ரசாயன உரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. குறுகிய காலத்தில் நன்மை அளிப்பதாக இவை இருந்தாலும் நாளடைவில் சுற்றுச்சூழலுக்கு அதிக அளவு தீங்கினை விளைவிக்கிறது எனலாம். ரசாயன உரங்களால் இயற்கையான மண் வளம் எவ்வாறு சீர்கேடு அடைகிறது என்பதை பார்ப்போம். தொடர்ச்சியான செயற்கையான இரசாயன உரங்களை பயன்படுத்தும் போது மண்ணில் உள்ள நன்மை அளிக்கும் நுண் உயிர்கள் அழிக்கப்படுகின்றன. மேலும் மண்ணில் உள்ள மட்கிய இலை தலைகளை உண்டு அதை உரமாக்கி தரும் விவசாயிகளின் நண்பனான மண்புழு போன்றவைகளும் இதனால் பாதிப்படைகின்றன. மேலும் மண்ணின் கார அமிலத்தன்மையிலும் அதன் சமநிலை மாறி மண்ணானது தனது இயற்கை சத்தை இழந்து கலர் நிலமாக முடிவில் மாறுகிறது. வயல்களில் மழை பெய்யும் போது மழை நீரில் இரசாயன உரங்கள் அடித்து செல்லப்பட்டு ஏரி, குளம், கண்மாய் போன்ற நீர் நிலைகளில் கலக்கிறது. இந்நீரில் அதிக அளவு நைட்ரஜன், பாஸ்பரஸ் உள்ளதால் நீரில் பாசிகளின் வளர்ச்சி அதிகரிக்கிறது. இவை தங்களின் வளர்ச்சிக்கு தேவையான ஆக்சிஜனை நீரிலிருந்தே எடுத்துக்கொள்வதால் நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனின் அளவு குறை தொடங்குகிறது. இவ்வாறு பிராணவாயு அளவு திடீரென குறைவதால் நீரிலுள்ள பிராணவாயுவை எடுத்துக்கொண்டு உயிர் வாழும் நீர்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்பட்டு முடிவில் இறக்க நேரிடுகிறது. மேலும் இரசாயன உரங்களில் உள்ள நைட்ரேட் போன்ற இரசாயன கூறுகள் நிலத்தடி நீரில் ஊடுருவுவதால் அதை குடிக்கும் உயிரினங்களுக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படுகிறது. இதற்கு தீர்வாக தொழு உரம், பசுந்தாள் உரம், மண்புழு உரம், மாட்டுச்சாணம் போன்ற இயற்கை உரங்களை பயன்படுத்தி மண்ணின் வளத்தை நாம் அதிகரிக்கலாம். இயற்கை நுண்ணுயிரிகளான ரைசோபியம், அசோஸ்பைரிலம், அசடோபாக்டர் போன்றவற்றை நாம் பயன்படுத்துவதால் மண்ணில் உள்ள நைட்ரஜன் நிலைநிறுத்தப்படுகிறது. ஒரே பயிரை தொடர்ந்து பயிரிடாமல் பயிர்களை மாற்றி மாற்றி பயிரிடுவதன் மூலம் மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது. ஜீவாமிர்தம், பஞ்சகவியம், தசகவியா போன்ற இயற்கை திரவ உரங்களை பயன்படுத்துவதால் மண்ணிற்கு ஊட்டச்சத்து கிடைப்பதோடு பூச்சிகளையும் நாம் விரட்டலாம். இயற்கை பூச்சி கொல்லியாகவும் இவை விளங்குகின்றன.
0: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் ஆர். கணேச நேரு அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7:01 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல வணக்கம் வரணி நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. வணக்கம் வரணி நிகழ்ச்சியின் துவக்கமா தொழில் தொடங்குவோம் உரை வழங்குறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள்.
2: நம்முடைய தமிழ்நாடு பல ஆண்டுகள் வரலாறு உடையது. 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பே மண்பாண்டங்களை உருவாக்கி அதிலே சமையல் செய்து சாப்பிட்டிருக்கிறார்கள். வர வர மண்பாண்டங்கள் தயாரிக்கப்பட்டு அதிலே செடிகள், பூச்செடிகள், காய்கறி செடிகளை வளர்க்கக்கூடிய நிலைமை, அழகிய பல வகை பொருட்களை அதில் தயாரித்து அதை கைவினைப் பொருட்களாக வீட்டிலே காட்சிக்கு வைக்கக்கூடிய பொருட்களையும் மண்பாண்டத்தின் மண்கள், மண், களிமண் போன்றவற்றை கலந்து தயாரிக்கிறார்கள். அப்படிப்பட்ட பல லட்சம் மண்பாண்ட தொழிலாளர்கள், அதை வாங்கி விற்பவர்கள், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக நம்முடைய தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் நல வாரியத்தை உருவாக்கியது. பாரம்பரிய மண்பாண்ட தொழில் செய்யும் குடும்பங்களின் மேம்பாட்டுக்காக, அவருடைய சமூக பாதுகாப்புக்காக, அவருடைய தொழில் வளர்ச்சிக்காக நம்முடைய தமிழ்நாடு அரசு இந்த வாரியத்தை உருவாக்கியது. இதில் 18 முதல் 60 வரை உள்ள மண்பாண்ட தொழிலாளர்கள் உறுப்பினராகலாம். இத்தொழிலை மட்டுமே முதன்மையாக கொண்டிருப்பவர்கள் மட்டுமே அதில் உறுப்பினரை ஆக வேண்டும். உறுப்பினர்களுக்கு மழைக்காலம் வந்துவிட்டால் மண்பாண்டங்கள் செய்ய முடியாது. எப்படி மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்திலே பண உதவி செய்வது போல மாதத்துக்கு 5,000 ரூபாயை இந்த மண்பாண்ட வாரிய உறுப்பினர்களுக்கு அரசு வழங்குகிறது. அதுபோல் அவர்களுடைய குழந்தைகள் பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரி, தொழில்நுட்ப கல்லூரி போன்ற இடங்களிலே படிப்பதற்கு மாதந்தோறும் ஒரு உதவித்தொகையை வயதிற்கு ஏற்றாற்போல், படிப்புக்கு ஏற்றாற்போல் நம் வாரியம் வழங்குகிறது. அதுபோல் அவருடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடப்பதற்கு பண உதவி கொடுத்து உதவி செய்கிறார்கள். அவருடைய மனைவிக்கு மகப்பேறு காலத்திற்கு நிதி உதவி வழங்குகிறார்கள். அதேபோல் 60 முடிந்த மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு வயதை பொறுத்து மாத ஓய்வூதியமும், அவர் இறந்துவிட்டால் குடும்ப ஓய்வூதியமும் வழங்குகிறார்கள். கிராமங்களிலே இப்போது பெரிய அளவிலே சூளைகள் போட்டு மண்பாண்டங்களை லாரி லாரி லோடாக தயாரித்து வட மாநிலங்களுக்கு அனுப்புவதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூளை ஒருவர் உருவாக்குகிறார் என்றால் அதற்கு 2 கட்டணம், அதாவது கமர்ஷியல் என்று சொல்வார்கள், கமர்ஷியல் டேரிஃப் என்று. அதை தமிழ்நாடு அரசு கருணையோடு பரிசீலித்து அந்த இலவச மின்சாரம் கொடுத்து அவர்களுக்கு மின்சார கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு கொடுத்துள்ளது. அது மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. இதை, இந்த உதவிகளை, இந்த கருவிகள் வாங்குவதற்கு, மின்சார மோட்டார் வாங்குவதற்கு கொடுக்கின்ற உதவிகளை எல்லாம் எப்படி பெறலாம்? உங்கள் அருகில் உள்ள மாவட்ட தொழிலாளர் நல அலுவலகத்தை அணுக வேண்டும். கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் கிராம விஓ மூலமோ கூட்டுறவு சங்கத்தின் மூலமோ சான்றிதழ் பெற வேண்டும். ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வயது சான்று, பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படங்களை கொடுத்து உறுப்பினர் ஆகிக்கொள்ளலாம். இந்த இப்படி உறுப்பினர் ஆனவுடன் அவர்களுக்கு குடும்ப உதவி, மாத பண உதவி, பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உதவி, திருமணத்திற்கு உதவி, கருவிகள் வாங்குவதற்கு கடனுதவி, மானியம், இதை விற்பனை செய்வதற்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விற்பனைக்கு உதவி என்று பல்வேறு உதவிகளை நம்முடைய தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் வாரியம் கொடுத்து வருகிறது. இப்படி 30-40 மேற்பட்ட தொழிலாளர் நல வாரியங்களை தமிழ்நாடு அரசு கருணையோடு உருவாக்கி கோவில்களிலே பூசாரிகளாக இருப்பவர்களே தொடங்கி கிறிஸ்தவ கோயில்களிலே பாஸ்டருக்கு உதவியாக

0: பிரசங்கியார்கள் என்று இருப்பார்கள், உதவியாளர்கள் இருப்பார்கள், சர்ச் உதவியாளர் என்று. அவர்களுக்கு கூட இன்னைக்கு ஒரு தொழிலாளர் நல வாரியத்தை நம்முடைய தமிழ்நாடு அரசு உருவாக்கி உள்ளது. முஸ்லிம்களுடைய மசூதிகளிலே பணிபுரியும் உலமாக்கள், ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மாற்று திருநங்கைகளுக்கு உதவி, அவர்கள் பெரிய கடனுதவிகளை வாங்கி தொழில் தொடங்குவதற்கு உதவி என்று நிறைய உதவிகளை செய்து வருகிறார்கள். எனவே அந்தந்த துறையினர் தையல் பயிற்சி பெற்றிருக்கிறீர்கள், வீட்டிலே தையல் மிஷின் போட்டு தைத்து கொண்டிருக்கிறீர்களா? உடனே தையல் தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராகுங்கள். எதுவுமே படிக்க இல்லை, ஏதாவது ஒரு வயதான பெற்றோர் தாய்மார் பக்கத்தில் உள்ள பெரிய பணக்கார வீடுகளில் அல்லது ஒரு கடைகளில் அல்லது குழந்தைகள் நல காப்பகங்களிலே போய் சமையல்காரராக வீட்டை பெருக்கி சுத்தமாக பண்ணக்கூடிய பணிப்பெண்ணாக இருந்தால் கூட தமிழ்நாடு பணிப்பெண்கள் நல வாரியம் என்று வந்துவிட்டது. இப்படி ஒவ்வொரு துறைக்கும் வாகனங்கள் ஓட்டுவோர், டிரைவர்கள், ஆட்டோ டிரைவர்கள், இப்படி ஒவ்வொருவருக்கும் அந்தந்த துறை சார்ந்த தொழிலாளர் நல வாரியங்களை அரசு உருவாக்கி உள்ளது. மிக சிறப்பாக இந்தியாவில் தமிழ்நாட்டில்தான் இந்த நலவாரியங்கள் கடந்த 5 ஆண்டுகளிலே சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கின்றன. எனவே ஒவ்வொரு அரசு வேலை பெறாத தொழிலாளர்கள் அந்தந்த தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராகி அரசாங்கத்தின் கடனுதவியை பெற்று முன்னேற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தொழில் தொடங்குவோம். வழங்கியவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள். நிகழ்வில் முதல்வதாக சாதனா சர்க்கம் குரலில் கண்டு கொண்டேன் திரைப்படத்திலிருந்து.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணியின் நிகழ்ச்சிக்காக. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழே அமுதே உரை வழங்குபவர் ப. இளங்கோ அவர்கள்.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாய்கிறது காதினிலே என்று பேசுகின்ற பாரதி தான் சொல்லுவான், பாப்பாவை அழைத்து சொல்லுவான், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா என்று சொல்லுவான். ஏனைய மொழிகளுக்கு இல்லாத தனிச்சிறப்பு சொல்லிலே பொருள் காணுகின்ற, சொல்லில் கூட கலைவண்ணத்தை காண்கின்ற அந்த மாண்பினை தமிழில் மட்டுமே பார்க்க முடியும், படிக்க முடியும், ரசிக்கவும் முடியும். எடுத்துக்காட்டாக ஊழல் என்ற ஒரு சொல், ஊழல் என்ற சொல்லுக்கு ஊழ் கூட்டல் அல், ஊழ் என்றால் விதி, விதி அல்லாதது, அதாவது விதிக்கு முரணாக பொருளை சேர்ப்பது ஊழல். இதே போன்று இன்னொரு சொல் இருக்கிறது, தமிழிலே நாம் சாப்பிடுகின்ற ஒரு காய்கறியினுடைய பெயர் பாகற்காய், ஆங்கிலத்திலே அதனை பிட்டர்காடு என்று அழைப்பார்கள். பிட்டர்காடு என்றால் கசப்பு காய், அது கசப்பினை தருகின்ற காரணத்தினால், அச்சுவையை குறிப்ப கசப்பை குறிக்கின்ற காரணத்தினால் நாமும் அதனை கசப்புக்காய் என்றுதான் அழைத்திருக்க வேண்டும். ஆனால் தமிழன் எப்படி அழைத்தான், இனிமை அல்லாத காய், பாக என்றால் இனிமை, இனிமை அல்லாத காய், நல்ல சொற்களை பயன்படுத்துகின்ற பாங்கு தமிழனிடம் காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, பிறப்பு என்ற ஒரு சொல், இறப்பு என்ற ஒரு சொல், பிறப்புக்கும் இறப்புக்கும் என்ன வித்தியாசம் என்றால் ஒரு எழுத்து, முதல் எழுத்து, அதுவும் இப்பு கூட்டல் ஈ பிறப்பு, இறப்புக்கு வெறும் உயிரெழுத்து. அதாவது ஒரு மெய்யும் ஒரு உயிரும் இணைந்தால் பிறப்பு, உயிர் தனியாக சென்றால் இறப்பு. சரி, நாம் செய்திக்கு வருவோம். இந்த ஊழ் என்று சொல்கின்ற அந்த விதி இருக்கிறதே, அந்த விதியை பற்றி நமது இலக்கியங்கள் பலவாறாக பேசுகின்றன. வள்ளுவப் பெருந்தகை சொல்லுவார், ஊழில் பெருவலி யாவுல மற்ற ஒன்று சூழினும் தான் முந்துரும். இந்த உலகத்தில் விதியை காட்டிலும் வலிமை உடையது, ஆற்றல் உடையது எதுவுமே இல்லை. நாம் எதை செய்தாலும் விதிவசம் இருந்தால் மட்டும்தான் நாம் அதை வெற்றி பெற முடியும் என்று சொல்லுகின்ற வள்ளுவர் இன்னொன்றையும் சொல்லுவார்.

ஆகூல் போகூல் என்று இரண்டாக பகுத்து பேசுவார். ஆகூலால் தோன்றும் அசைவின்மை, கைப்பொருள் போகூலால் தோன்றும் மடி. ஒருவனுக்கு பொருள் சம்பாதிப்பதற்கு காரணமாக முயற்சி ஊழின் மூலமாகத்தான் வரும். இதை நல்லூல் என்று சொல்லுவார்கள். அதாவது நன்மை தருகின்ற விதி. அதே போன்று அந்த சம்பாதித்த பொருளானது அவனை விட்டு வெளியே செல்வதற்கு காரணமாகிய அந்த சோம்பல், அந்த மடி, அதுவும் கூட

0: அதே போன்று அந்த சம்பாதித்த பொருளானது அவனை விட்டு வெளியே செல்வதற்கு காரணமாகிய அந்த சோம்பல், அந்த மடி, அதுவும் கூட ஊழின் காரணமாகவே வரும். ஆகையினாலே ஒருவன் எவ்வளவுதான் பணத்தை சேர்த்திருந்தாலும், சம்பாதித்திருந்தாலும், அதை பெறுவதற்கும் ஊழ் வேண்டும், பெற்ற பொருளை அனுபவிப்பதற்கும் ஊழ் வேண்டும். அதையும் சொல்லுவார் வள்ளுவார், வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறிவு. ஒருவன் கஷ்டப்பட்டு ஐம்புலன்களினால் கஷ்டப்பட்டு நுகரப்படுகின்ற அந்த பொருள்கள் கோடி கோடியாக சம்பாதித்து இருந்தாலும் தெய்வத்தினுடைய அருள் இருந்தால் மட்டும்தான், தெய்வத்தின் அருள் என்பது விதி, அந்த விதி இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் அவனால் துன்பத்தில் இருந்து விடுபட்டு இன்பத்தையும் சேர்த்து வைத்த பொருளையும் கூட அனுபவிக்க முடியும். சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள் சொல்லுவார், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பார். இந்த ஊழ்வினை இருக்கிறதே, நாம் எவ்வளவுதான் ஒதுங்கி சென்றாலும் நம்மை தேடி வந்து துன்புறுத்தும். நாலடியாரிலே ஒரு அருமையான பாடல், அக்கே போல் அங்கை ஒளிய விரல் அழுகி துக்க தொழுநோய் எழுபவே அக்கால் அளவனை காதலித்து கால் முறித்து தின்ற பழவினை வந்தடைந்த கால். அக்கேனா ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்தை போல ஒரு மனிதனுடைய கை, அழகிய கையானது விரல்களெல்லாம் அழுகி அந்த வெறுமனே அந்த கை மட்டும், உள்ளங்கை மட்டும் இருக்கு. அது ஓமையாக அந்த ஆயுத எழுத்தை சொல்கிறார். அந்த வெறுமனே அந்த உள்ளங்கை மட்டும் இருக்க அந்த தான் உற்பிறவியில் செய்த பழவினையானது, அந்த தீவினையானது வந்து துன்புறுத்துகின்ற நேரத்தில், தொடர்ந்து வந்து அவனை தாக்குகின்ற நேரத்தில் அவன் கைவிரலெல்லாம் அழுகி துன்பப்படுவான். ஏன் தெரியுமா? கடந்த பிறவியிலே நண்டுக்கரியின் மீது ஆசைப்பட்டு அதன் காலை ஒவ்வொன்றாக திரித்து பிரித்து அதை சுட்டு தின்ற அந்த பாவப்பட்ட செயல், அந்த பழவினை, தீயவினை இவனை வந்து அடைகின்ற நேரத்திலே அவன் வந்து துன்பத்தில் துளைய வேண்டிய கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விடும் என்கிறார் ஆசிரியர். இதனை மாற்ற முடியுமா, இந்த ஊழில் இருந்து விடுபட முடியுமா என்று சொன்னால், வள்ளுவார் ஆழ்வினை உடைமை என்ற இடத்திலே முயற்சியை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவார், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்று சொல்லுவார். அதாவது இறை ஆற்றல் இல்லை, அல்லது இறை அருள் ஒருவனுக்கு வாய்க்காத நேரத்திலும் கூட அவன் எந்த அளவிற்கு உழைக்கிறானோ, எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறானோ, அந்த அளவிற்கு, எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறானோ, தன் உடலை வருத்தி கஷ்டப்படும் பொழுது அதற்கு உரிய கூலியை இரக்கத்தின் காரணமாகவோ கருணையின் காரணமாகவோ அவனுக்கு அது கிடைத்துவிடும் என்று சொல்லுவார். அதே நேரத்தில் இன்னொரு குறளிலே சொல்லுவார், உழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயற்றுபவர். இடையீடு இல்லாமல், துன்பத்தை பொருட்படுத்தாமல் கடுமையாக பாடுபடுகின்றவர்கள், எத்தனை துயரம் வந்தாலும் அத்தனையும் எதிர்த்து பாடுபடுகின்றவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஊழை என்ன செய்வார்கள் என்றால் விதியை கூட மாற்றிவிடுவார்கள். தமிழிலே ஒரு அருமையான சொல்லாட்சி, உப்பக்கம் இன்றைக்கு வழக்கொழிந்து விட்டது. ஆ, ஈ, உ மூன்றுமே சுட்டு, அப்பக்கம் என்றால் அங்கே, இப்பக்கம் என்றால் இங்கே. இது வந்து அப்பக்கம் சேமை சுட்டு, இப்பக்கம் அண்மை சுட்டு. இந்த உப்பக்கம் என்பதற்கு இரண்டுக்கும் நடுவில் இருக்கின்ற அளவிற்கு, அதாவது ஒரு மனிதன் துன்பப்படும் பொழுது அவனுடைய விதி இருந்தால் கூட அந்த விதியையும் மாற்றி அவனுடைய உழைப்புக்கு உரிய அந்த கூலியை கட்டாயம் அவன் பெறுவான். எனவே முயற்சி எந்த அளவிற்கு செய்கிறோமோ அந்த அளவிற்கு ஊழினை புறம் காட்டி ஓட வைக்க முடியும் என்பதனையும் நமது இலக்கியங்கள் பறைசாற்றி நிற்கின்றன. நாளை பார்க்கலாம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தமிழே அமுதே. உரை வழங்கியவர் ப. இளங்கோ அவர்கள்.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: சைமாரின் இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.
5: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: சக ஆங்கில ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்காக முத்தையா. இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பத்தி பேச போறேன். நம்ம பொதுவா இங்கிலீஷ் படிக்கும்போது இங்கிலீஷ் படிக்கிறதுல என்ன இருக்குது, நம்ம தமிழில் ஒரு பதில் சொல்கிறதுக்கு பதிலாக அதே விஷயத்தை இங்கிலீஷில் பேச போகிறோம் அவ்வளவு தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது அதோடு முடியறதில்லை. ஒரு இரண்டாவது மொழி நம்ம கற்றுக்கிடும் போது நம்ம யோசிக்கிற விதமே மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணம் தான் செயலுக்கான விதை. அப்போ யோசிக்கிற விதம் மாறும்போது நம்மளுடைய செயலும் மாறும். இன்னும் ஒருபடி மேலே போய் யோசித்து பார்த்தா நம்மளுடைய கல்ச்சரே மாறுது எப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அதான் உண்மை. இப்போ நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் நம்ம ஊரில் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த கார்ப்பரேட் ஆஃபீஸில் ஒரு கல்ச்சர் இருக்குது, நம்மளை விட வயசு கூடன ஆளாக இருந்தாலும் அவங்கள நாம் பேர் சொல்லியே அழைக்கலாம். அவங்க எதுவும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. அவங்க நம்ம பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, நம்ம அவங்க பேரை சொல்லி கூப்பிடலாம். முன்னாடியெல்லாம் மிஸ்டர் ஜான், ஏன்னா நமக்கு உடனே மாற முடியல அந்த கல்ச்சரில் இருந்து, அதனால் ஒரு மிஸ்டர் போட்டு மிஸ்டர் ஜான் அப்படின்னு கூப்பிட்டோம்னா இப்போ மிஸ்டரும் தேவையில்லை. ஏன்னா மிஸ்டர்னு போட்டாலே ஒரு டிஸ்டன்ஸ் வந்துருதான். அங்கே ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ எதுவுமே வேண்டாம், பேர் அப்படியே சொல்லி கூப்பிட்டுடலாம். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வயசுக்கு அப்படின்னு ஒரு மரியாதை இருந்தது முன்னாடி. அது வயசுக்கான மரியாதை அப்படிங்கிறத விட அந்த வயசுக்குள்ள அனுபவத்துக்கான மரியாதை. இப்போ அது இல்லாமல் போயிடுது. இப்போ நான் யாராவது கொஞ்சம் வயசான ஆட்கள், வயது குறைஞ்ச ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒரு புத்திமதி சொன்னால் போங்க பூமர் அங்கிள்ன்றான் என்ன. அப்போ வயசுக்குள்ள மரியாதை அங்கே உடஞ்சி போகுது. ரெண்டாவது விஷயம், இப்போ நம்ம யாரையா பார்த்தோன்னா குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் சிம்பிளாக முடிச்சிடறோம், சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம் அவ்வளோதான். அவரும் குட் மார்னிங் பாரு, குட் மார்னிங்க்கு பதிலும் குட் மார்னிங் தான், அதுக்கு மேலே அங்கே எதுவுமே இல்லை. ஆனால் முன்னாடி தமிழ் கல்ச்சர் எப்படி இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம யாரையாவது மீட் பண்ணுறோம் பார்க்குறோம் அப்படின்னா உடனே அவரோட உறவு முறை ஞாபகத்துக்கு வரும் இல்லையா. என்ன மாமா எப்படி இருக்கீங்க, தாத்தா எப்படி இருக்கீங்க, பாட்டி வீட்டில் எப்படி இருக்காங்க, நம்ம வீட்டு நாய் ஜிம்மி எப்படி இருக்குது, எல்லாரையும் விசாரிச்சிருவோம் இல்லையா. அப்போது அந்த உறவு முறை இன்னும் கொஞ்சம் பலப்பட்டது. ஒருத்தரை பார்க்கும்போதே ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் ரிலேஷன்ஷிப் பலப்பட்டது. இப்போ அந்த விஷயங்கள் இல்லாமல் போகுது. மூணாவது ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ஒரு சிறு குழந்தை யாரையாவது பார்த்தோம் அப்படின்னா நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொன்னால் அது வெக்கப்படும் அவ்வளோதான், அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னே தெரியாது. ஆனால் நம்ம கல்ச்சரில் ஒரு வளர்ந்த பெண்ணை பார்த்து நம்ம வந்து நீ அழகாக இருக்க அப்படின்னு சொல்ல முடியாது, அது சொல்கிறது தப்பு அப்படின்னு கல்ச்சர் முன்னாடி இருந்தது. ஆனால் இங்கிலீஷ் கல்ச்சர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. யாராவது உங்களை பார்த்து யூ லுக் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னால் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அதனால் இப்போ வந்து கல்ச்சர் மாறுது. இப்போ ஏதாவது பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க தைரியமாக சொல்லலாம், ஒரு பெண்ணை பார்த்து வளர்ந்த பெண்ணை பார்த்தோம் யூ லுக் பியூட்டிஃபுல் சொல்லலாம், அவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் தமிழில் வந்து தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் ஆரம்பத்திலேயே கட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு சிஸ்டம் வச்சிருந்தோம். இங்கிலீஷில் ஒரு இது இருக்குது, நிப்பீட் இன் த பட், முளையிலேயே சில விஷயங்களை கிள்ளி எறியணும், அதை வளர விடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருந்தது. இப்போ அது மறைஞ்சு போயிடுச்சு. நாலாவது ஒன்று, இது லாங்குவேஜை பற்றினது. லாங்குவேஜ் நம்ம எண்ணங்களை பிரதிபலிக்கும், நம்ம கல்ச்சரையும் பிரதிபலிக்கும். இப்போ தமிழில் வந்து ஒரு வேர்ப் எடுத்தோன்னு வைங்களேன், ஒரு வேர்ப் வந்து இப்போ வந்து போனான் அது வந்து பாஸ்ட், போகிறான் அப்படிங்கிறது ப்ரெசன்ட், போவான் ஃப்யூச்சர். அப்போ ஒரே நேரத்தில் அந்த வேர்பை நம்ம ஃபார்ம் பண்ணும் போதே பாஸ்ட்டை யோசிச்சிருக்கிறோம், ப்ரெசண்ட்டை யோசிக்கிறோம், ஃப்யூச்சரையும் யோசிக்கிறோம். நம்ம எப்பவுமே ஃப்யூச்சரில் ஒரு கண் வச்சுட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கல்ச்சரில் எல்லா பேரண்ட்ஸும் அவங்களோட குழந்தைகளுக்குனே வாழ்வாங்க, அவங்க அவங்களுக்காக வாழ்ந்ததில்லை. அப்போ அந்த குழந்தைகள் என்ன பண்ணணும்னா அவன் அவனோட குழந்தைகளுக்காக வாழ்வான், அவன் அவனோட குழந்தைகளுக்காக வாழ்வான். இது ஒரு செயின் ரியாக்ஷன்.

0: போயிட்டே இருக்கு. நம்ம நமக்காக வாழ்றதில்லை, நம்மளுடைய சக்ஸஸே நம்ம குழந்தைகளை நல்ல விதமாக வளர்க்குறதுல தான் நம்மளுடைய சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவன் டென்த் முடிச்சுனால ப்ளஸ் டூ லெவலுக்கு படிக்க வைக்கிறது வரைக்கும் நம்ம கல்ச்சரும் அவன் கல்ச்சரும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள்லாம் திடீர்னு தனியாக அப்பா விட்டுட்டு போய் தனியாக கூட எங்கேயா செட்டில் ஆயிடலாம். அவன் ஒரு வேலைக்கு போவான், அந்த வேலைக்கு போய் அதை வச்சு படிப்பான். அப்போ அவனோட செலவுகளை அவனே மீட் அவுட் பண்ணிக்கிறான். அங்கே பேரண்ட்ஸ் இதை பெருசாக நினைக்கிறதில்லை. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரூபாய் சேர்க்க வேண்டியது ஃபாரின் டூர் வந்துடலாம். நம்ம இதில் எத்தனை பேர் குழந்தை ஃபீஸுக்கு அப்படின்னு சேர்த்து வைக்காமல் எத்தனை பேர் டூருக்கு போகிறோம்? ஒரு டூர் போகணுன்னு யாராவது சொன்னால் கூட, இல்லை இந்த ஃபீஸ் வருது அதை கட்ட வேண்டியிருக்கு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? அப்போ இங்கிலீஷ் அப்படிங்கிறதுல ப்ரெசென்ட்டு பாஸ்ட் தான் இருந்தது, ஃப்யூச்சருங்கிறது பின்னாடி தான் சேர்க்குறான். இது நம்ம ஒரு சின்ன வீடு, ஒரு எம் டைப் வீடு வாங்குகிறோம், அதுக்கு பின்னால் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் கட்டுவோம் தேவைக்கு அப்படின்னு சொல்ல மாதிரி. ஒரு ஷால் இப்போ ஃப்யூச்சரில் கோ அப்படின்னா ஷால் கோ வில் கோ, எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை போட்டு தான் அதை செய்ய வேண்டியிருக்கு. அப்போ இது முன்னாடி எப்படி இது பண்ணிட்டுருந்தா அப்படின்னா ப்ரெசென்ட்டே ஃப்யூச்சரை குறிக்கும். ஃப்யூச்சரில் இந்த டைம் இருக்கும், ட்ரெயின் லீவ்ஸ் அட் 9:30 டுமாரோ, டுமாரோன்னு வந்துட்டுனா ஃப்யூச்சர். ஆனால் அது பத்தாது அப்படிங்கிறதுல தான் அப்புறம் ஷால் வில்லெல்லாம் சேர்த்தாங்க. அப்போ ஒரு லாங்குவேஜில் இவ்வளோ விஷயம் இருக்குது, சுவாரஸ்யமாக இருக்குது இல்லையா? நன்றி, நாளை பார்க்கலாம்.
1: நீங்கள் இதுவரை கேட்டது ஆங்கிலம் அறிவோம், வழங்கியவர் எஸ் முத்தையா அவர்கள்.
2: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. இன்றைக்கு காய்கறிகள், கீரைகள், பழங்கள், கிழங்கு வகைகள்லாம் என்னென்ன விலையில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 38 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 46 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 36 ரூபாய்க்கும், புடலங்காய் 28 ரூபாய்க்கும், சுரக்காய் 18 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 40 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 12 ரூபாய்க்கும், தடியங்காய் 10 ரூபாய்க்கும், அவரைக்காய் 135 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் 22 ரூபாய்க்கும், பாகக்காய் 65 ரூபாய்க்கும், பச்சைமிளகாய் 48 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 34 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 60 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 90 ரூபாய்க்கும், காராமணி 26 ரூபாய்க்கும், கோவக்காய் 75 ரூபாய்க்கும், தேங்காய் 60 ரூபாய்க்கும், வாழைக்காய் 40 ரூபாய்க்கும், வாழைப்பூ 15 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 20 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. கீரைக்கட்டு 15 ரூபாய்க்கும், மல்லி இலை 15 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 35 ரூபாய்க்கும், இஞ்சி 175 ரூபாய்க்கும், மாங்காய் 80 ரூபாய்க்கும், நார்த்தங்காய் 35 ரூபாய்க்கும், முள்ளங்கி 35 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 26 ரூபாய்க்கும், கேரட் 48 ரூபாய்க்கும், ரிங் பீன்ஸ் 130 ரூபாய்க்கும், சௌச்சோ 36 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 28 ரூபாய்க்கும், பீட்ரூட் 38 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. சோயாபீன்ஸ் 120 ரூபாய்க்கும், பச்சைப்பட்டாணி 170 ரூபாய்க்கும், சேம்பு 45 ரூபாய்க்கும், சீனிக்கிழங்கு 40 ரூபாய்க்கும், சீனிக்கிழங்கு 60 ரூபாய்க்கும், பனங்கிழங்கு 60 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. வாழைப்பழத்தை பொறுத்தளவில் செவ்வாழைப்பழம் 110 ரூபாய்க்கும், ஏலக்கி 90 ரூபாய்க்கும், மட்டி 85 ரூபாய்க்கும், நேந்திர வாழைப்பழம் 100 ரூபாய்க்கும், பச்சை வாழைப்பழம் 60 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 70 ரூபாய்க்கும், கோழிக்கூடு நாட்டு வாழைப்பழங்கள் 65 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. எலுமிச்சம்பழம் 160 ரூபாய்க்கும், ஆப்பிள் 200 ரூபாய்க்கும், அன்னாசி 70 ரூபாய்க்கும், மாதுளை 200 ரூபாய்க்கும், சப்போட்டா 50 ரூபாய்க்கும், பப்பாளி 40 ரூபாய்க்கும், திராட்சை 120 ரூபாய்க்கும், தர்பூசணி 30 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆதி படத்திலிருந்து கே.கே. சுஜாதா குரலில் பாடுகிறார்.

நேர்கள் இணைந்திருப்பது வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற்கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பிரிவை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு 2026-27 ஆண்டுக்கான பிரதம மந்திரியின் பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டம் சில நிபந்தனையின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் வருடந்தோறும் செயல்பட்டு வருது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3 ஆண்டு இளங்கலை படிப்பு பயிலக்கூடிய

மாணவிகளுக்கு எந்தவித நிபந்தனையுமின்றி, அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர் மாணவ மாணவிகளுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்பட்டு வருது. பாலிடெக்னிக், இளங்கலை மற்றும் தொழிற்படிப்பு, முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகள் பயிலும் மாணவர்களுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் 250,000 மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2026-27 கல்வியாண்டில் இந்த கல்வித்தொகை உதவி திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதாவது UMIS.TNGOV.IN அப்படிங்கிற இணையதளம் மூலமாக இந்த விண்ணப்பத்தெல்லாம் நம்ம அனுப்பலாம். தகுதியுள்ள மாணாக்கர்கள் தாங்கள் பயிலும் கல்லூரியில் கல்வி உதவித்தொகைக்கென உள்ள ஒருங்கிணைப்பு அலுவலரை வந்து அணுகி https://UMIS.TN.GOV.IN அப்படிங்கிற இணையதளத்தின் மூலமாக அக்டோபர் மாதம் 21 வரைக்கும் இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாவதா சாதனா சர்க்கம் குரலில் மனதை திருடுவிட்டாய் திருப்பி.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேர்கள் இணைந்திருப்பது வணக்க பரணி நிகழ்ச்சிக்காக. 2027 ஜூலை மாதத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் டிஜிடியில் நடத்தப்படும் அகில இந்திய தொழில் தேர்வில் தனி தேர்வர்களாக கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனி தேர்வராக விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க விண்ணப்ப படிவம், முழு விவரங்கள் அடங்கிய விளக்க குறிப்பேடு மற்றும் தேர்வு கட்டணம் செலுத்துவதற்கான வழிகாட்டுதல் இதெல்லாத்தையுமே www.skilltraining.tovtn.gov.in, அதாவது www.skilltraining.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு கட்டணத்தை ₹200 மட்டும் www.karuvoolam.tn.gov.in, அதாவது www.karuvoolam.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தின் வழியாக ஈச்சலான் மூலமாக செலுத்தி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய ஆவணங்களுடன் விளக்க குறிப்பில் குறிப்பிட்டுள்ள மாவட்ட அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வரிடம் சமர் ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 21/9/2026 முதல் விண்ணப்பிக்கலாம். கடைசி தேதி அக்டோபர் 9, அதாவது 9/10/2026 அப்படின்னு அதுக்குள்ளே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வரக்கூடிய விண்ணப்பங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுமாறு நம்ம எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் வரணி நிகழ்ச்சிக்காக. தூத்துக்குடி மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் காலியாக உள்ள சட்டம் சார்ந்த நன்னடத்தை அலுவலர் பணியிடம் நிரப்புவதற்கு வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. https://தூத்துக்குடி.nic.in அப்படிங்கிற இணையதளத்திலிருந்து இதுக்கான விண்ணப்பத்தை நீங்கள் பதிவு செய்யலாம். இதுக்கு 42 வயதுக்கு உட்பட்ட விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்கள் இதுவரை கேட்டது வணக்கம் மரணி. இன்னும் சில மணி பொழுதுகளில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவக் கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தன்னலமின்றி தேசத்திற்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. தேசத்தின் முன்னேற்றத்திற்கு வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர்களின் வரலாறுகளை இளையோரிடையே கொண்டு சேர்ப்பது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தோஹாவில் இன்று நடைபெறும் ஆசிய உள்கட்டமைப்பு வங்கியின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்கிறாா்.

கால்நடைகள் காப்பீட்டிற்கான இணையதளத்தை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தி இருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் இன்று தொடங்கி வைக்கிறார். அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் ஷெட்யூல்டு வகுப்பு மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் என சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய திமுக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளால் தான் அக்கட்சியை மக்கள் ஆட்சியிலிருந்து அகற்றியிருப்பதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகள் தவேகா அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாக திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவேகா அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 8:04. தொடர்வது வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.
2: சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் தொழிலாளர் நலச்சட்டங்களை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். சம வேலைக்கு சம ஊதியம், அதாவது ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்ஸ் என்பது ஆண் பெண் அல்லது எந்தவித பாகுபாடுமின்றி ஒரே மாதிரியான வேலையை ஒரே தகுதியுடன் செய்யும் அனைத்து ஊழியர்களுக்கும் சமமான சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்ற உரிமையை குறிக்கும் முக்கிய ஒரு கோட்பாடாகும். இதில் முக்கிய அம்சங்கள் என்று பார்த்தால், ஒரே பதவியில் ஒரே பணி நேரமும் பொறுப்பும் கொண்டு இயங்கும் ஆண் மற்றும் பெண் இருவருக்கும் இடையே ஊதியத்தில் எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 39A, அதே மாதிரி ஆர்டிகிள் 14, இதில் வந்து சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம், பாலின பாகுபாடின்றி அனைவரும் சம வேலைக்கு சம ஊதியம் பெறுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுகிறது. இந்தியாவில் சம ஊதிய சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் 1976 இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தின் மூலம் பணி நியமனம் மற்றும் ஊதிய விஷயங்களில் பாலின அடிப்படையிலான பாகுபாடுகள் தடை செய்யப்படுகின்றன. ஆணுக்கு தனியாகவும் பெண்ணுக்கு தனியாகவும் சம்பளம் கொடுக்கப்படுவது சம வேலைக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்கிறது. இந்திய உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை அடிப்படை உரிமைகளின் ஒரு பகுதியாக அங்கீகரித்துள்ளது. இந்த கோட்பாடு முறையான துறைகளில் பெருமளவில் பின்பற்றப்பட்டாலும் இந்த முறைசாரா மற்றும் கூலி தொழிலாளர்களின் வேலைகளில் இன்னும் முழுமையாக நடைமுறைக்கு வர போராட்டங்கள்

0: தொடர்ந்து நடந்து கொண்டுதான் வருகிறது. ஒரு தொழிலாளி ஒரே மாதிரியான வேலைக்கு மற்ற தொழிலாளர்களை விட குறைவான ஊதியம் பெறும்போது, அதாவது பாலின அடிப்படையிலோ அல்லது நியாயமற்ற பாகுபாடு காரணமாகவோ, இந்திய சட்டப்பிரிவுகளின் கீழ் சில சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தொழிலாளர் ஆணையரிடம் வந்து புகார் அளிக்கலாம். சம ஊதிய சட்டம் 1976 பிரிவு 7 கீழ் ஒரே மாதிரியான பணி அல்லது ஒத்த தன்மையுடைய பணிக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம ஊதியம் வழங்குவது கட்டாயமாகும் என்று இந்த பிரிவு கூறுகிறது. தொழிலாளி தன் பகுதியில் உள்ள உதவி தொழிலாளர் ஆணையரிடம் எழுத்துப்பூர்வமாக புகார் அளிக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே ஒரே வேலையை தான் செய்கிறோம், ஒரே நேரத்தில் தான் செய்தோம், ஒரே வேலை தான், ஆனால் அவர்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, எனக்கு இவ்வளோ சம்பளம் தருகிறார்கள், அதனால் இது வந்து ஒரு குற்றச்செயல் அப்படின்னு சொல்லி ஒரு புகாரை கொடுக்கலாம். விசாரணையில் அந்த பாகுபாடு உறுதி செய்யப்பட்டால் நிலுவையில் உள்ள தொகை எவ்வளோ வித்தியாசப்படுகிறதோ அந்த தொகையை வழங்க ஆணையர் உத்தரவிடுவார். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டுக்கு கீழே தொழிலாளர் நீதிமன்றத்தை வந்து அணுகலாம். இந்த ஊதிய பாகுபாடு தொடர்பாக நிறுவன மேலாண்மையிடம் முறையிட்டும் தீர்வு கிடைக்காவிட்டால் பிரிவு 2A அல்லது 33C சப்கிளாஸ் 2 கீழ் தொழிலாளர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம். தமக்கு வழங்கப்பட வேண்டிய நியாயமான நிலுவை ஊதியத்தை கணக்கிட்டு வழங்க கோரி நீதிமன்றத்தின் மூலம் உத்தரவு பெறலாம். அதே மாதிரி தொழிலாளர் ஆய்வாளரிடம், அதாவது லேபர் இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க, அவங்க கிட்டையும் இந்த கோரிக்கை மனுவை வழங்கலாம். சம ஊதிய சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்டுள்ள தொழிலாளர் ஆய்வாளரிடம் அந்த புகாரை கொடுக்கும்போது எந்த முறையில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற விவரத்தை தெளிவாக ஆவண சாட்சியங்களுடன் கொடுத்தால் நலம். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றத்திலையும் தாலுகா நீதிமன்றத்திலையும் பார்த்தீங்கன்னா இலவச சட்ட உதவி மையம் என்று ஒன்று செயல்பட்டு வருகிறது. அந்த இலவச சட்ட உதவி மையத்தை அணுகி அங்கேயும் புகார் கொடுக்கலாம். இந்த மாதிரி விதிமீறல் நடக்கிறது, எனக்கு அதை மீட்டுக் கொடுங்கள் என்று கேட்கலாம். இது எல்லா மாவட்டம் தாலுகா இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றத்திலையும் இலவச சட்ட உதவி மையம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த இலவச சட்ட உதவி மையத்திற்கு சென்று புகார் அளித்து அதனை பெற்றுக்கொள்ளலாம். இது சம்பந்தமாக இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது, இதனை நாளை நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேர்களே, கேட்டீர்கள் வழக்கென்று வந்தால். நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.

0: 15 நிமிடம் கேட்டுட்டு இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. தொடர்வது வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள்.
1: 72 மேளகர்த்தா ராகங்களில் 16வது மேளம் சக்கரவாகம். சக்கரவாக ராகத்தின் சுரஸ்தானங்கள் சஜ்ஜமம், சுத்த ரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சதுசுருதி தெய்வதம், கைசிக நிசாதம்.

0: பண்ணாதே என்ற திருப்புகளை 16வது மேளமாகிய சக்கரவாக ராகத்தில் கண்ட ஜாதி ஜெம்பதாளத்தில் பாடி வருகின்றனர். கோடீஸ்வர ஐயர் அவர்கள் சக்கரவாக ராகத்தில் காண கண்கோடி வேண்டும் கருணாகர முருகனை என்ற கீர்த்தனையை ரூபக தாளத்தில் இயற்றியிருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேர்களை கேட்டீர்கள் வேதமும் நாதமும். உரை வழங்கியவர் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள்.

0: பதினாறாவது மேளமாகிய சக்கரவாக ராகத்தில் கண்ட ஜாதி ஜெம்பதாளத்தில் பாடி வருகின்றனர். கோடீஸ்வர ஐயர் அவர்கள் சக்கரவாக ராகத்தில் காண கண்கோடி வேண்டும் கருணாகர முருகனை என்ற கீர்த்தனையை ரூபக தாளத்தில் இயற்றியிருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேர்களை கேட்டீர்கள் வேதமும் நாதமும். உரை வழங்கியவர் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள்.

நேரம் 8:24. நேர்களே, இன்று ஆனந்த பூங்காற்ற நிகழ்ச்சியில் 9:02 செல்போன் பயனுள்ள நண்பனா, நேரத்தை திருடும் எதிரியா என்ற தலைப்பில் பேசியிருக்கிறோம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 8:30. கேட்டு இருக்கீங்க இது ஆகாஷ்பாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. தொடர்வது
4: இன்றைய குறுஞ்செய்தி.

0: காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: காலை வணக்கம் வார் மந்திரியாரே. என்ன பூனையின் சத்தம் கேட்கிறது?
0: அது வேறொன்றும் இல்லை மன்னா, அரண்மனையில் எலிகளின் தொல்லை அதிகமாகி விட்டது. சிலர் நிறுவனங்களை தொடங்குவதற்காக தங்களது அனுமதி கேட்டு கடிதங்கள் அனுப்பியிருந்தார்கள் அல்லவா?
1: ஓ, அந்த எண்ணெய் நிறுவனங்கள், ஹோட்டல்கள், ஆயத்தாடை நிறுவனங்கள்.
0: ஆம் அண்ணா, அவைதான். அந்த கடிதங்களை எல்லாம் இந்த எலிகள் கடித்து குதறி துண்டுண்டாக்கிவிட்டன.
1: என்ன தைரியம் அந்த எலிகளுக்கு! உடனே எலிப்பொறிகளை வைக்க வேண்டியதுதானே.
0: எலிப்பொறியை வைத்தால் எலிப்பொறியில் வைக்கும் மசால் வடையை மட்டும் கடித்து சாப்பிட்டு விட்டு நைஸாக எஸ்கேப் ஆகிவிடுகின்றன. என்னை போன்றே புத்திசாலியாக எலிகளும் இருக்கும் போல. அதனால் தான் அரண்மனையில் 10-15 பூனைகளை வாங்கி விட்டுருக்கிறோம் அண்ணா.
1: ஓஹோ, பொறி வைத்து இந்த எலியை பிடிக்கிறேன், இந்த மந்திரியாரையும் முடக்குகிறேன்.
0: என்ன மன்னா கூறினீர்கள்?
1: மந்திரியாரே, நானே எலிப்பொறிகளை வைத்து எலிகளை பிடிக்க ஏற்பாடு செய்து விடுவேன். எதிரி வீரபாகுவை கூட சமாளித்து விடுவேன். ஆனால் எனக்கு சிறுவயது முதலே பூனை என்றாலேயே பயம். அதனால்தான் சற்று யோசனையாகவே இருக்கிறது.
0: ஓஹோ, அப்படியெனில் மன்னா தங்களுக்கு ஏலியோரோபியா இருக்கிறது என்று நினைக்கிறேன்.
1: ஐயோ, அது என்ன நோய் மந்திரியாரே? பெயரே வித்தியாசமாக இருக்கிறது.
0: மன்னா, இது நோய் அல்ல மன்னா, பயத்தில் ஒரு வகை பயம். அதீத பயத்தை ஃபோபியா என்று கூறுவார்கள். அதே போன்று பூனையை கண்டு பயப்படுவதற்கு தான் ஏலியோரோபியா என்று கூறுகிறார்கள். இது தங்களுக்கு மட்டுமல்ல மன்னா, வரலாற்றை சற்று புரட்டி பார்த்தால் மாமன்னன் அலெக்சாண்டர், மாவீரன் நெப்போலியன், முசோலினி, ஹிட்லர், இப்படி தங்கள் பெயர்களை வீரத்திற்கும் தைரியத்திற்கும் வரலாற்றில் இடம் கொடுத்தவர்களுக்கும் இந்த பூனையை கண்டால் பயப்படும் ஏலியோரோபியா இருந்திருக்கிறது என்பதுதான் ஆச்சரியமான விஷயம்.
1: ஓஹோ, அப்படியா? அப்படியெனில் நானும் இவர்களைப் போல எதிர்காலத்தில் வரலாற்றில் இடம் பிடிக்கப் போகிறேன்.

0: என்று கூறும்.
1: அது சரி, நமது மன்னர் பூனைக்கு பயந்து இப்படி ஏதாவது வரலாற்றில் இடம் பிடித்தால் தான் உண்டு. ஏறு வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை.
0: நல்ல வேலை மந்திரியாரி, ஹெலிரோபோபியா என்ற பெயரை சொன்னதும் ஏதோ புது நோய்தான் நமக்கு வந்திருக்கிறது என்று நினைத்து பயந்து விட்டேன்.
1: இப்படி நமக்கு ஏதாவது நோய் இருக்குமோ என்று நினைத்து பயப்படுவதற்கு நோசோபோபியா என்ற பெயர் மன்னா.
0: என்ன, அந்த போபியாவும் நமக்கு இருக்குமோ? பயத்தை நினைத்தாலே பயமாக இருக்கிறதே.
1: இப்படி பயத்தை நினைத்து பயப்படுவதற்கு போபோபோபியா என்ற பெயர் மன்னா.
0: ஐயோ, உம்மோடு பேசினாலே எனக்கு இல்லாத போபியாவும் வந்துவிடும். நான் வருகிறேன்.
1: என்ன, நம்ம பேசுவதற்கு பயந்த மன்னர் இப்படி தலை தெரிக்க ஓடுகிறார். ஒருவேளை நமது மன்னருக்கு கிளாசோபியாக இருக்குமோ?
0: மந்திரியாரே, நீர் இன்னும் செல்லவில்லை.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: வெளிப்பாடாய் இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 8:50. கேட்டுட்ருக்கீங்க இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. தொடர்வது
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவார் சைபால் சொரியா திலங்கோ சைபால் இதையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
5: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: ஒரு ரயில் வேகமா போயிட்டு இருக்கு, அது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல கொஞ்ச நேரம் நின்னுது. அப்போ அதுல ஒரு ஆள் ஏறினார், தலையில ஒரு மூட்டையை வச்சிருந்தார். மூட்டையை தலையில சுமந்துகிட்டே உள்ள வந்தாரு. மூட்டையை தலையில சுமந்துகிட்டே ஒரு இடத்துல உட்கார்ந்தார். ரயில் மறுபடியும் புறப்பட்டது. இவர் தன் தலையில் இருந்த மூட்டையை கீழே இறக்கி வைக்கணும்ல, வைக்கல, சுமந்துக்கிட்டே வரார். எதிரில் உட்காந்துருந்தவர் கேட்டார், ஏங்க ஏன் இப்படியே உட்காந்துருக்குறீங்க தலையில் மூட்டையை வச்சுக்கிட்டு, மூட்டையை கீழே இறக்கி வைக்கலாமே அப்படின்னார். வேணாங்க பாவம், தலையில் இருக்கிற மூட்டையை இறக்கி ரயிலில் வச்சா ரயிலுக்கு பாரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னார் அவர். இப்படி ஒரு ஆளை பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா ரயிலுங்கிறது அந்த மூட்டையையும் சேர்த்து சுமந்துக்கிட்டு தான் போகுது. அவன் அந்த மூட்டையை தலையில் வச்சிருந்தாலும்

0: ஒண்ணுதான், தரையில வச்சிருந்தாலும் ஒண்ணுதான். அதனால ரயிலுக்கு எந்த மாற்றமும் ஏற்பட போறதில்லை. அதே மாதிரி தான் நம்ம மனமும், இதுவும் ஒரு தேவையில்லாத சுமை, அனாவசியமா சுமந்துகிட்டு இருக்கிறோம். இத கீழே இறக்கி வச்சுட்டா வாழ்க்கை பிரயாணம் சுகமா இருக்கும். ரயில் பிரயாணம் பண்ற அந்த ஆள் மூட்டையை சுமக்கிறான், வாழ்க்கை பிரயாணம் பண்ற நாம மனசை சுமக்கிறோம். இது ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. மனசை கீழே இறக்கி வச்சுட்டா பாரம் இல்லாமல் வாழலாம், பறவைகள் மாதிரி பறக்கலாம், குழந்தைகள் மாதிரி கள்ளங்கபடம் இல்லாமல் வாழலாம். இந்த வெளி உலகத்தில் நாம் நிலை பெற்று இருக்கணும், வேரூன்றி இருக்கணும். அதே சமயம் நம்முடைய உள் வெளியில் ஆன்மீக வாழ்க்கையில் பாரம் இல்லாமல் இருக்கணும். அப்போ பறக்கணும், நதியை போல் ஓடணும், மிதக்கணும், பயணம் சுகமாக இருக்கும், களைப்பு தெரியாது, கவலை தெரியாது. ஒரு சீடன் போதி தர்மரை நாடி வந்தான். குருவே, நீங்கள் வந்து என்ன வெறுமையாக இருக்க சொன்னீங்க, நான் இப்போ மறுபடியும் வெறுமையானவன் ஆகிட்டேன், அதனால் வந்து இப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லி வந்து நின்னான். உடனே அந்த குரு பக்கத்தில் இருந்த ஒரு குச்சியை எடுத்து அவன் தலையில் அடித்து போய் அந்த வெற்றுத்தன்மையையும் வீசி எறிந்து விட்டு வா அப்படின்னார். நான் இப்போ காலியாக இருக்கிறேன்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுங்க, அது உண்மை இல்லை. ஏன்னா இன்னமும் அதில் நான்கிற எண்ணம் இருக்குது. எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறது கடினம்தான். ஆனாலும் மனிதன் வந்து அதில் உள்ள நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டான்னா, இவ்வளவு தூரம் தூக்கி சுமந்துக்கிட்டு வந்த அந்த மனதின் முட்டாள்தனத்தை அவனே பார்த்துட்டு சிரிப்பான். இதுதான் பெரியவங்க சொல்லியிருக்கிற ஆலோசனை. நம்மால் ஒருத்தன் தலையில் ஒரு பெரிய மூங்கில் கூடையோடு ரயிலில் வந்து உட்காந்தான். கூடை தலையில் இருந்தது, கீழே இறக்கி வைக்கல. எதிரில் இருந்தவர் கேட்டார், ஏங்க எதுக்காக அதை அனாவசியமாக சுமந்துக்கிட்டே இருக்கீங்க, கீழே இறக்கி வைங்களேன்னார். இல்லைங்க, நான் வீட்டை விட்டு புறப்படும் பொழுதே என் பையன் சொல்லிவிட்டான், கூடையை தலையை விட்டு இறக்கக்கூடாதுன்னு அப்படின்னார். அவன் சின்ன பையன், விவரம் இல்லாமல் சொல்லியிருப்பான். இப்போ என்ன, நேரில் வந்தால் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நீங்கள் இறக்கி வைங்கன்னார் அவர். அவன் நேரில் பார்த்துக்கிட்டு இல்லை, இருந்தாலும் நான் இந்த கூடையை கீழே இறக்கி வச்சா அது அவனுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னார் இவர். அது எப்படின்னார் அவர், அவன் தனக்கு டிக்கெட் வாங்க வேணாம்னு சொல்லி இப்போ இந்த கூடைக்குள்ள தான் உட்காந்துருக்கிறான் அப்படின்னார் இவர்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால் முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: Do it. நேர்களை தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவக் கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங் மற்றும் மறைந்த பிரபல பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கர் ஆகியோரின் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. தேசத்தின் முன்னேற்றத்திற்கு வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர்களின் வரலாறுகளை இளையோர்களிடையே கொண்டு சேர்ப்பது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் அனைத்து கிராமப் பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தோஹாவில் இன்று நடைபெறும் ஆசிய உள்கட்டமைப்பு வங்கியின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்கிறார். கால்நடைகள் காப்பீட்டிற்கான இணையதளத்தை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தியிருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரையில் இன்று தொடங்கி வைக்கிறார். அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் ஷெட்யூல்டு வகுப்பு

மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சி வழங்கப்படும் என சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேர்களே. நேரம் 9:04. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நிகழ்ச்சி வழங்குறதுக்காக அங்க ரெடியா இருக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன். இன்றைக்கி என்ன தலைப்பில் பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் அன்றாட தேவைகளில் ஒன்றா மாறிடுச்சு இந்த செல்ஃபோன். ஒரு நொடியில் பார்த்தீங்கன்னா உலகத்தை அப்படியே நம்ம கையில் கொண்டு வந்து தந்துருங்க. கல்வி, வேலை, பொழுதுபோக்கு, தகவல் தொடர்புன்னு பல வழிகளில் நமக்கு உதவக்கூடிய ஒரு பயனுள்ள நண்பனாகவும் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது நம்மளுடைய நேரத்தை வந்து நமக்கே தெரியாமல் திருடக்கூடிய ஒரு எதிரியாகவும் இருக்குதுன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் நேரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில மணி நேரங்கள் அப்படியே கடந்து போயிடும், செலவும் ஆயிரும். சரி சந்தியா, இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்களாம் நினைக்கலாம். இன்றைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் வந்து பயனுள்ள நண்பனா இல்லை நேரத்தை திருடும் எதிரியா அப்படிங்கிறப்ப தான் நீ பேச போகிறோம். நேர்களே, அழைக்கலாம் 04-6-2-2-5-6-1-1-3-2 மற்றும் 04-6-2-2-5-6-1-1-3-3 என்ற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற முதல் நண்பனே யார்? வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கலிந்தம்மா சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறாமா?
0: ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம்,
1: உற்சாகமா
0: இருக்கிறாமா? சொல்லுங்க சார்.
1: பயனுள்ள நண்பனா நேரத்தில்
0: திருடும் எதிரியா?
1: எதிரியா. உண்மையிலே இந்த காலகட்டத்துல ஒரு காலகட்டங்கள்ல அது வந்து பயனுள்ள நண்பனதாமா இருந்தது.
0: சரி,
1: ஒரு தகவல் பரிமாற்றத்துக்கு ஒரு புரியமான ஒரு விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு காலத்துல கடிதங்களை எழுதி போட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு நேர்ல பார்த்து அவங்கள்ட்ட நேர்ல பார்த்து பேசுற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து நல்ல பயனுள்ளதா தான் இருந்து. ஆனா இப்ப உள்ள காலகட்டங்கள்ல அது நேரத்தை திருடி எதிரி ஆயிட்டுமா? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இளைஞர்கள் மத்தியில இந்த அலைபேசியினால உறக்கமே இல்லாமா விடிய விடிய உட்காந்து பாத்துட்டு இருக்கிறாங்க.
0: கண்டிப்பா.
1: அதனால நம்ம வந்து பயனுள்ளதா ஆக்கணுமானா நல்ல தேவையுள்ள விதிகளை மட்டும் பார்த்துட்டு தேவையில்லாத நேரங்கள்ல அதை அணைச்சு போட்டு சும்மா இருந்தாங்கன்னு நல்ல இது ஒரு நண்பன் தான் என்று கூறி என்னுடைய ஒரே நிறைய சேர வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி.
0: நன்றி சார், நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: ஆமா, இப்போ போன் பண்ணுனா அது பெல் அடிச்சு நம்மள கூப்பிடுது. நம்ம பேசுறோம்,
0: சரி,
2: பேசி முடிச்சிடறோம். ஆனா அது வந்து திரும்ப நம்மள வந்து கூப்பிட்டு என்ன நீ வச்சுக்கிட்டு நேரத்தை வீணடின்னு அது சொல்லவே இல்லையே.
0: அது சொல்லாதுதான், ஆனா நம்ம சும்மா இருக்க மாட்டோமே.
2: நம்ம நேரத்தை பாலாக்குறோம்.
0: ஓகே ஓகே. அதாவது அது சொல்லுங்க.
2: போன வந்து தேவைக்கு யூஸ் பண்ணணும். ஒரு கணக்கு பாக்குறோம் வைக்கிறோம்னா டக்குன்னு யூஸ் பண்ணி

0: வச்சிடணும். உங்ககிட்ட நான் பேசுறேன்னா அந்த ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷத்துல பேசிட்டு வச்சிடணும். சில பேர் பாருங்க காத்துல வச்ச போன் எடுக்கவே மாட்டாங்க.
1: அது பழக்க தோஷமா
0: பாக்குறதுனால மட்டும் நேரம் ரொம்ப போகல.
1: சரி,
0: சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா, என் வீட்லயும் என் தம்பி வீட்லயும் காலையில ஒரு 10 மணிக்கு பேச ஆரம்பிச்சாங்கன்னா 12 மணி வரைக்கும் பேசுவாங்க. இது கூட இந்த அம்மாவை நம்ம கூப்பிடணும்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்க,
1: சரி,
0: கூப்பிடவே முடியாது.
1: அப்ப வந்து இந்த மாதிரி ரொம்ப நேரம் பேசுறவங்க என்ன பண்ணணும், நேர்ல போய் பேசிட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல, சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. தொடரி திரைப்படத்துல இருந்து டி இமானன் இசையில் ஹரிச்சரன் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசனின் குரல்களில் பாடல் இதோ.

0: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க ஆனந்த பூங்காற்ற நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் பயனுள்ள நண்பனா நேரத்தை திருடும் எதிரியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கோம். நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது வந்து செல்போன் வந்து நம்மளுக்கு வந்து நண்பன் தான், எதிரியா ஆக்கிறது நம்ம தான்.
0: சரி சரி.
1: ஏன்னு கேட்டா அது திருடுறது கிடையாது, நம்ம தான் ஓவரா பேசிக்கிட்டே இருக்கிறோம். நண்பனா இருக்கிறது என்னன்னா, பல தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், பல தகவலை தெரிஞ்சுக்கிறோம், உலக நடப்பு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால அது சிறந்த நண்பர். ஆனா வந்து அது திருடனா மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. அது வந்து அதிகப்படியா அதுலயே பேசிக்கிட்டு அதுலயே இது பண்றதுனாலதான் நம்ம மனசை நம்ம முதல்ல கட்டுப்படுத்திக்கிட்டோம்னா கண்டிப்பா அது திருடனா இருக்காது, நல்ல நண்பனா தான் இருக்குங்கிறது என்னோட கருத்து. நன்றி.
0: சூப்பர் சூப்பர். நன்றி சார். நன்றி. வணக்கம். வணக்கம்.
2: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலமரியா.
0: நல்லா இருக்கேன் சார், ரொம்ப நன்றி. சொல்லுங்க.
2: அதாவதுமா செல்போன் வந்து ஒரு உற்ற நண்பனாதான்.
0: நிச்சயமா. ஓகே.
2: ஆனா அதை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு ஒரு லிமிடேஷன் வச்சிருக்கோம்.
0: ஓகே.
2: எந்த நேரமும் அதுல இருந்தோம்னா அந்த செல்போனே எரிச்சல் பண்ணும்.
0: அதாவது வீட்டுல ஒண்ணு சொல்லுவாங்க பெரியவங்க, அது வாய் இருந்தாலும் அப்படின்ட்டு. தெரியுமா?
2: ஆமா கண்டிப்பா. அது வந்து எவ்வளவுதான் நம்ம அத என்னெல்லாம் செய்யணுமோ அதை நோண்டிக்கிட்டே இருந்தோம்னா அதே சுவிட்ச் ஆஃப் ஆயிடும்.
0: அது அது இருந்தாலும் நம்ம அதை விட்டுட்டு இருக்க முடிய மாட்டேங்கல நமக்கு. சொல்லுங்க.
2: ஏன்னா அது ஒரு உத்த நண்பனா ஆயிட்டோம்ல.
0: அத சார்ஜ் போடுற நேரத்துல கூட அது அத சார்ஜ் ஏறிட்டா ஏறிட்டான்னு பத்து நேரம் எட்டி பார்ப்பாங்க போய்.
2: அது கூட ஜலவங்க ரொம்ப முக்கியமான பேசணும்னா அதை சார்ஜ் போட்டுக்கிட்டே ஜலவங்க
0: அதே செய்வாங்க.
2: இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. அது ஒரு நண்பனாதான் இருந்துகிட்டு இருக்கு, ஆனா அதை நம்ம ஒரு அழகுவோலா
0: பயன்படுத்தும்.
2: எனக்கு ரெயின்போ ரொம்ப பிடிக்கும். அதுக்காண்டி ஒரு நாள் எழுச்சியை கேட்டுக்கிட்டு இருப்பேன், ஆனா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப் தான் வரும். அத மாதிரி அந்த லிமிடேஷனை நம்ம அழகுவோலா வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அது வந்து நண்பனா.
0: பட் நல்லா இருந்துச்சு உங்க உதாரணம். நன்றி.
2: நன்றி.
0: நன்றி. நன்றி. நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம். வாழ்க வளம்.
0: சொல்லுங்கம்மா. சொல்லுங்க.
3: அளவா பயன்படுத்தும் போது நண்பன் தான், அதிகமா பயன்படுத்தினாதான்
0: எதிரியாயிருக்கும்.
3: அளவா பயன்படுத்திட்டா நண்பன் தான்.
0: இல்ல அந்த அளவைதான் தாண்டிடுறோமே நம்ம, அதுக்கு என்ன பண்ணலாம்?
3: அதான் ஒரு கட்டுப்பாடு, நமக்கே ஒரு சுய கட்டுப்பாடு வேணும்.
0: செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு தான் வேணுங்கீங்க.
3: ஆமா, டைம் மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க. குறிப்பிட்ட அளவு பேசணும், இந்த டைம் பேசணும், இந்த டைம் தியானம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்ட மாதிரி நமக்குள்ள வச்சுட்டா அது கரெக்டா.
0: ஓகே ஓகே ஓகே. நன்றி நன்றி நன்றி. நேரில் நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. காதலில் சொதப்புவது எப்படி திரைப்படத்திலிருந்து, கார்த்திக் மற்றும் ஹரிணியின் குரல்களில் பாடல்.

0: நேரம் 9:21 கேட்டுட்ருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எந்த தலைப்பில் பேசிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் பயனுள்ள நண்பனா நேரத்தை திருடும் எதிரியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். நேர்கள் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
1: பேச முடியுமா?
0: ஆமா, பேச முடியாதுதான்.
1: ஒரு காலத்துல லேண்ட்லைன் இருந்தது வந்து நாங்க இப்பெல்லாம் வானொலியில பேசுனா போய் கியூல நிப்போம் கடையில. ஒரு 2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நிக்கணும் லைன்ல போட்டுட்டு நாங்க காவ காத்து நிக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கையில எல்லாமே உலகமே.
0: ஆமா, நிச்சயமா.
1: அது ஏற்கனவே ஒரு நேர் சொன்னது போலவே, ஒரு 2-வீலர்ல போனாலும் சரி, கார் ஓட்டிட்டு போனாலும் சரி, அது மட்டும் பாத்தீங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு அந்த மாற்றுத்திறனால மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டே போறாங்க. நான் கூட சொல்றது என்னங்க, இந்த மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு வியாதியா இந்த மாதிரி வந்துருங்க. அதனால என்ன செய்யுங்க, ஒண்ணும் வண்டி நிப்பாட்டுங்க, இல்லன்னா பேசுங்க.
0: ரெண்டையுமே நாங்க அட் டைம்ல செய்வோங்க, அதாங்க எங்க திறமை அப்படிம்பாங்க.
1: அதனால என்ன என்ன பொறுத்து கேட்டீங்களா, நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. அதனால இப்போ இது இல்லாம இருக்கவும் முடியாது. என்ன பொறுத்து கேட்டீங்கன்னா, எங்களை மாதிரி வானொலி உள்ள நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த கைபேசி வந்தது ரொம்ப ரொம்ப புண்ணியம் என்று.
0: நண்பன் தான் சொல்றீங்க அப்ப நீங்க. ஓகே ஓகே சார், நன்றி
1: நன்றி.
0: வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சத்தியமங்கலம் தட்டாம்பாளையத்துல இருந்து கோயில பழனிசாமி பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: ஆமா, நீங்க தான் கோயில் யார்

0: தாத்தா பாட்டி நடுவுல படிச்சு கதை கேட்டு தூங்குவோம்.
1: சரி,
0: இன்னைக்கு கட்டுவோம் காலத்துக்கு போட்டு தன்னை தொழுத்து கொண்டு கைபேசி பாக்கணும். அளவா பார்த்தா நண்பன், அளவுக்கு மீறி பார்த்தா அதுதான் நமக்கு வில்லனை.
1: உண்மைதான், உண்மைதான். அது வந்து எல்லாருக்குமே தெரியுது சார். ஆனா என்ன பண்றது, பரவாயில்ல, எதிரியா இருந்தாலும்
0: பரவாயில்லன்னு.
1: அதேதான்
0: போட்டுமே, அளவா போட்டோம்னா பாதியா டிவி போட்டு பாக்குறாங்க.
1: இல்ல, அதுக்கு அதுக்கு இப்படியே நம்ம 2 GB வச்சுக்கிருவோமே சொல்லிட்டு அப்படி போட்டு அது ஃபுல்லா
0: கை போற கைபேசிய
1: நைட்டு ஃபுல்லா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 3 மணிக்கும் 4 மணிக்கும் தூங்குறாங்க. தெரியுதா, அந்த போன்ல இருந்துட்டு.
0: இதுல வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப அப்ப கறி கொஞ்சம் சாப்பிட்டவங்க இன்னைக்கு கண்ணு வெடிச்சு நல்லா இருக்கு. சாரா சார இல்லாம இப்ப 2வது படிக்கிற குழந்தைங்களே கண்ணாடி
1: போட்டுருக்காங்க.
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே கே தாமஸ் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப சிறப்பா இருக்கமா. சந்தியா ஜெகன் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாக
1: வாழ்த்துக்கள்.
2: அப்பீலே கிடையாது, பிறந்த நண்பன் தான். அதை நம்ம பயன்படுத்தக்கூடிய விதம் தானே இருக்கு. நண்பன் வச்சுக்கோங்களா, இப்ப ராஜா ரவின்னு சொல்லி கற்பனை நண்பர்கள் இருக்காங்க, கற்பனையான நண்பர். அவங்கள்ட்டையும் நம்ம தேவையில்லாம பேசிக்கிட்டே இருந்தோம் வைங்களா, நேரத்தை வீணாக்கிறமா தானே. அதாவது மனித நண்பர்கள், நீங்க வந்து இது கைபேசி நண்பரா சொல்றீங்க, நம்முடைய உண்மையான நண்பர்கள்.
1: ஆமா, அதுவுமே ஒரு கட்டத்துல வந்து ஒரு போர் அடிக்க ஆரம்பிச்சிரும்.
2: ஒரு குறிப்பிட்ட அவருடைய வேலையை நம்ம வீணாக்குவோம், அல்லது நம்முடைய வேலையை அவர் வீணாக்குவார்ல.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா.
2: அதனால நம்ம வந்து எதையுமே ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு அளவுக்கு மீறினாலும் அமிர்தம் நஞ்சுதான் எதுலையுமே. கத்தி இருக்கு, அது வந்து பயன்படுத்தக்கூடிய விதம் தானம்மா. அது அவசியமானது இல்ல. சமையல் அறையில கத்தி கத்தியா, ஐயோ சமையல் அறையில போய் யாரும் அறிவாள் மன அதெல்லாம் யாரும் இப்ப அப்படின்னு சொல்ல முடியுமா?
1: ஆமா ஆமா.
2: காலத்தின் கட்டாயம் இன்னும் என்னெல்லாம் வரப்போதோ தெரியலாமா கைபேசி வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான கால்பேசி என்னவெல்லாம் வரலாம். நகத்திலே ஒரு சிப்ப மாட்டி அதையே வலதுகை நகமோ இடதுகை நகத்திலே மாட்டி அப்படி கூட பேசக்கூடிய அமைப்பு வந்தாலும் ஆச்சரியம் இல்லம்மா.
1: அதேதான்.
2: நன்றி
1: சார், நன்றி சார், நன்றி, நன்றி. நேர்லேயே நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ராமன் தேடிய சீதை திரைப்படத்துல இருந்து பாடல் இதோ.

0: நேரம் 9:36. நேர்களே, கேட்டுட்ருக்கீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் பயனுள்ள நண்பனா நேரத்தை திருடும் எதிரியா அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
1: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சு.
0: என்ன பேர் சார்?
1: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சு.
0: ஓகே, சொல்லுங்க சார்.
1: செல்போன் வந்து பயனுள்ள நண்பன் தான் நான் சொல்லுவேங்க. காரணம் என்னன்னா, மருத்துவம், கல்வி, அறிவியல், வேலை வாய்ப்பு எல்லா தகவல்களுமே நாம ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது, தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப பாத்தீங்கன்னா, அந்த மணி டிரான்சாக்சன் அப்படிங்கறது கூட ஈஸியா நம்மளால பயன்படுத்த முடியுது அந்த விஷயத்துல. ஒண்ணுமில்ல மேடம், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய நண்பர்கிட்ட எஃப்எம் வானொலி நேயர் தான் அவரு. ஒரு 1000 ரூபாய் போன் பே பண்ணச்சோன்னா அடுத்த 2 நிமிஷத்துல வந்திருக்கு மேடம். என்னோட அக்கௌண்ட்ல 300 ரூபாய் இருந்தது 1300 ரூபாய் மாறுது. அப்ப அந்த போன் தான் அதுக்கு காரணம்.
0: ஆமா, இல்லன்னு சொன்னா கண்டிப்பா முடியாதுங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல போன் இல்லாம நம்ம யாராலையுமே இருக்க முடியாது. ஆனா அது அளவுக்கு அதிகமாகவும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம், அதை குறைக்கிறதுக்கும் முடியல.
1: திருச்சி மாவட்டம் லால்வந்து வெங்கடேசன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: உங்களை இந்த தலைப்பை சிந்திச்ச இடையத்துக்கு நன்றி.
0: அடடா, ஏன் இதே என்ன அது
1: இல்ல, எதையோ சிந்திக்கிறான்.

0: ஒரு கைப்பேசி எடுத்து அது வந்து நட்பா எதிரியா அப்படிங்கிற அந்த ஒரு ஆய்வுக்குள்ள ஒரு அந்த தலைப்போட வரிகள் சிந்தனைக்குள்ள ஒரு மேலே பாராட்டத்தக்க.
1: நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க.
0: அதுக்கு முன்னாடி நம்ம பேசுற அந்த கைபேசிங்கிற அந்த பொருள் இருக்கு பாருங்க, அது அறிவிலி பொருள். அறிவிலினா அதுக்குன்னு எந்த ஒரு செயல் திட்டமும் கிடையாது. இப்போ விஞ்ஞான செயல் திட்டத்துக்கு அத்தனைக்குமே அறிவிலி பொருள் தான் அர்த்தம். தன்னைத்தானே செயல்படுத்திக்கூடிய செயல்களுக்கு தான் அறிவுன்னு அர்த்தம்.
1: சரி,
0: இது அறிவிலி பொருள்.
1: புரியுது.
0: அறிவிலி பொருளை கொண்டு வந்து அறிவுடைமைய மாற்றக்கூடிய நிலையை கொண்டு வரணும்னா அது அறிவுள்ள வந்து அதை செய்ய முடியும். கண்ணாடி அறிவிலி.
1: ஓகே,
0: அது என்னைக்காவது போய் சொல்லுமா?
1: அது எப்படி சொல்லும்?
0: நம்ம என்ன முகத்தை காண்கிறோமோ சிரிச்சு சிரிச்சா சிரிக்கும், அழுதா அது. கண்ணாடிக்கு போய் சொல்ல தெரியாதுன்னு ஓமைகள் சொல்லுவாங்க.
1: ஆமா ஆமா,
0: அதேதான் கைபேசிக்கும். போய் சொல்ல தெரியாது. போய் சொல்ல தெரியாதுக்கு எதிர்ப்பதா எது? உண்மையை மட்டும்தான் பேசும் சொல்றது. அப்போ இதே இது அறிவிலி பொருளுக்கு உண்மையும் பொய் பொய் உண்மையை மட்டும்தான் பேச தெரியும்னு ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது, அறிவு உள்ள நண்பனை நீங்க இணைச்சு பாருங்க. என்னைக்காவது உண்மையும் பொய்யும் நிரந்தரமா பேசிருக்கானா? நட்புக்கு அதுக்குதான் அஞ்சு அதிகாரம் போறாரு.
1: உண்மை இருந்தாலும் சில நேரங்கள் அந்த பொய் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரத்தானே செய்யும். அதுக்கப்புறம்
0: அறிவுக்கு வரும், ஆனா அறிவிலிக்கு வராது.
1: பயன்படுத்துறது நம்ம தானே.
0: ஆனா இந்த ஆண்டு கொள்ளாதான் கடைமுறைத்தான் சந்தம் துயரம் தரும்னு போடுறாரு. நட்பு ஆராய சொல்றது இல்ல.
1: இப்ப நீங்க சொல்றது தெரியல, பட் விளக்கம் சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கிறேன்.
0: அதாவது நட்பு ஆராயறது எப்படின்னு தெரியுங்கன்னா, கடைசி வரும் நம்ம கூட அந்த நட்பு இருக்கணும்னா அவனை வந்து ஒவ்வொரு நுணுக்கமா ஆராய்ஞ்சு தொண்டு கொண்டு போறதா நட்பு ஆராய்ஞ்சு நண்பனா நண்பனா ஏத்துக்கிறதுன்னு
1: அர்த்தம்.
0: கைபேசிக்கு அந்த நிலை இல்ல.
1: அதை ஆராய ஆரம்பிச்சாங்கன்னு வைங்க, ஏற்கனவே வந்து நேரம் பத்த மாட்டேங்க அதை வந்து யூஸ் பண்றதுக்கு. அப்புறம் ஆராய ஆரம்பிச்சாங்கன்னா
0: கைபேசிக்காக சொல்லல.
1: அந்த புரியுது புரியுது.
0: கைபேசிங்கிறது வந்து கனி உலக கடவுள்.
1: ஓகே,
0: நாம என்ன கேக்குறோமோ என்ன வரம் கேக்குறோமோ அந்த வரத்தை அந்த கைபேசி சிந்தனையான தலைப்பு. அதனால அது வந்து ஒரு எதிரியா மாறுறதுக்கு வழி இல்ல. எதிரியா மாத்தணும் நம்ம நினைச்சா எதிரி, நண்பனா ஏத்துக்கணும் நினைச்சா அது நண்பன்.
1: நம்ம கையில தான் இருக்குது. ஓகே, நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம்
2: வணக்கம், பாலங்கட்டையில இருந்து காமராஜ்.
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
2: செல்போன் வந்து நேரத்தை வீணாக்கும் எதிரிங்கிற ஒரு சூழ்நிலையில இருந்து அதை நண்பனாக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம்.
1: சரி,
2: செல்போன் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. இப்ப வேலைக்கு அப்ளை பண்றதா இருந்தாலும் பேங்கா இருந்தாலும் எதுக்குனாலும் செல்போன் கண்டிப்பா
1: தேவை.
2: அதனால வந்து கண்டிப்பா வந்து நம்ம வந்து அதான் எதிரிய வந்து இருக்கக்கூடிய தான், நேரத்தை வீணாக்கக்கூடிய ஒரு எதிரி தான்.
1: நன்றி சார், நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க பூங்காற்று நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம்.
1: வாழ்க வளமுடன்.
0: வணக்கம், சொல்லுங்க சார். ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன் சொன்னதுக்கு.
1: திருச்சி மாவட்டம் பெருகமலிலிருந்து வீரே முகமது இப்ராஹிம் பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க சார்.
1: கண்டிப்பா வந்து அது நல்ல நண்பன் தாம்மா. ஏன்னா எவ்வளோ விஷயங்களை நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுக்குது. நல்ல நல்ல செய்திகளை வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம பார்த்துட்டு கேட்டுட்டு அது அடுத்தவங்களை அனுப்புறதுக்கு உதவுது. நிறைய வகையில இருக்குது. ஆனா நாம தான் வந்துட்டு அதுல அடிக்ட் ஆகி அதுக்கு அடிமையாகி அதுல நேரத்துல நம்ம போய் விழுந்துடுறோம். அதனால அது வந்து நல்ல நண்பனா தான் இருக்குது. நம்ம அதுலயே ஒரே மாயில உதய அதிகமா உளுந்து உளுந்து கிடைச்சி பார்த்தா நைட்டு 12, 1 மணி, 2 மணி வரைக்கும் தான் செல்ல நோண்டிட்டே இருந்திருக்கோம்னா நம்ம தான் இருக்கு.
0: எங்க விடிஞ்சிருது நீங்க வேற
1: அளவா பயிர்பு ரொம்ப நல்ல நண்பன் தான் கண்டிப்பா.
0: சூப்பர் சூப்பர் சூப்பரா
1: சொல்லுங்க. உங்களோட பேசுற ஞாபகம் இங்க திருநெல்வேல இருக்கிறீங்க. நார்மலா வானில உங்களால பேச முடியாது. செல்போன்ல உள்ள வானிலைக்கு பேசினாலும் அவங்க நீங்க சொல்றதை கேட்க முடியுது, நேரில் சொல்றதை கேட்க முடியுது, எங்களுடைய கருத்துக்கள் நாங்களும் சொல்ல முடியுது. இதுக்கு மூல காரணம் அந்த செல்போன் தானே.
0: நிச்சயமா.
1: அதனால செல்போன் வந்து ரொம்ப உற்ற நண்பர்
0: ஃப்ரெண்ட். ஓகே சூப்பர். நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.

0: வணக்கம் வணக்கம்.
1: தமிழ் சொல்லுக்கு சுவைவள ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றிய நிகழ்ச்சியை இத்தனை நேரம் உறவுகளோடு கலந்து சிறப்பித்த அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசனம். என்னுடைய கருத்தம், அதாவது பயன்படுத்த வேண்டிய முறையில பயன்படுத்தினா அதுக்கு நமக்கு ரொம்ப உற்ற நண்பன்மா. தவறான வழியில பயன்படுத்திட்டா பெரிய விரோதி மட்டும் இல்ல, அதனால பல விளைவுகள் இருக்கு. இதுக்கு மேல கருத்தே இல்ல. வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்.
2: காலை வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் ஈரோடு சூரம்பட்டி வளத்துல இருந்து இளங்கோ பேசுறேன்மா.
0: சொல்லுங்க சார்.
2: என்ன பத்திரிக்கை அதுல ரெண்டுமே இருக்குது, ஆனா நாம பயன்படுத்துற விதத்தை பொறுத்தாம அதை நண்பனா நினைச்சா அது நண்பன். ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் கொட்டி கிடக்குது இல்ல?
0: அதேதான் அதேதான்.
2: ஆமா, அது நிறைய நாம நல்லதை மட்டும் பாத்துக்கலாமே. இப்ப எப்பயுமே ரெண்டு விதம் இருக்குது, ஒன்னு நன்று ஒன்னுன்னு மோசமானதுன்னு. நம்ம நல்லதை தேர்ந்தெடுத்துக்கலாமே. இப்ப வானொலி கேட்கலாம், வானொலியில பேசலாம். அது மாதிரி நல்ல சில முக்கியமான சம்பவங்கள்லாம் நம்ம பாக்கலாம், விஷயங்கள் எல்லாம் பாக்கலாம். அதனால நாம எது தேவையோ அதை பயன்படுத்திட்டோமா, திருடுறதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப நாம ஜாக்கிரதை போயிட்டோமோ நம்ம பாக்கெட்ல இருந்து யாருமே பணத்தை தூக்க முடியாது. அவசியமே இல்ல. நமக்கு என்ன தேவை அதை பாக்கலாமே. தேவையில்லாத வேணா அதுக்குதான் எடிட் பண்றதுக்கு இருக்குது இல்ல.
0: அப்படின்னு
2: போயிட்டே இருங்க.
0: ஓகே, நல்ல ஃப்ரெண்ட் சொல்ல வரீங்க.
2: அப்படிதானே
0: சார். ஓகே சார், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி. நேர்லயே இப்ப நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு. உன் சமையல் அறையில் திரைப்படத்துல இருந்து ரஞ்சித் மற்றும் விபாவரியின் குரல்களில் பாடல் இதோ.

நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு என்ன தலைப்பில் பேசிகிட்டு இருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் பயனுள்ள நண்பனா நேரத்தை திருடும் எதிரியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை வந்து நமக்கு ஈஸியாக்கி கொடுக்குது செல்ஃபோன். அதனால் அதை ஃப்ரெண்டுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அளவோடு பயன்படுத்தாமல் விட்டோம் அப்படின்னா நம்ம டைமையும் அதை எடுத்துக்கிறோம். அதனால் அதை வந்து எனிமி அப்படின்னு சொல்லலாம். இதை எதுக்காண்டி சொல்ல வரேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தேவைப்படக்கூடிய நேரத்தில் தான் அதை பயன்படுத்தணுங்க. தேவையில்லாத நேரத்தில் அதை தயவுசெய்து ஒதுக்கி வச்சுருங்க. என்றைக்குமே செல்ஃபோன் நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்கணுமே தவிர, நாம் செல்ஃபோன் கட்டுப்பாட்டுக்கு போயிடக்கூடாது. ஏன்னா டைம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, போனால் திரும்பாது. அதை வந்து ஸ்க்ரீனில் அந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஃபேமிலியோடையோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை நமக்கு பிடிச்ச சில விஷயங்களில் செலவு பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். செல்ஃபோன் என்றைக்குமே நம்ம கையில் இருக்கட்டும், நம்ம வாழ்க்கை செல்ஃபோன் கைக்கு போயிடாமல் இருக்கட்டும். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே சந்தியா ஜெகன். நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் திருட்டு பயிலை 2 திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களை தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங் மற்றும் மறைந்த பிரபல பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கர் ஆகியோரின் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். செஸ் ஒலிம்பியட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் மறைந்த அசோக் சிங்கலின் நூற்றாண்டு விழாவையொட்டி தமது வாழ்க்கையை தேசத்திற்கு அர்ப்பணித்தவர் அசோக் சிங்கல் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. நாட்டின் அனைத்து கிராமப் பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தோஹாவில் இன்று நடைபெறும் ஆசிய உள்கட்டமைப்பு வங்கியின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்கிறார். கால்நடைகள் காப்பீட்டிற்கான இணையதளத்தை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தி இருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதலின் 10வது ஆண்டு நிறைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உலக ரேபீஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரையில் இன்று தொடங்கி வைக்கிறார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் அதில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய தமிழகத்தைச் சேர்ந்த பிரக்யானந்தா, குகேஷ், வைஷாலி, சவிதாஸ்ரீ ஆகியோருக்கும் முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1880 ரூபாய் குறைந்து 1,10,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கிரிக்கெட் காலிறுதி ஆட்டத்தில் இன்று நடைபெறவிருந்த இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டதை அடுத்து இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசுறதுக்கு ரெடி ஆயிட்டேன். நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். பாட்டு கேட்கறது எப்பயுமே சந்தோஷமான ஒரு விஷயம்தான். நம்ம மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப கொண்டாட்டமா இருந்தாலும் சரி, இல்லை எங்கேயாவது ட்ரிப்பு போறோம் இருந்தாலும் சரி, இல்லை நம்ம மட்டும் தனியா இருக்கோம் பேசுறதுக்கு ஆளே இல்லைனாலும் சரி, போடுற ஒரு பாட்டை கேடுறா ஜாலியா அப்படிதான் எல்லாருமே இருப்போம். அந்த வகையில் நம்ம மனசுக்கு பிடிச்ச பாடலாம் யாரோ ஒருத்தர் எங்கிருந்தோ கேட்காங்க அப்படிங்கும் போது மனசு அப்படியே ரெக்க கட்டி பறக்கும். அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை யாரெல்லாம் கேட்க போறாங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எனக்கு பிடிச்ச லிஸ்ட்ல இருக்கா அப்படிங்கறதெல்லாம் இந்த ஒரு மணி நேரம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உங்களுக்கு பிடிச்ச பாடல நீங்க கேட்கணும்னா உடனே டயல் பண்ணுங்க 0462256113 மற்றும் 0462256113 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியில முதலாவதா வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்.
2: திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் சங்கரபாண்டியபுரத்துல இருந்து வைரம் பேசுறேன்.
1: வைரம் சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக வழங்கிடலாம். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. நிகழ்ச்சியில பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, ஆப்பனூர் தொல்லியல் தளம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ சிவகங்கை மாவட்டம், ஆப்ஷன் பி ராமநாதபுரம் மாவட்டம். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைச்சிருங்க.

0: 10:10 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்.
1: வணக்கம், நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கேன் சார். யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பாலில் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: பிரான்சிஸ் சார், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில உங்களுக்கு?
1: மௌனம் மௌனம் பேசியது பாடல். ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்ட வங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா? அந்த பாடல் தாங்க மேடம்.
0: கண்டிப்பா சார், நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உங்களுக்காக நீங்க விரும்பி கேட்ட அந்த பாடல் வந்துட்டே இருக்கு.

0: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
1: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
0: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
1: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் B பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் B நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவது தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக யாரெங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாரெங்க இருந்து பேசுறீங்க?
1: காலை வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் ஆவரை கேறினூர் கணபதி.
0: கணபதி சார், நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு பாஞ்சாலங்குறிச்சியில இருந்து ஆத்தூரம் தோப்புக்குள்ள
0: கண்டிப்பா.

0: சார், நீங்கள்
1: போடுங்க மேடம்.
0: கண்டிப்பாக சார், நீங்கள் கேட்ட அந்த பாடல் வழங்கிடலாம். நம்ம நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், ஆப்பனூர் தொல்லியல் தளம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ சிவகங்கை மாவட்டம், ஆப்ஷன் பி ராமநாதபுரம் மாவட்டம்.
1: மேடம், ராமநாதபுரம் மாவட்டம்.
0: சரியான பதில் சார். நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றி. ஆப்பனூர் தொல்லியல் தளம் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதுகுளத்தூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. 2026 ஆப்பனூரில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நடுக்கல் கல்வெட்டு கண்டறியப்பட்டது. இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் கண்டறியப்பட்ட முதல் தமிழின் நடுக்கல் கல்வெட்டு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. கல்வெட்டு சங்ககால தமிழர்களின் எழுத்து மரபு மற்றும் வீரர் வழிபாட்டு பண்பாடு குறித்து முக்கியமான தகவல்களையும் நமக்கு வழங்குது. மத்ஸ்ய மேத்ரி என்ற மிகையூட்டப்பட்ட மெய்மை அடிப்படையிலான அலைபேசி செயலி எதனை அளவிட பயன்படுத்தப்படுகிறது? அதாவது மத்ஸ்ய மேத்ரி அப்படிங்கிற மிகையூட்டப்பட்ட ஆப் எந்த இதை அளவிடுறதுக்காக பயன்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கடல் தாவரங்கள், ஆப்ஷன் பி மீன் வளங்கள். இந்த கேள்விக்கு சரியான பதிலை யோசிச்சுட்டே

0: மத்ஸ்ய மேத்ரி என்ற மிகையூட்டப்பட்ட மெய்மை அடிப்படையிலான அலைபேசி செயலி எதனை அளவிட பயன்படுத்தப்படுகிறது? அதாவது மத்ஸ்ய மேத்ரி அப்படிங்கிற மிகையூட்டப்பட்ட ஆப் எந்த இதை அளவிடுறதுக்காக பயன்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கடல் தாவரங்கள், ஆப்ஷன் பி மீன் வளங்கள். இந்த கேள்விக்கு சரியான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைச்சிருங்க.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 10:26 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வணக்கம். யாரைங்க இது பேசுறீங்க?
1: திருப்பூர்ல இருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சுல்தான் இருந்துங்க, எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டு.
0: கண்டிப்பா சார், அந்த பாடல் உங்களுக்காக வழங்கியிருந்தால். நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், மத்ஸ்ய மேஸ்திரி என்ற மிகையூட்டப்பட்ட மெய்மை அடிப்படையிலான அலைபேசி செயலி எதனை அளவிட பயன்படுகிறது?
1: கடல் சார்ந்தது.
0: மீன் வளங்கள் அப்படிங்கிறது தான் சரியான பதில். மத்ஸ்ய மேஸ்திரி செயலி மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட மிகையூட்டப்பட்ட மேய்மை மற்றும் கேமரா அடிப்படையிலான நவீன ஒரு மொபைல் ஆப்பு. இந்த மொபைல் ஆப் வந்து மீன்களை நேரடியாக தொடாமல் கேமரா மூலமாகவே அவற்றின் நீளம் மற்றும் அகலத்தை துல்லியமாக அளவிட இது பயன்படுது. மீன்வள ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் கள ஆய்வுக்குழுவினர் மீன் வளங்களின் வளர்ச்சி, அளவு மற்றும் பிற உயிரியல் தரவுகளை விரைவாகவும் துல்லியமாகவும் சேகரிக்க இது பெரிய அளவில் உதவி செய்து.

0: Next challenge was a tough one. In the round of 16, Jyoti came up against Korea's Kang Yoon-soo. It was a high-scoring contest, but Jyoti was unable to make it through, going down 146-150, which brings her individual campaign to an end here. And now, the focus shifts to Chikita Taniparthi, who has given us one of the most dramatic finishes of the day so far. She began her round of 32 match against Bhutan, and she came through that context comfortably, winning 149-140. And then came the round of 16 against Chinese Taipei's Chen, and this was incredibly close. After the regulation arrows, both archers were logged at 148-148. That meant the contest had to be decided by a shoot-off, and Chikita held her nerve when it mattered the most. She survives, she wins the shoot-off, and she is through to the quarterfinals. And the next challenge is already set. Chikita will be back in action in the quarterfinals on October 1st, where she will face Indonesia's Narusha Ashrifa.
1: बात शूटिंग की करते हैं. शूटिंग में भारत के लिए अच्छी खबर है. ट्रैप स्पर्धा में दूसरे दिन के मुकाबले में नीरू ढांडा ने शानदार प्रदर्शन करते हुए महिला क्वालिफिकेशन में पहला स्थान हासिल कर लिया. वहीं भारतीय महिला टीम भी पदक की दौड़ में बनी हुई है. महिला ट्रैप क्वालिफिकेशन में 4 राउंड और 100 शॉट के बाद नीरू ढांडा 95 अंकों के साथ शीर्ष पर हैं. भारत की मनीषा कीर 84 अंकों के साथ 21वें और आशमा अहलावत भी 84 अंक के साथ 23वें स्थान पर बनी हुई हैं. वहीं टीम की बात करें, टीम स्पर्धा में भारत तीसरे स्थान पर. वहीं पुरुषों की बात कर लेते हैं, पुरुष ट्रैप में शपथ भारद्वाज 95 अंक के लेकर 5वें स्थान पर है. वहीं काइनन चेन्नई 91 अंकों के साथ 19वें और अहवर रिजवी 87 अंकों के साथ 32वें स्थान पर. यानी पुरुषों के लिए फिलहाल 5वां स्थान सुनिश्चित है.
0: And now we just have a medal event underway in Karachi, where India's Pinky Balara is on the mat in the women's 78kg semi-final, taking on South Korea's Myo Soo Min.
1: बिल्कुल, अब से कुछ देर बाद ईशा सिंह 25 मीटर पिस्टल में एक्शन में नजर आएंगी. फाइनल मुकाबला खेलेंगी. फिलहाल अब तक की अपडेट में यहीं तक. मुझे मोहम्मद शाहिद आजमी और मेरे साथी विदुषी बस को इजाजत दीजिए. धन्यवाद.
2: एशियन गेम्स 2026 आईची नगोया.
3: நேர்களை நேர்ந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நேர்கள். இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் கேட்டீர்கள். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவது தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
4: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
3: காலை வணக்கம். யாரங்க இருந்து?
4: நாகர்கோவில் புள்ளைநகர் ஜெயக்குமார்.
3: ஜெயக்குமார் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: படம் வந்து மலை.
3: கண்டிப்பா சார், அந்த பாடல் உங்களுக்காக வழங்கிடலாம். அதுக்கு முன்னாடி, சாங்தாங் வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ அசாம், ஆப்ஷன் பி லடாக்.
4: அசாம்.
3: லடாக்ல தான் அமைஞ்சிருக்கு. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. லடாக் யூனியன் பிரதேசத்துல சாங்தாங் பீடபூமி பகுதியில அமைஞ்சிருக்கு. இது திபெத் பீடபூமியின் ஒரு பகுதி. இந்தியாவின் உயரமான வனவிலங்கு சரணாலயங்கள்ல இதுவும் ஒண்ணு. கடல் மட்டத்திலிருந்து 3600 முதல் 4500 மீட்டர் உயரத்துல இது இருக்கு. ஸ்பாஷ் ஓவிய திட்டத்தை, ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தும் துறை எது? அதாவது ஸ்பாஷ் ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தும் துறை எது? ஆப்ஷன் ஏ முன்னாள் படை வீரர் நலத்துறை, ஆப்ஷன் பி பாதுகாப்பு கணக்குத்துறை. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டேன் நினைச்சிருங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் காலை 10:43 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவது தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து சிம்ம ராசி படத்துல இருந்து கும்பகோணம் சந்தையில் பார்த்தேன் அந்த பாட்டு வேணும்.
0: கண்டிப்பா சார், உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாம். நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், ஸ்பாஷ் ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தும் முறை எது? முன்னாள் படைவீரர் நலத்துறை, பாதுகாப்பு கணக்குத்துறை?
1: பாதுகாப்பு கணக்குத்துறை.
0: சரியான பதில் சார். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. பாதுகாப்பு படையினருக்கான ஓய்வூதிய நிர்வாக அமைப்பு தான் சரியான பதில். முன்பு ஓய்வூதியம் வங்கிகள் மூலமா வழங்கப்பட்டது. இதுல தாமதம் மோசடிகள் இருந்ததுனால இதை தடுக்க மத்திய அரசு நேரடியாக ஓய்வூதியத்தை வழங்கக்கூடிய டிஜிட்டல் திட்டம் தான் ஸ்பாஷ். ஆண்டு முழுவதும் எங்கிருந்தும் லைஃப் சர்டிபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6வது அகில இந்திய அலுவல் மொழி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ மும்பை, ஆப்ஷன் பி கொல்கத்தா. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: நேர்களை இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: தென்காசி மாவட்டம் புலாங்குளத்தூர் சுப்பிரமணியன் பேசுறேன் மேடம்.
0: சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ராஜாபாண்டி படத்துல இருந்து அத்திப்பாளையம் சிறப்பாக அத்தமலை சிறப்பாக பாட்டு வேணும் மேடம்.
0: கண்டிப்பா சார், அந்த பாடல் வழங்கிடலாம். 6வது அகில இந்திய அலுவல் மொழி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ மும்பை, ஆப்ஷன் பி கொல்கத்தா.
1: மும்பை மேடம்.
0: சரியான பதில் சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. இது வந்து நவி மும்பை.

மகாராஷ்டிராவில் நடைபெற்றது. 2026 செப்டம்பர் 14 அன்று ஹிந்தி திவாஸை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்தால் இது நடத்தப்பட்டது. நஷா முக்த் பாரத் அபியான் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ திறன் மேம்பாடு, ஆப்ஷன் பி போதை மறுவாழ்வு. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைச்சிருங்க.

0: நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், தேனியிலிருந்து நீதிமோகன்.
0: நீதிமோகன் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ரிதம் படத்திலிருந்து காற்றையின் வாசல்.
0: கண்டிப்பா சார், அந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், நஷா முக் பாரத் அபியான் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ திறன் மேம்பாடு, ஆப்ஷன் பி போதை மறுவாழ்வு. சரியான பதில் சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, நஷா முக் பாரத் அபியான் போதை இல்லாத இந்தியா இயக்கம். 2020 வருடம் ஆகஸ்ட் மாதம் 20 மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது. இந்தியாவை போதைப் பொருள் இல்லாத நாடாக மாற்றுவது, குறிப்பாக இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில் போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டது. பாடலை தொடர்ந்து செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து மணித்திருநாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.

உள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் நீளம் தாண்டுதலில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ஆன்சி சோஜன், மகளிர் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப்பதக்கம் வென்ற ஹரிதா உள்ளிட்டோருக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் மறைந்த அசோக் சிங்காலின் 100 ஆண்டு விழாவை ஒட்டி தமது வாழ்க்கையை தேசத்திற்கு அர்ப்பணித்தவர் அசோக் சிங்கால் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் அனைத்து கிராமப் பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தோஹாவில் இன்று நடைபெறும் ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்கிறார். கால்நடைகள் காப்பீட்டுக்கான இணையதளத்தை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தியிருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதலின் 10ஆம் ஆண்டு நிறைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1880 ரூபாய் குறைந்து 110,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டி ஆடவர் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் ஆடவர் வாலிபால் லீக் ஆட்டத்தில் இந்தியா 25-22, 25-19, 25-21 என்ற கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் நேர்களே, நேரம் 11:03. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. நிகழ்ச்சி வழங்குறதுக்காக ரெடியா இருக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜி சந்தியாஜெகன்.

0: இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புரட்சியாளர் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடியவர் தான் பகத்சிங்க. தன்னுடைய கடைசி மூச்சு கூட பார்த்தீங்கன்னா அவருடைய பாதங்கள் இந்திய மண்ணில் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சவர். அதனால் தூக்கில் தொங்கி சொந்த மண்ணில் கால்படாமல் சாவுறதை வந்து விரும்பாத அவர் துப்பாக்கி குண்டு ஏந்தினால் நம்ம உயிரிழக்கிறதுக்கு ரெடியானார். அவர் உயிர் போகக்கூடிய கடைசி தருணத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய விடுதலை பற்றி மட்டுமே தான் அவர் நினச்சிட்டே இருந்தாராங்க. அன்னாருடைய பிறந்த நாள் தான் இன்று. நம்ம தொடர்ந்து பேசலாம் பகத்சிங் பத்தி. இப்ப நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கிறீர்களே, மாப்பிள்ளை திரைப்படத்துல இருந்து மலேசியா வாசுதேவனின் குரலில் பாடல்.
1: கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா

வேஷம் தினம் போய சொல்லி ஏசும் பேசும் அட உண்மை சொல்ல கூசும் போடும் நூறு வேஷம் தினம் போய சொல்லி ஏசும் எல்லா டாங்கு டாங்கு அட என்ன புங்க போங்கு ஏண்டி அம்மா இந்த ராங்கு நல்லா இல்ல போக்கு நான் சொன்னேன் ஒரு பாக்கு வெத்தலக்குள் போட்ட பாக்கு ராணி அம்மா மனசு வச்சா நன்

நேரில் கேட்டுட்ருக்கீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பகத்சிங் அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கி, அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 1907 வருஷம் செப்டம்பர் 28 பஞ்சாப் மாநிலத்தில் லாயல்பூரில் சர்தார் கிஷன் சிங் மற்றும் வித்யாவதி இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டாவது மகனாக பிறந்தவர் தான் பகத்சிங். இவர் பிறந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இவருடைய அப்பாவும் சரி அவருடைய ரெண்டு மாமாவும் ஜெயிலிருந்து அன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு டேட்டா, சிறந்த ஒரு நாளாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் வெளிவந்த ஜெயிலிருந்து வெளிவந்த அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய மகனுக்கு பகத்சிங் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. பகத் அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படின்னு பொருளாங்க. இப்ப நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, யஜமான் திரைப்படத்திலிருந்து.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

11:15. நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பகத்சிங் அவருடைய பிறந்த தினத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நேர்களே, இந்தியாவில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக போராடிய குடும்பம் ஒன்றில் பிறந்தவர் தான் பகத்சிங். சின்ன வயசில் ஐரோப்பிய புரட்சி இயக்கங்களை படிக்க ஆரம்பித்து பொது உடைமை கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார். பல புரட்சி இயக்கங்களோட தொடர்புகளை வந்து ஏற்படுத்திக்கிட்டாரு. இளம் வயதிலே பார்த்தீங்கன்னா நாட்டுப்பற்று உள்ளவராக இருந்திருக்காரு பகத்சிங். 1919 வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்துச்சு இல்லையா, அந்த டைம் பார்த்தீங்கன்னா இவருக்கு 12 வயசு. அந்த படுகொலை நடந்த ஒரு கொஞ்சம் சில நேரங்களே அந்த இடத்த போய் பார்த்துருக்காருங்க. பார்த்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாடலுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசை மற்றும் குரலில் பாடல்.

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பகத்சிங் அவருடைய பிறந்தநாள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோங்க. பாட்டுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த ஜாலியன் வாலாபாத் படுகொலை நடந்த இடத்துக்கு வந்து அவர் போனார், கொஞ்ச நேரத்திலே போனார். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போனக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இறந்துருந்தாங்க. இறக்க போய் அந்த நிறைய ரத்தமெல்லாம் அந்த மண்ணில் சிந்திருந்துச்சு. இவர் வந்து அதை பார்த்த உடனே அந்த மண்ணை அப்படியே ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டுட்டு இந்திய விடுதலை தான் என் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண் மேலே அப்படி சத்தியம் பண்ணியிருக்காராங்க. அப்புறம் 14வது வயசில் பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் அப்படின்னு ஒரு காகிதத்தில் எழுதி அந்த காகிதங்கள்லாம் என்ன பண்ணிருக்காருனா கொண்டு போய் சுவர்கள் எல்லாம் ஒட்டியிருக்காரு பகத்சிங். அதுக்கப்புறமா காந்தியின் ஒத்துழைமை இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டார் பகத்சிங். அப்புறம் சௌரி சௌரா நிகழ்வுக்கு அப்புறமா அகிம்சை வழியில் போராடினா சுதந்திரம் கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுடைய தோழர்கள்லாம் இணைஞ்சு எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசு சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் போய் இணையிறாங்க. அதுக்கப்புறமா இவரே வந்து ஒரு சபையை உருவாக்குறாரு, நவஜவான் பாரத் சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர்கள் சபையை வந்து உருவாக்குறாரு பகத்சிங். ஓகே நேர்களே, இப்போ நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பாடல் தளபதி திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் கே ஜே ஜேசுதாஸ் மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியனின் குரல்களில் பாடல்

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க மணி திருநாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பகத்சிங் அவருடைய பிறந்தநாள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோங்க. ஆங்கிலேயர்கள்கிட்ட இருந்து மட்டும் இந்தியாவை விடுதலை அடைய செய்யணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், இந்திய முதலாளிகளிடமிருந்துமே உழைக்கும் மக்களுக்கு விடுதலை வாங்கித்தரணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு பகத்சிங். சைமன் கமிஷனில் சட்ட வரையறைலாம் கொண்டு வரப்பட்ட போது பார்த்தீங்கன்னா, அதை எதிர்த்து காங்கிரஸ் தலைவர்கள்லாம் நாடு முழுவதுமே போராடியிருக்காங்க. இதில் பிரிட்டிஷ் போலீஸார் வந்து தடியடி நடத்துறதுக்கு உத்தரவிட்டதுனால அந்த சம்பவத்தில் காங்கிரஸினுடைய மூத்த தலைவராக இருந்த லாலா லஜபதி ராய் வந்து உயிரிழந்திருக்காரு. இதனால் கோபமடைஞ்ச புரட்சியாளரான பகத்சிங்கும் அவருடைய நண்பர்களும் பார்த்தீங்கன்னா, ஸ்காட் அவரை வந்து கொல்றதுக்கு பதிலாக துணை காவல் மேலதிகாரியான சாண்டோஸ் அப்படிங்கிற ஆங்கிலேயரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா, அந்த ஆங்கிலேயர் வந்து சட்டங்களை எதிர்த்து, அவங்களுடைய சட்டங்கள்லாம் எதிர்த்து குண்டு வீச்சிலையுமே ஈடுபட்டிருக்காரு பகத்சிங். சாண்டோஸை கொன்னதுக்காகவும் குண்டு வீச்சில் ஈடுபட்டதற்காகவும் 1931 மார்ச் 23 வந்து தூக்கிலிடப்பட்டார் பகத்சிங். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பகத்சிங் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் தூக்குமடைக்கு வந்தாராங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு புரட்சியாளர் வந்து இன்னொரு புரட்சியாளர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொன்னார்னா, அவர் கையில் வந்து லெனின் அவருடைய புக் இருந்திருக்கு, அரசும் புரட்சியும் அப்படிங்கிற நூல் கையில் இருந்ததுனால அவரும் ஒரு புரட்சியாளர் இல்லையா, அதனால் ரெண்டு புரட்சியாளரும் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு.

0: இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலும் உங்களுடன் பயணிப்பது இது நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
1: பட தொடக்கம் பாட்டு முடித்ததும் பாட்டு பாட்டுக்கு பலனும்.
2: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: நேர்களை தொடர்வது ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கலர் நிலவரத்தினை கேட்கலாம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:36. நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சியில். இன்னைக்கு பகத்சிங் பிறந்தநாள் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பகத்சிங் அவருடைய இறப்பு பார்த்தீங்கன்னா பல இளைஞர்களை வந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட வச்சிருக்கு. அவருடைய இறப்புக்கு முன்னாடி அவருடைய அம்மாவுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருனா, அவருடைய பாடியை வாங்க நீங்கள் வராதிங்கம்மா, அதாவது அவனுடைய பாடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப கண்ணீர் விட்டு அழுவீங்க, நீங்கள் அழுறது வந்து என்னை கஷ்டப்படுத்திடும், அதனால் நீங்கள் அழக்கூடாது, என்னை மகிழ்ச்சியாக நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி அவங்க அம்மாவுக்கு அனுப்பியிருக்காருங்க. இந்திய விடுதலை இயக்கத்தின் முக்கிய புரட்சியாளராக இருந்ததுனால இவரை வந்து சாஹித் பகத்சிங் அப்படின்னு மக்கள்லாம் கூப்பிட்டுருக்காங்க. வெறும் 23 வருடம் வாழ்ந்த பகத்சிங்கை வந்து மக்கள் இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே இல்லைங்க. அவருடைய புரட்சி வந்து சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு உந்து சக்தியாக தான் இருந்தது. அவரை நிராகரிச்சிட்டோ இல்லை பேசாமலோ ஒரு வரலாறு வந்து இருந்ததாக சரித்திரமே கிடையாதுங்க. அவர் இல்லாமல் ஒரு வரலாறு யாராலையும் பேசப்பட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளர் தான் பகத்சிங் அவர்கள். இப்போ நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கிறீர்களே, நாயகன் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் டி.எல். மகராஜன் மற்றும் பி. சுசிலாவின் குரல்களில் பாடல்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: 11:43 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ் பாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: மணித்திருநாடு நிகழ்ச்சியில் நம்மளை சுற்றி நடக்கிற நமக்கு தேவையான விஷயங்களை தகவல்களாக உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக நாங்கள் ரெண்டு பேருமே ரெடி ஆகிட்டோம். நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.
0: நானும் சொல்லிட்டுமா?
1: சொல்லுங்க.
0: ஆனந்தலா ஜி, சந்தியா ஜெகன்.
1: நீங்கள் சொல்லணும், நானே சொல்லியிருப்பேன். சொல்லுங்க சந்தியா அப்படின்னு சொல்லி.
0: ஓகே, நியூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க கோமதி.
1: சந்தியா, நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு ஒன்று இருக்குது.
0: கண்டிப்பாக.
1: சரிங்களா, அந்த வகையில் முந்தா நாள் வரைக்கும் வங்கி வந்து 3 நாள் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பேங்க் வச்சு
0: ஒரு அதிசயம் நடந்துச்சு பார்த்தீங்களா?
1: என்ன அதிசயம்?
0: சண்டே பேங்க்.
1: அதுதான் சொல்ல வந்தேன், சண்டே கூட பேங்க் வச்சு நமக்கு வந்து சேவைகள்லாம் சந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இது வந்து கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிற ஒரு சில திடீர்னு காலில் வந்து இந்த ஸ்ட்ரைக்லாம் கிடையாது, இந்த 3 நாளும் பேங்க் செயல்படும், ஸ்ட்ரைக் கிடையாதுன்னா கிடையாது இல்லை, ஒத்தி வச்சிருக்காங்க, எப்போ வேணாலும் இந்த ஸ்ட்ரைக் வரலாம். ஸோ வங்கி சேவை இல்லாட்டாலும் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு நமக்கு இப்போ நிறைய ஆன்லைன் பேமெண்ட் வசதி இருக்குது, கையிலையும் கொஞ்சம் கேஷ் வச்சுக்கலாம். இப்போ இல்லை, ஆனால் இனி எப்போனாலும் இருக்கும், அதனால ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம். இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சுலாம் பேங்க் உண்டு அப்படிங்கிறது தெரியப்படுத்திக்கலாம்.
0: ஓகே, நேர்களே நோட் பண்ணிக்கோங்க, பேங்க் இருக்குது.
1: இருக்கு கண்டிப்பா.
0: பாடல் கேட்டு வந்துருவோமா?
1: கண்டிப்பாக.
0: நேரிலே நிகழ்ச்சி இப்போ சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. பொன்மன செல்வன் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் மனு மற்றும் கே.எஸ். சித்ராவின் குரல்களில் பாடல்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz-இல் ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.

0: கோமதி அடுத்த நியூஸ்
1: சந்தியா, மழை வருமா வராதா?
0: வரும்,
1: ஆனா வராது.
0: எஸ்
1: காலையில வெயில் பயங்கரமா அடிக்குது, மத்தியானம் ஒரு 4 மணிக்கு அப்படி இருட்டுது.
0: அதாவது இப்ப என்ன சீசன்ல இருக்கும் அப்படின்னு எனக்கு புரியலானா.
1: நிச்சயமா நமக்கு வந்து எங்க போனாலும் வெயிலுக்கு இதமா ஏதாவது காலையில குடிச்சோம்னா சாயங்காலம் மழை பெஞ்சு சளி பிடிச்சிருது. இந்த வகையில நமக்கு வானிலை ஆய்வு மையத்துல அப்பப்போ சில இடங்களுக்கு மட்டும் மழை இருக்கும் அப்படின்னு நமக்கு அறிவிப்பு கொடுக்கறதுனால இன்னைக்கு கன்ஃபார்மா நமக்கு மழை வராது அப்படின்னு நம்ம தைரியமா இருக்கலாம். அந்த வகையில எங்க
0: கொடுத்துருக்காங்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களா இருக்கக்கூடிய திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, அப்புறம் சிவகங்கை மாவட்டங்கள், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் இடி மின்னல் அப்புறம் பலத்த காற்றோடு வந்து மிதமான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா நம்ம ஊர் வரலையே, கொஞ்சம் கவலையாக தான் இருக்கு.
1: கண்டிப்பாக நீங்க ஆரம்பிச்ச உடனே எங்கிட்டாவது திருநெல்வேலி வருதா?
0: நானும் அதை தேடி தேடி பார்க்க போய் வரல. சரி, மேற்கு தொடர்ச்சி மலை இல்லை,
1: நிச்சயம்
0: மாட்டோம்.
1: ஆனா திருநெல்வேலி வந்து திருநெல்வேலி கூட பண்ணலாம், தெங்காசி எல்லாம் கணக்கிலேயே வைக்க முடியாது. திடீர்னு குற்றாலத்துல வெள்ளம் வந்து அங்க மழை அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கோம்.
0: மலைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மக்களே, அதனால கொஞ்சம் எதிர்பார்க்கலாம்.
1: சரி, ஓகே, நம்ம எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் உடல் வந்து எந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கிற மாதிரியான உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறது நல்லது.
0: ஓகே, ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். நேரில் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்தில் வந்து சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சி. கோமதி, அடுத்த நியூஸ் என்னது?
3: அடுத்த ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மொபைல் இல்லாம எதுவுமே இல்ல
2: முடியாது. அதுலயும் ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில கூட அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் நேர்கிட்ட.
3: அதுலயும் மொபைல்ல நெட் கனெக்ஷன் இல்ல, சில விதமான ஆப் இல்ல அப்படின்னா அந்த மொபைல் வச்சும் இல்லாத மாதிரிதான்ங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். இந்த மொபைலுக்கு வந்து ரீசார்ஜ் பண்றதே ஒரு பெரிய வேலையா இருக்கு. சில பேர் வந்து 1 இயர் பிளான் அந்த மாதிரி எல்லாம் போட்டு விட்டுருவாங்க. இப்ப விஷயம் என்னன்னா, இந்த 28 நாள் 27 நாள் அப்படின்னு இருக்கிற ரீசார்ஜ் எல்லாம் 30 நாள்னு கொண்டுட்டு வரணும். ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட தேதியில ரீசார்ஜ் பண்ற மாதிரியான திட்டங்களை அறிவிக்கணும் அப்படின்னு வந்து இந்த ட்ரை அப்படிங்கறது அறிவிச்சிருக்கிறாங்க. இதுல இன்னொன்று முக்கியமானது என்னன்னா, நம்ம என்ன ரீசார்ஜ் பண்ணாலும் கால், மெசேஜ், இன்டர்நெட், இன்னும் சில விஷயங்கள் எல்லாமே ஆட் ஆகி அந்த ரீசார்ஜில் வந்துடும். நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ அதுக்கும் சேர்த்து நம்ம பணம் கட்டுற மாதிரியான சூழ்நிலையில தான் இப்போ இருக்கும். ஆனால் அதெல்லாம் தவிர்த்து சிலருக்கு வந்து வாய்ஸ் மட்டும் மெசேஜ் அனுப்புவாங்க, ஃபோனில் மட்டும் பேசுவாங்க, அவங்களுக்கு இன்டர்நெட் தேவை இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் தனியாக வச்சு அதை 30 நாளில் மாசத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் தொடர்ந்து அவங்க ரீசார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். 30 நாள்ங்கும் போது அந்த 30 நாள் முடியும் அவங்க பண்ணுற மாதிரி இருக்கணும். இது 28 நாள் 24 நாள் அந்த மாதிரி இருக்கிறதுல இந்த குரல் மற்றும் அதாவது கால் மெசேஜ் சேவைக்கு இதை இது பண்ணணும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரத்திலேயே ரீசார்ஜ் திட்டங்கள் எல்லாம் மாறி இது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
2: ஓகே, நம்ம நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்யக்கூடிய நேரம் வந்தாச்சு கோமதி.
3: கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்னொரு தகவலும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம வந்து தாமிரபரணி ஆறு வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேயே உற்பத்தியாகி இங்கே இதாகக்கூடியது, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துக்கு கூடுதல் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய இந்த தாமிரபரணி ஆறை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டே இருக்காங்க. அந்த வகையில்
2: கூட படித்த அந்த நியூஸை கல்லூரி மாணவர்களுக்கு வந்து அதை
3: நிச்சயமா இந்த இளைஞர்கள் கையில அதை கொடுத்தாதான் அது நாளைய தலைமுறைக்கு பயன்படக்கூடிய வகையில அமையும் சொல்லி ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒரு தாமிரபரணி தூதுவார் அப்படின்னு அமைச்சு அவங்கவுங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி, இதை நீ வச்சுக்கோ, இதை நீ வச்சுக்கோ, இதை நீ வச்சுக்கோ, இந்த இடத்த நீ சுத்தமா வச்சுக்கணும், இந்தந்த இடத்துல அவங்க கிரியேட்டிவா எந்த அளவுக்கு தாமிரபரணி ஆற்றங்கரைய பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்றாங்க அப்படிங்கறத வச்சு அவங்களுக்கு விருதும் வழங்குறாங்க. சோ எந்தாவது ஒரு உற்சாகம் போட்டுறதுக்கு பின்னாடி இருந்து யாராவது ஒருத்தர் உற்சாகப்படுத்திட்டே நம்மளுடைய இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா செயல்படுவோம் இல்லையா, அந்த வகையில் ஒரு புது முயற்சியை நம்ம திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர்
2: கரெக்டாக அதை யார்கிட்ட கொண்டு போனால் அதை ரீச் ஆகுமோ கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க.
3: கண்டிப்பாக அவங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த விதமான பாராட்டுகளையோ இதையோ எதிர்பார்க்க மாட்டாங்க.
2: ஆனால் அவங்களுக்கு அந்த கல்லூரிக்கு வந்து அந்த சிறப்பாக பராமரிக்கக்கூடிய அந்த கல்லூரிக்கு வந்து விருது இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க.
3: கண்டிப்பாக.
2: ஓகே, நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் இணைந்திருந்தது யாரு அப்படின்னு சொல்லி பேரை சொல்லிடலாமா?
3: நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன் சந்தியாவோடு இணைஞ்சிருந்தேன்.
2: ஓகே, நேர்லேயும் நிறைவான பாடல் படிக்காதவன் திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். விடுதலைப் போராட்ட வீரர் பகத்சிங் மற்றும் பிரபல பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கர் பிறந்த தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார். செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் நீளம் தாண்டுதலில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ஆன்சி சோஜன், மகளிர் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப்பதக்கம் வென்ற ஹரிதா உள்ளிட்டோருக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் மறைந்த அசோக் சிங்காலின் 100 ஆண்டு விழாவையொட்டி தமது வாழ்க்கையை தேசத்திற்கு அர்ப்பணித்தவர் அசோக் சிங்கால் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் அனைத்து கிராமப் பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தித்தர மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தோஹாவில் இன்று நடைபெறும் ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்கிறார். கால்நடைகள் காப்பீட்டிற்கான இணையதளத்தை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தியிருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதலின் 10வது ஆண்டு நிறைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,880 ரூபாய் குறைந்து 110,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டி குராஷ் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் ஆடவர் வாலிபால் லீக் ஆட்டத்தில் இந்தியா 25-22, 25-19, 25-21 என்ற கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய வணக்கம் நேர்களே, நேரம் சரியாக 12:03 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்களே, இன்று இனி ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். இன்று பிற்பகல் 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் அண்டை வீட்டாரின் அன்பும் அவசியம் என்று உணர்ந்த தருணம் என்ற தலைப்பில் சிநேகிதிகள் கலந்து கொண்டு பேசலாம். 1 மணிக்கு நலம் தரா நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் காப்போம் இயற்கை வழியில் உடல்நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் இயற்கை மருத்துவ நிபுணர் நல்வாழ்வு அவர்கள். 1:05 நலம் தரா நிகழ்ச்சியில் காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பாளையங்கோட்டை வட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். தொடர்ந்து காணாவாழையின் மருத்துவ பயன்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். பிற்பகல் 2 மணிக்கு அன்பின் வரிகள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். 4:07 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1997 வெளிவந்த திரைப்பட தகவல்களோடு பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். 6:02 பக்தி மாலை, 6:30

0: 5க்கு சேவை செய்திகள், 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், செல்லிட பேசிகளின் சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்து தெரிந்து கொள்ளலாம். 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 9 மணிக்கு இடைவிடா இசைமலை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் ஆசார கோவையும் மனித ஒழுக்கமும் குறித்து தெரிந்து கொள்ளலாம். 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை கேட்கலாம். 10:20 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பாளையங்கோட்டை இ சந்திரா ராஜாமணி அவர்களின் தொகுப்பு இடம்பெற கேட்கலாம். நேர்களே, இன்று பகல் 12:30, 1:30, மாலை 4:02, 4:30, 5:30, 6:30, 7:30 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் இடம்பெற கேட்கலாம். நேர்களே, இன்று ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்க மறவாதீர்கள்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இனிய வணக்கம் நேர்களே. நேரம் சரியாக 12:11 ஆயாச்சு. ஸ்நேகிதியை நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. என்ன சந்தியா, அங்கேயும் இங்கேயும் கையை வச்சு காத்துல படம் வரைஞ்சிட்டு இருக்கீங்க?
1: படமெல்லாம் வரையல, போனை காணும் தேடிட்டு இருக்கேன்.
0: போன் முக்கியம் படம்
1: இன்னைக்கு.
0: இந்த பக்கத்து வீட்டில் மிளகா பொடி, சீனி இதெல்லாம் கடன் வாங்குற பழக்கம் உண்டா?
1: கண்டிப்பா
0: உண்டா.
1: பக்கத்து வீடே எதுக்கு இருக்கு? அதுக்குதான்
0: இருக்கா? அதுவும் வந்து நமக்கு கண்டிப்பா அந்த
1: மாதிரி. அதை விட சீனி மிளகா தூளை விட காஃபி போட்டிங்களாக்கா ஒரு கிளாஸ் தாங்க, வேலையை முடிஞ்சிடும்.
0: காபி பொடி தாங்க, சீனி தாங்கன்னு வாங்க,
1: தனித்தனியா வாங்க மாட்டேன். காபி பொட்டிங்களா ஒரு கிளாஸ் தாங்க, குழம்பு வச்சுட்டீங்களா ஒரு கிண்ணத்துல தாங்க, அதோட முடிச்சுக்கிருவேன்.
0: சோற வடிச்சு குழம்ப வாங்கி வச்சு ஊற்றி சாப்பிட்டுருவீங்க.
1: சோறு கூட நான் வெளியே இருந்தேன்னா கொஞ்சம் கொஞ்சம் வடிச்சிருங்கக்கா அப்படின்னா செய்வாங்க, எங்க பகுதிட்டாக்கா செய்வாங்க.
0: அப்படியா?
1: ஆமா,
0: பரவாயில்லையே. அப்போ அதான், அதை ரிலேட்டடாக தான் இன்னைக்கு நம்ம தலைப்பை கொடுத்துருக்கோம்.
1: ஓகே.
0: அண்டை வீட்டாரின் அன்பும் அவசியம் என்று உணர்ந்த தருணம். இந்த மாதிரி தேவைகளுக்காக மட்டும் இல்லை, எப்போவுமே பக்கத்து வீட்டுக்காரங்க அன்பும் நமக்கு வந்து தேவை அப்படின்னு நீங்கள் உணர்ந்த தருணம் எது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஸ்நேகிதியை கிட்ட கேட்டிருக்கோம். எல்லாரும் பக்கத்து வீட்டை பற்றி எப்படி பக்கம் பக்கமாக சொல்கிறாங்கன்னு கேட்டுருவோமா? இன்னைக்கு
1: கேட்டுடலாம்.
0: நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0462-256-1132 2561-1332 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணலாம். நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம், என்னாச்சுங்க? பக்தி இருக்கார்கிட்ட பேசப்பட்டீங்க.
0: வணக்கம், யார், எங்கேருந்து பேசுறீங்க?
2: கோமதி மேடம், பாளையங்கோட்டையிலேருந்து
1: பேசுகிறேன்.
0: சொல்லுங்க கோமதி, உங்களுக்கு அண்டை வீட்டாரின் அன்பும் அவசியம் அப்படின்னு உணர்ந்த தருணம் எது?
2: அதாவது மேடம், பக்கத்து வீட்டுக்காரங்க தான் முதல்ல நமக்கு சொந்தக்காரங்க. நம்மளுடைய ரிலேஷன் கூட ஒரு அவசரத்துக்கு கூப்பிட்டா அவங்க பஸ்ஸ பிடிச்சி இங்க வந்து நம்ம அம்மாவாவே இருந்தாலும் வர லேட் ஆகும். அப்படிங்கல எனக்கு வந்து என்னுடைய பையன் பிறந்திருக்க நேரத்துல எனக்கு வந்து சிசேரியன் பண்ணியிருந்தாங்க, பாத்துக்கோங்க. அப்ப வந்து நான் இங்க ஒரு 2 மாசம் இருக்கையில என்னுடைய மாப்பிள்ளைக்கு சாப்பாடு செய்ததுக்காக இங்க வந்துட்டேன், என் வீட்டுக்கு வந்துட்டேன் மேடம். அப்ப வந்து எங்க வீட்டுக்கு அடுத்த வீட்டுல உள்ள அக்கா வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி, அவங்க வந்து ரொம்ப நல்ல ஒரு டைப்பு குணம் எல்லாம். அதனால அப்ப அவங்க வந்து நீங்க வாங்க கோமதி, உங்களை நாங்க பாத்துக்கிறோம்,
1: சரி சரி
2: உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்க செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கல அப்ப பம்புலதான் தண்ணி எல்லாம் அடிக்கணும் பாத்துக்கோங்க, நல்ல தண்ணி. அப்ப அவங்க வந்து எனக்கு அதெல்லாம் அடிச்சு வச்சு என் வீட்டுல வந்து தூக்கி தருவாங்க. அப்புறம் வந்து குழம்பு எல்லாம் வந்து அவங்களே வச்சு எனக்கு தந்திருக்காங்க.
1: கேட்டுக்கோங்க, சுகங்கள் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க.
2: அதெல்லாம் வந்து எனக்கு வந்து என்னைக்குமே மறக்க முடியாத

0: ஓகே ஓகே
1: அப்ப
0: பாய்.
1: எங்க அம்மா கூட சொல்லுவாங்க, பரவாயில்ல உனக்கு நல்லா ஹெல்ப் பண்றாங்கன்னு வந்தா அந்த அக்காவையும் பாராட்டுவாங்க.
0: ஓகே ஓகே. அவங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா நாங்கள்?
1: என்ன மேடம்?
0: அந்த உங்களுக்கு
1: லக்ஷ்மி.
0: லக்ஷ்மி. ஓகே ஓகே, நல்ல பேர்.
1: நன்றி
0: நன்றிம்மா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு,
1: நன்றி
0: நன்றி.
1: நன்றி.
2: அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம். சொல்லாம விட்டீங்க, சந்தியாம விட்டீங்க.
2: நல்லா
0: நல்லா
2: இருக்கிறோம்,
0: இருக்கிறோம்.
2: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க உங்க நம்ம நிகழ்ச்சி கேட்டு சூப்பரா இருக்கு. நம்ம நிகழ்ச்சி கேட்டு சூப்பரா இருக்கும்.
2: சூப்பரா இருக்கீங்களா? சொல்லுங்க.
1: ஆமா,
2: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
0: சாந்தி. சாந்தி.
1: ஆமா
2: சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, எப்படி பக்கத்து வீட்டு அண்டை வீட்டாரி? நான் என்னாச்சு?
1: எங்க பக்கத்து வீட எங்க தெருவே சூப்பர் தெருவு.
0: அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்கள தான் மிஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா சிரிச்சிட்டே இருப்பாங்களா?
1: எப்படி எங்க எங்க வீடு எங்க வீடு பக்கத்து வீட்டு அடுக்க போற எப்படி சும்மா சூப்பர் தங்கமா இருக்கும். நான் திடீர்னு எங்க திடீர்னு திருநெல்வேலி மாத்திரம் வாங்க என் மகனுக்கு போவேனா? என் தப்பு என் குழந்தை முன்னாடி ஞானபாய் மீனாட்சி இத்தரா எங்க வீட்டு எய்த்த வீடு பூரா சூப்பரா பேசுவாங்க. என் மகனுக்கு கிட்ட கூட அவரு கையில வந்து கொடுத்து விடுவா. எனக்கு நானுமே
0: கேட்டா கேப்பீங்களா? கேட்காமலே கொண்டு குடுத்துருவாங்களா?
1: கேட்க வேண்டாம், கேட்க மௌனுக்கு நான் குடுத்தேன்னு சொல்லிடுவா. போன் போட்டு சொல்லிடுவா உடனே. சாப்பாடு என்னதுனாலும்
0: அப்ப சொர்க்கத்துல இருக்குன்னு சொல்லுங்க. சாந்திமா சொர்க்கத்துல இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ சுத்தி
1: கண்டிப்பா
0: எல்லாருக்கும் அப்படி அமையாது.
1: எங்க போல உன் மகன் சத்தம் போட்டான் அப்படின்பா, சத்தம் கொடு சத்தம் கொடுக்க முடியாது. நம்ம இப்ப வந்துருவா
0: குழந்தைகளை வேற பாத்துக்கிறாங்க.
1: குழந்தைகளா பெரிய வேணா 25 வயசா? 25 வயசா? அப்படி பாப்பாவா? நல்லா
0: சரிமா. சரி, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி
1: நன்றி நன்றி.
2: சந்தியா
0: சொல்லுங்க,
2: பக்கத்து வீட்ல இருந்து கோழி குழம்பு வரும், புளி குழம்பு வரும், வத்த குழம்பு வரும்,
0: எல்லாமே. நேத்து கூட கறி குழம்பு வாங்கி சாப்பிட்டேன். அப்படியா? யார் போட்டு சமைச்சுக்கிட்டு அப்படின்ட்டு
2: சமைக்காம பக்கத்து வீட்டு குழம்பே
0: நைட்டு நைட்டு நைட்டு சப்பாத்தியும் கறி குழம்பும் சிக்கன்
2: நேத்து நைட்டு வாங்கி சாப்பிட்டீங்க?
0: ஆமா,
2: அதான் சொல்லுதேன், யார் போட்டு சமைக்கிறான்னு சொன்ன மாதிரி என்ன குழம்பு என்ன வேணுமோ
0: என்ன குழம்பு அப்படின்னு தான் கேட்பேன். இந்த கொடுத்து விடுறமான்ருவாங்க, அவ்வளவுதான்.
2: பரவாயில்லையே, பக்கத்துக்கா
0: என்ன குழம்புக்கா அப்படின்னு கேப்ப, இந்த கொடுத்து விடுறமான்ருவாங்க. சரிக்கா,
2: பரவாயில்லையே. அதுக்குதான் அண்டை வீட்டாரின் அன்பும் அவசியம்னு உணர்ந்து.
0: அது எப்போ உணர்ந்தோம் தெரியுமா? அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னா ரொம்ப சங்கடமா போயிரும். எதுக்கு ஊருக்கு போறோம்? அவங்க அவசியத்துக்கு போவாங்க, ஆனால் நம்ம குழம்பு வேணுமே.
2: அது சரி, குழம்புக்காக வந்து வீட்டுல குழம்பு
0: யோசிப்பேன். இப்படி ஊருக்கு போயிட்டீங்களே அப்படின்னு
2: கேப்பேன். சரி, இப்ப நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம்.
0: கேட்டலாமே.
3: ஐயா, வெக்கத்தை பாரு மாமாவுக்கு. கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
4: என்னன்னு சொல்ல?
3: ஓ, யோசிக்கிறியா?
4: எப்படி சொல்ல?

0: பன்னிரெண்டு மணி 22 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 106.6 ஸ்நேகிதியே. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இன்னைக்கு அண்டை வீட்டாரின் அன்பும் அவசியம் என்று உணர்ந்த தருணம் எது அப்படின்னு ஸ்நேகிதிகள்கிட்ட சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸ்நேகிதிகளும் தங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி பக்கம் பக்கமாக பேசிட்டு இருக்காங்க. அடுத்து யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: சிவகாமி சேரன் மகாதேவில இருந்து பேசுறேன்.
0: சிவகாமி சொல்லுங்க.
2: அதாவது நான் வெளியே வெளியங்காய் போயிட்டேன்னா இந்த சைடு செல்வி, இந்த சைடு
0: பரவாயில்ல, ரெண்டு பக்கமும் ரெண்டு படைகளை வச்சிருக்கீங்க.
2: எனக்கு வந்தோடனே வரவனோட காபி எல்லாம் குடுத்துருவாங்க. நான் சொல்லிட்டு கூட போக மாட்டேன். அவங்க வந்தோடனே அம்மா எங்க போச்சு, நீ வா, நான் அந்த காபி அப்படி கொண்டு வந்து குடுத்துட்டு
0: போயிருவாங்க.
2: எங்க அத்தைக்கு மதியம் சாப்பாடு குடுத்துருவாங்க.
1: அவங்க
0: எல்லாம் உங்க மாமியாருக்கு கேக்காம குடுக்காங்கல்ல, நீங்களும் கேக்காம
2: சொல்லிட்டு போவேன். வெளியில போறேன், எங்க அத்தைக்கு சாப்பாடு குடுத்துருங்க
1: பிரியாணி
2: பொடி பிரியாணி செல்வி கொஞ்சம் பிரியாணி பொடி இருந்தா
1: உடனே
2: குடுத்துருவா, எது கேட்டாலும் இல்லன்னே சொல்ல
1: மாட்டான்.
0: செல்வியும் இப்ப உட்காந்து கேட்டுட்டு இருப்போம், நம்மளை பத்தி தான் பேசுறாரு அடியால
2: அப்படின்னு
1: கேட்டதா சொல்லுங்க. சரியா,
2: கண்டிப்பா.
1: சரிம்மா, நன்றிமா, நன்றி நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். யாரு?
3: நீங்க
1: எப்ப உணர்ந்தீங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப அவங்களோட அன்பு நமக்கு முக்கியம் அப்படின்ட்டு?
3: அதாவது நம்ம நல்ல அன்பா இருந்தா இருக்கணும்ப்பா முக்கியமா, ஏன்னா அதையும் தெரிவிக்கிறேன். இந்த நேரத்துல நான் எங்க பக்கத்துல முருங்க மரம் நிறைய காத்து தொங்குவோம். முருங்கை மரம், காய், பூ எல்லாம் காத்து தொங்கும். ஆனா யாரும் வந்து பறிக்க மேல ஏறி பறிக்க மாட்டாங்க. ஏறதுக்கு கொஞ்சம் துணிச்சல் இல்லாம இருப்பா பயந்துட்டு. ஆனா நான் அந்த கூட்டத்தை ஒரு மேல ஏறி இருக்கேன். ஜம்ப் பண்ணி ஏறி

0: போட்டு காய்களையும் பறிச்சு கீழே தூக்கி போட்டு கீரைகளையும் அம்புட்டையும் பறிச்சு உடச்சு தூக்கி போட்டு பூக்களையும் பறிச்சு போடுவோம். எல்லாரும் அந்த பக்கத்துல ஒரு நாலு அஞ்சு வீடு ரொம்ப உறவா இருப்போம். அவ்வளவு பேருமே பகுதியில எடுத்துக்கிடுவோம் அந்த காயை போகும் காயும். அதுவுமே நீங்க எல்லாம் எடுத்துட்டு மிச்சத்தை கொடுக்கணும் அவ தானே ரொம்ப அன்பு அதிகமாகும் இல்லையா. ஏன்னா ரொம்ப உதவியா இருப்பா. திடீர்னு ஒரு குருமா வைக்கும் போது இஞ்சி இல்லைன்னா என் பேச்சு பேரன் பேச்சிய ரோஜத்தை போப்பா அந்த இஞ்சி வாங்கிட்டுவா.
1: நீங்க என்ன இன்னும் இஞ்சி வாங்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் சந்தியா மாதிரி குருமாவே வாங்கிட வேண்டாமா.
2: அதானே
0: அது எப்படி ரொம்ப ரொம்ப அதிகமா நம்ம அதிகமா செய்தா இருக்கும்போது அது உறவு வந்து.
2: அதாவது நான் எனக்கு மட்டும் தான் வாங்கி சாப்பிடுவேன் அதனால அளவா இருக்கும். அவங்க ஃபேமிலிக்கு சமைக்கிறதுனால சொல்றீங்க அப்படிதானமா?
0: ஆமா
2: ஒரு பாடல் கேட்டலாம்.
1: ஒரு விளம்பரம் வருது, விளம்பரத்தை தொடர்ந்து பாடல்.

0: 12:36 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இன்னைக்கு அண்டை வீட்டாரின் அன்பும் அவசியம் என்று உணர்ந்த தருணம் எதுன்னு கேட்டுட்டு இருக்கிறோம். நேயர்கள் எல்லாரும் சூப்பராக பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்த நேயர் வணக்கம். பக்கத்து வீட்டுக்கு போயிட்டாங்க போல. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: எல்லாருமே சொல்லுவாங்க
2: எல்லாமே தெரியும் அப்ப உங்களை பத்தி.
1: ஆமா,
0: உங்க வீட்டு கிளிய பாத்துக்கிடுவாங்களா நீங்க வெளியில போயிட்டீங்கன்னா?
1: அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவேன். அவங்களும் ஃப்ரிட்ஜ்ல எது வைக்க எதுன்னா வச்சு குடுக்க எடுக்க. டெய்லி பூ வைப்பேன். பூ வைப்பேன். கூட அத்தை ஏக்கா நீங்க வச்சுக்கோங்க. இல்லப்பா, என்கிட்ட ஏற்கனவே தலையில ரொம்ப தான் வச்சுக்கேன். நான் கேக்கனால நீங்க இப்படிதான் சொல்லுவேன். அத்தை குடுத்துட்டு போறேன்
2: அன்னைக்கு.
1: அதையும் சேர்த்து ஜம்முன்னு வச்சிருக்கேன் தலையில பூவே. எங்க வீட்டை ரொம்ப விருப்பம். ஆனா அப்படிதான் அவன் டெய்லி கேட்கலாம். நீங்களும் வைங்கக்கா வைங்கக்கான்னு சொல்றான்ட்டு அதெல்லாம் வாங்கிட்டேன். சரி, நீச்சு சேனாலும் சொல்றல அப்படின்னு வாங்கிட்டேன். அப்படி நல்லா எல்லாருமே பெண்டா இருப்பாங்க.
2: சரி, ஓகே.
0: உங்க வீட்டு கிளி இருக்குல்ல, கிளியை எப்படி பாத்துப்பாங்க?
1: இன்னும் அழகா இருக்கு. கேட்பீங்களா?
2: கேட்டுச்சு கேட்டுச்சு சத்தம்.
1: அம்மு பேசு.
2: அம்மு பேசுமா? அம்மு
0: அம்மு பேச மாட்டேங்குது.
2: அவளை சும்மா இருக்கு சொல்லு, அப்பதான் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிருக்கோம்.
0: நன்றிமா, நன்றி.
2: அதாவது
1: அங்க இல்ல, பம்பாயில இருக்கும் போது எனக்கு அங்க ஒரே ஒரு தம்பி மட்டும்தான் இருந்தான். நான் மட்டும்தான் இருக்கேன். எங்க குடும்பத்துல யாரும் கிடையாது. திடீர்னு எனக்கு சோம்லாம் ஆயிட்டு ஒரே வயசுதான் வாப்போம் பேசுவோம். உடனே கதவை தட்டின உடனே திறந்துட்டேன். எனக்கு இப்படி இப்படி இருக்கு. எனக்கு ஒரு தூக்கம் மாத்திரம் தாண்டி கேட்டேன். அந்த பிள்ளைகள ஆண்டி ஆண்டின்னு சொல்றத நாங்களும் ரூபினாக்கா ஆண்டி இப்படின்னு பேசணும்ல, அதையும் ஆண்டின்னு சொல்லுவோம். உடனே புறப்படு ஆண்டி, எடுத்தாலும் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்கான் அப்படின்னு கூட்டிட்டு போய் அங்க காமிச்சு அட்மிட்டும் பண்ணிட்டான். பண்ணிட்டு எனக்கு
2: ஒண்ணு
1: செய்து தருவாங்க. அதையும் செய்து மத்தியானம் கொண்டு, ஏன்னா எனக்கு என் பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைகளுவோம். இவ்வளவு செய்து தந்துருக்கா. இதைத்தான் அடுத்த வீட்டுல உணர்ந்த தருணம். அதே மாதிரி இப்பமும் சத்தம் கட்டாலும் எடுத்த வீட்டுல உள்ளவங்க வந்துருவாங்க. இதுதான் நம்ம அடுத்த வீட்டுல செய்த இதை தருணத்தை அப்பதான் நம்ம உணர முடியறது. தூரத்துல இருந்து வரதுலாம் போன் பண்ணா தான் தங்கச்சி வரும்.
2: ஆமா, அவங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தகவல் கொடுத்தா தானே வருவாங்க.
1: தூரத்துலதான் வரணும். அதுக்குள்ள இவன் ஓடி வந்துருவோம். அடுத்த வீட்டுல நம்ம ஓடிடுவோம்.
2: பரவாயில்ல பரவாயில்ல. அந்த ஆண்டி பேர் என்ன சொன்னீங்க? மறந்துருச்சு.
1: எனக்கு நிறைய கைத்தொழில் வேற சொல்லி
2: தந்திருக்கான்.
1: ஒரே வீடு தான் மேடம். எங்க வீட்டு வாசல்ல இருந்து அவங்க வீட்டு வாசல்ல கால் வைக்கலாம்.
2: ஓகேமா, ஓகே.
0: நன்றி
2: கலந்துகிட்டதுக்கு. நன்றி
1: நன்றி நன்றி.
0: சந்தியா, நிகழ்ச்சியில இப்ப ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்.
2: கேட்டலாமே.

0: ஸ்நேகிதியே, ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் அடுத்து பேசக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்.
0: சலிதா, என்னாச்சு, சாப்பிட்டு இருக்கீங்களா? சாப்பிட்டு இருக்கீங்க போல. அதான் இருங்க, அதான் சாப்பிட்டு வந்து என்ன பேசுவீங்க? என்ன? தென்றலும் புயலும் சேர்ந்திருக்கா? சரி,
1: இருக்காங்க
0: இப்பெல்லாம் அப்படிங்கற.
1: நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம். என்ன வணக்கம் சொல்லி வச்சுட்டு போயிருந்தாங்களா?
0: போயிட்டாங்க. சரி,
1: இல்ல இவங்க வணக்கம் சொல்றாங்களான்னு செக் பண்ணி பாக்காங்களா?
0: வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு. நீங்களாவது பேசுங்களே.
3: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: பேர் சொல்லுங்க.
3: விஜயலட்சுமி, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: ஸ்ரீவில்லிபுத்தூர்
1: விஜயலட்சுமி பேசுறீங்களாமா
3: எங்ககிட்ட? இல்ல, நான் நிறைய தடவை பேசிருக்கேன்.
0: எங்ககிட்ட இப்பதான் பேசுறாங்க.
3: எங்க எங்க போனாலும் பக்கத்துல இருக்கிறவங்க கூட சொல்லிட்டு போனாதாங்க, ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா சொல்லுவாங்க. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அவர் எல்லாத்தையும் பக்கத்துல மூடி மூடி மறப்பாரு.
1: சரி,
3: நானும் அவரை மாதிரியே நடந்து பார்த்தேன். இனிமே நம்ம கேரக்டரை நம்ம மாட்டக்கூடாதுன்ட்டு நான் எப்பயும் போலதான் மேடம்
1: இருப்பேன். எல்லாத்தையுமே சொல்லி
3: எப்பயுமே வெளிய நான் இல்லைன்னா அவங்க தொலைச்சிருவாங்க. நான் ஏதாவது வந்தா
1: சொல்லிடுவேன்.
3: ஆமா, அதாவது என்னைக்குமே வெளிப்படையா இருக்கிறது ரொம்ப நல்லது மேடம்.
1: சரி சரி, ஆனா ரொம்ப வெளிப்படையாவும்
3: கூடாது. கூட நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க கூட நம்ம ஓபனா பேசிரணும்.
1: ஓகே, உங்க ஊர் பேர் என்ன சொன்னீங்கமா?
3: ஸ்ரீவில்லிபுத்தூர்.
1: ஸ்ரீவில்லிபுத்தூர். ஓகே,
0: நன்றிமா. நன்றி.
3: தேங்க் யூ மேடம்.
1: இவ்வளவு பிராங்கா இருப்பாங்க நினைக்கவே
0: இல்லை. ஆமா, எப்படி பிராங்கா உங்களுக்கு யாருன்னே தெரியாது. எனக்கு
1: தெரியாது அப்படிண்டாங்களே. நான் பல வருஷமா இங்க தான் கிடக்கம்மா.
0: சரி, நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்.

0: வீட்டுக்காரங்களை பற்றி பக்க பக்கமாக நல்ல விதமாக தான் சொன்னாங்க, இல்லை கெட்டதாக எதுவும் சொல்லலை. அந்த மாதிரி இன்றைக்கி பேசிட்டு போனாங்க. உண்மையிலே வந்து அண்டை வீட்டாரோட அன்பு அவசியம் எப்படிங்கிறது ஒரு சுக துக்க நிகழ்வுகளில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம வீட்டில் ஒரு நல்ல நிகழ்வுனா பக்கத்து வீட்டில் உள்ளவங்களும் நம்ம கேட்காமலே வந்து உதவி செய்யறது,
1: கோலம் போட்டு தருவாங்க,
0: கோலம் போட்டு தருறது, அதுக்கடுத்து
1: போடுவாங்க, சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா
0: அந்த மாதிரி கூட சேர்ந்து வந்து வேலை பார்க்கறது, அதே மாதிரி ஒரு துக்க நிகழ்வா இருந்தாலும் சரி முத ஆளா வந்து முன்ன நின்று வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள், இப்படி எல்லாமே வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க பக்குவமா போவுமே பாசமா நம்ம கூட சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிற நிகழ்வுகள் வந்து நிறைய நேரங்கள்ல உணர்ந்திருப்போம். ஆபத்தில் உதவக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த தாலயத்து லலிதா அம்மா சொன்னாங்கல்ல, கதவை உடைச்சிதான் என்னைய வந்து பார்த்தாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தான் தூரத்தில் இருக்கிறவங்கள விட அதிக அளவில் வந்து புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறத இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நேர்கள் பேசினதோட தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசின நேர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோம். இதுவரை இந்நிகழ்ச்சியை வழங்கியது சுபகலா,
1: நான் உங்களாஜி சந்தியா ஜெகன்.

0: & Co.
1: பன்னிரெண்டு மணி 55 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சிநேகிதியே. சிநேகிதியே நிகழ்ச்சியில் அண்டை வீட்டாரின் அன்பும் அவசியம் அப்படின்னு உணர்ந்த தருணம் எது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சிநேகிதியை கிட்ட கேட்டோம். எல்லா சிநேகிதிகளும் கலந்துக்கிட்டு பக்கத்து

0: நலம்தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
1: ஆரோக்கியம் காப்போம், இயற்கை வழியில் உடல்நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் இயற்கை மருத்துவ நிபுணர் நல்வாழ்வு அவர்கள்.
2: இயற்கை மருத்துவத்தில் வந்து உணவு தான் முக்கியமான மருந்து, அதை மூலிகைகளில் பங்கு வந்து இதில் கம்மி தான். இயற்கை மருத்துவத்தில் வந்து இயற்கை உணவு தான் முக்கியமான மருந்தாக இருக்கும். அதில் வந்து மூலிகைகள்லாம் ஒரு சில இது பேசிக்காக யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து அருகம்புல் பயன்படுத்துவோம். அருகம்புல் பார்த்திங்கன்னா மெயினாக அந்த ரத்த சோகை பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பிளட் கவுண்ட் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது கருவேப்பிலை ஜூஸு. கருவேப்பிலை வந்து ஒரு நல்ல அருமையான மூலிகை. நிறைய பேர் அந்த கருவேப்பிலை நம்ம சாப்பாட்டில் இருக்கிற நம்ம தூர தான் போட்டுட்ருக்கோம். அந்த கருவேப்பிலை நாங்கள் சாராக குடிக்க சொல்லுவோம். அந்த பச்சை கருவேப்பிலையை வந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் டேஸ்ட்டாக குடிக்கணுன்னா கருவேப்பிலை கொஞ்சம் கூட தேங்காய் சில்லி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் நாட்டு வெல்லம் ஸோ மூணையும் போட்டு அடித்து காலையில் அந்த கருவேப்பிலை ஜூஸாக குடிக்கலாம். ஸோ இது மெயினாக அந்த அல்சர் பிரச்சனைகள் வயிற்றில் வரக்கூடிய எல்லா விதமான பொண்ணுக்குமே நல்லாயிருக்கும். வந்து அப்புறம் விட்டமின் ஏ நிறைய இருக்குது இதில். இது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. இந்த கண் பார்வை ஐசைட் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அப்புறம் ரத்தத்துலேயும் இந்த ரத்த சோகைன்னு சொல்கிறோம்ல, அந்த அதையும் ஹீமோக்ளோபின் கூட்டுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வயசில் முடி கொட்டுறவங்களுக்குமே இந்த கருவேப்பிலை ஜூஸ் வந்து நல்லா முடி கொட்டுறது குறைக்கும். அப்புறம் கருமையும் கூட்டும். இந்த கருவேப்பிலை ஜூஸ் டெய்லி எடுத்துட்டாங்கன்னா அந்த முடியோட சின்ன வயசில் இளநரைகள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வந்து டெய்லியுமே தாராளமாக எடுக்கலாம். கருவேப்பிலை ஜூஸும் எல்லாம் தொடர்ந்து எடுத்தாலும் தப்பு கிடையாது. சரி, டேஸ்ட் மாற்றி மாற்றி வரணும்னா ஒரு நாள் அருகம்புல் எடுங்க, ஒரு நாள் கருவேப்பிலை எடுங்க, இன்னொரு நாள் கொத்தமல்லி ஜூஸும் நல்லதான். கொத்தமல்லி கீரை இருக்கலாம், நல்லா கழுவிட்டு சரி இது மாதிரி கொத்தமல்லி தேங்காய் கொஞ்சம் நாட்டு வெல்லம் போட்டு குடிக்கலாம். வந்து இல்லை சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா வெல்லம் சேர்க்க வேண்டாம். இப்போ கருவேப்பிலையும் தேங்காய் மட்டும் போட்டு குடிச்சிக்கணும். அடுத்தது நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம். ஹெர்பல்ஸில் வந்து இயற்கை மருத்துவத்தில் நெல்லி வந்து ரொம்ப அருமையான இது சொல்கிறோம். சரி, நிறைய மல்டி விட்டமின் சொல்கிறது, விட்டமின் சியிலேருந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அதனால் அந்த நெல்லிக்காய் வந்து ஜூஸாக பயன்படுத்துறது. நெல்லிக்காய் கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து அது கூட டேஸ்ட்டாக குடிக்கணும்னா கொஞ்சம் இஞ்சியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சரி, அது நல்லது. அப்புறம் வெந்தய ஜூஸ் சொல்கிறோம். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது. வெந்தயத்தை ஊற போட்டு அந்த ஊரில் வெந்தயத்தை அடித்து அதை ஜூஸாக குடிக்கலாம். டேரெக்டாக குடிக்க முடியலாம், கொஞ்சம் மோர் கலந்தும் குடிக்கலாம். சரி, மோர் கலந்து அந்த கசப்பு தெரியாது. அது வந்து மெயினாக சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து வில்வ இலை சாறுன்னு சொல்கிறோம். இப்போ பழத்தையும் ஜூஸாக பயன்படுத்தலாம். மெயினாக கேஸ்ட்ரிக் ரொம்ப நல்லது, வயிறு பிரச்சனைகளுக்கு வந்து வில்வ பழம் ஜூஸு, அது மாதிரி வில்வ இலை ஜூஸும் நல்லது. ஸோ வில்வ இலை வந்து மெயினாக நிறைய பிரச்சனையை குறைக்கும். இந்த சளி பிரச்சனைகள் இருக்கிறவங்க வீசிங் பிரச்சனைக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் அல்சருக்கு ரொம்ப நல்லது, அல்சர் நல்லா குணப்படுத்தக்கூடியது. அது மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்களுக்கும் நல்லாயிருக்கும். வந்து ஒரு அஞ்சாறு இலை நிறைய போடக்கூடாது, கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஒரு அஞ்சு ஆறு இலை போதும், போட்டு தண்ணி கலந்து ஒரு ஜூஸாக குடிச்சிக்கலாம். வந்து அந்த பிரச்சனை இருக்கிறவங்க டெய்லி குடிக்கலாம். இப்போ மெயினாக அந்த சுகருக்கோ அல்சர் இருக்கிறவங்கலாம் தொடர்ந்து எடுத்துக்கலாம். அப்புறம் கபத்துக்குமே நல்லது தான். அப்புறம் துளசி, துளசி வந்து நார்மலாக நம்ம வீடுகளே பயன்படுத்துவோம். துளசியை வந்து நம்ம ஜூஸாகவும் குடிக்கலாம். துளசியை ஜூஸ் பண்ணி அதில் கொஞ்சம் லைட்டாக பனங்கற்கண்டு இல்லைன்னா தேன் போட்டு குடிக்கலாம். சளிக்கு நல்லாயிருக்கும். இல்லை கொதிக்க வச்சு குடிக்கணும்னா இந்த மல்லி காப்பி மாதிரி வீட்டில் வந்து சுக்கு மல்லி காப்பி போடுவாங்கல்ல, இந்த சுக்காப்பி போடும்போது அதில் நிறைய துளசிகளையும் உள்ளே கலந்து சுக்காப்பி போடணும். சரி, போட்டு காலையில் சாயங்காலம் இந்த துளசி கலந்த சுக்காப்பி குடித்தாங்கன்னா இந்த சளி இருமல் அந்த சைனஸ் ப்ராப்ளம் வீசிங் ப்ராப்ளத்துக்குலாம் துளசி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
0: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.

ஆரோக்கியம் காப்போம். இயற்கை வழியில் உடல்நலம் குறித்த ஆலோசனைகளை கேட்டீர்கள். வழங்கியவர் இயற்கை மருத்துவ நிபுணர் டாக்டர் நல்வாழ்வு அவர்கள்.

0: காலநிலை மாறுபாட்டால் சில நோய்கள் வந்து பரவுவதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கிறவங்க பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: ஈரமான இடங்களில் கூட கொசு முட்டையிட்டு அதன் மூலம் கூட பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குதா, அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
1: நம்ம கிராமங்களில் போகிறோன்னா மக்கள்கிட்ட என்ன விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் என்றால், நல்ல தண்ணீரில் தான் அந்த கொசு புழு உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் இருக்குது, தண்ணீர் இருக்கும் பொழுது அதில் கொசு முட்டை போட்டிருக்கோம், ஆனால் அந்த தண்ணியை கொட்டிட்டு அப்படியே வச்சுருப்பாங்க. ஈரமாக இருக்கும் பொழுது கூட அந்த முட்டை என்பது அதில் அப்படியே இருக்கும். மறுபடியும் தண்ணீரை கொண்டு வந்து அந்த பாத்திரத்தில் விடும் பொழுது மறுபடியும் அந்த முட்டையிலிருந்து லார்வா பியூப்பா உற்பத்தி ஆகும். அதனால் கொசுப்புழு இருக்கிற மாதிரி இதை கண்டறிஞ்சோம்னா அந்த வீட்டில் உள்ள தொட்டிகளை சுத்தமாக ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நல்லா தேய்ச்சி அந்த பாத்திரத்தை நல்லா காய வைத்து அதற்கப்புறம் பயன்படுத்தினா அந்த கொசு முட்டை முழுவதுமாக அழிந்துவிடும்.
0: பொதுவாக டெங்கு காய்ச்சல் வந்தால் 2 நாட்கள் முதல் 10 நாட்கள் வரை காய்ச்சல் இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. காய்ச்சல் அப்படின்ட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், ஆனாலும் கூட காய்ச்சல் குறையலை அப்படின்னாக்க எத்தனை நாட்களுக்கு பிறகு மருத்துவமனையில் நோயாளியை அனுமதிக்கிறது நல்லது சார், அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
1: ஒரு காய்ச்சல் ஏற்பட்ட பொழுதுமே மருத்துவ அலுவலரை நாம் சந்தித்தால் அதற்கு முறையான சிகிச்சை முறைகளை கொடுப்பார்கள். தொடர்ந்து மருந்து மாத்திரைகள் எடுத்த பிறகும் அந்த காய்ச்சல் குறையாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களை அருகிலுள்ள அரசு மருத்துவமனை அல்லது மருத்துவ கல்லூரிக்கு அவங்கள வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அங்கே போய் அவங்க அட்மிட் ஆன பிறகு அவர்களுக்கு வந்து இரத்த பரிசோதனைகள் செய்யப்படும். அந்த இரத்த பரிசோதனைகள் செய்து அந்த பரிசோதனையில் டெங்கு காய்ச்சல் என்ற அறிகுறி ஏற்பட்டால் அதற்கு முழுமையான சிகிச்சை அந்த மருத்துவமனையில் பெற்று அதில் குணமடைந்த பிறகுதான் அவங்க வீடு திரும்ப வேண்டும். சுயமாக வீட்டிலிருந்தே வைத்தியம் செய்வதை தவிர்க்க வேண்டும்.
0: பல இடங்களில் இப்போ காய்ச்சல் வந்தாக்க தாமாகவே மருந்தகங்களில் சென்று மாத்திரை வாங்கி சாப்பிடும் வழக்கம் உள்ளது. அப்படி சாப்பிட்டா இந்த மாதிரி டெங்கு மாதிரி நோய்களுக்கு எந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது, அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
1: பொதுவாக நாம் சுயமாக இப்படி மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடும்போது அந்த டெங்கு காய்ச்சலின் அறிகுறி அதிகமாக இருக்கும் பொழுது டெம்பரேச்சர் குறையதற்கு வாய்ப்பு இருக்காது, பசி உணர்வு குறைவதற்கு வாய்ப்பு, உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அதோட பாதிப்பு அதிகமாகும் போது பல் ஈறுகளில் ரத்தம் வருவதற்கு வாய்ப்பு, மூக்கிலேருந்து ரத்தம் வருவதற்கு வாய்ப்பு, உடலுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதோட தாக்கம் அதிகமாகும் பொழுது அந்த சின்ன சின்ன ரேஷஸ் உடம்பில் சிவப்பு ரேஷஸ் வருவதற்கு உண்டான வாய்ப்பு, அதன் தாக்கம் அதிகமாகும் பொழுது ப்ளீடிங் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கும் பொழுது அதன் பிறகு அவர்களை வந்து சிகிச்சை கொடுப்பதற்கு கடினம் ஏற்படும் என்பதனால தான் எந்த ஒரு காய்ச்சல் ஏற்பட்டாலும் அதை உடனடியாக அரசு மருத்துவமனையில் சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்று சுகாதாரத்துறை எப்பொழுதுமே மக்களிடத்தில் அறிவுறுத்தி கொண்டு இருக்கின்றோம்.
0: மழைக்காலங்களில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய டெங்கு காய்ச்சல் வந்து எவ்வாறு பரவுகிறது, எந்தெந்த வழிகளில் பரவுகிறது, டெங்கு காய்ச்சல் வந்தாக்க முறையாக அரசு மருத்துவமனைகளை அணுகணும், எவ்வாறு சிகிச்சை எடுக்க வேண்டும், பல அருமையான கருத்துக்களை வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டவங்க பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள்.

0: ஒரு மணி 14 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில். அடுத்ததா காணாவாளையின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். காணாவாளை அப்படிங்கிறது பல மருத்துவ நன்மைகளை கொண்ட ஒரு ஆரோக்கியமான கீரை. இதை வந்து உணவுப் பொருளாகவும் எடுத்துக்கலாம். இந்த கீரையை வந்து கன்றுக்குட்டி புல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இலைகள் மட்டுமல்லாமல் இதோட தண்டுகளும் மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த காணாவாளைக்கு காணான் வாழை, காணான் கோழி கீரை, காணாம்பாளை ஆகிய நிறைய பெயர்களும் இந்த காணாவாளைக்கு இருக்குது. இது ஆசியா மற்றும் அமெரிக்காவை பிறப்பிடமாக கொண்டுள்ளது. இந்த காணாவாளை வந்து சைனா, தைவான், ஜமைக்கா, அமெரிக்கா, கலிஃபோர்னியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் வழியாக வந்து இந்தியாவை வந்தடைஞ்சிருக்குதான். நீண்ட ஒரு வளரக்கூடிய ஒரு தாவரமாகவும் இது இருக்குதான். குறிப்பாக வந்து ஈரம் நிறைஞ்ச இடங்களில், இந்த கடற்கரையை அடுத்துள்ள நிலங்களில், பூங்காக்களில் வளரக்கூடிய ஒரு களை செடியாக பார்க்கப்படக்கூடியது தான் இந்த காணாவாளை. இதோட இலைகள் வந்து முட்டை போன்ற வடிவத்தில் காணப்படுமா, பூக்கள் நீல நிறத்தில் இருக்குமா. இப்போ ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும்

0: குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

1:19 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு கானாவாழையின் மருத்துவ பயன்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த தண்டுகள்லாம் வந்து மருத்துவ பயனுடையது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த தண்டுகளில் வந்து ஏராளமான புரோட்டீனும் மாவுச்சத்தும் மியூசிலேஜ் அப்படிங்கிற நீர்ச்சத்தும் அடங்கியிருக்கான். அதனால் வந்து கன்றுக்குட்டிக்கு இந்த கீரை வந்து ரொம்பவே பிடிக்குமா. சொல்லப்போனால் கன்றுக்குட்டி வந்து தாய்ப்பாலை மறக்கடிக்கணும், அது குடிக்கிற தாய்ப்பாலை மறக்கடிக்கணும் அப்படின்னா இந்த கீரையை தான் உணவாக தருவாங்களாம். இந்த கானாவாழையில் நிறைய சத்துக்கள் இருக்குது, அது எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா.

0: 1:26 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு காணாவாழையின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த காணாவாழையில் நிறைந்துள்ள சத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்ச்சத்து, பொட்டாசியம், வைட்டமின் ஏசிபி, B6, B12 மற்றும் இரும்பு சத்து ஆகியவை இதில் நிறைஞ்சிருக்கு. இதில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்துக்கு உதவுவதோட மலச்சிக்கலை போக்குறதுக்கும் உதவுது. நரம்பு மற்றும் தசை சுருக்கத்தில் வந்து அவசியமான பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த நரம்பு தசை சுகாதாரத்திற்கு இது ஒரு வழிவகுத்துது. இது நரம்பு மற்றும் தசைகளின் செயலையும் ஒழுங்குபடுத்துது. இதில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை பராமரிக்க உதவுது. காணா வாழையில் உள்ள மெக்னீசியம் மற்றும் கால்சியம் எலும்புகளின் வலிமையை அதிகரிக்கிறதுக்கு உதவுது.
1: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
2: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
1: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
2: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
3: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
2: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: நீயே தான் எனக்கு மனவாட்டி.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம்தானா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. 1:36 நிமிடத்துல நலம்தானா நிகழ்ச்சியில இன்னைக்கு காணா வாழையின் மருத்துவ பயன்கள் பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறைந்த கொழுப்பு மற்றும் அதிக நார்ச்சத்து காரணமா இதை

வந்து சாப்பாட்டில் சேர்க்கும்போது உடல் எடையை கட்டுப்படுத்த இது உதவுது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே உடலில் இருக்கக்கூடிய சுழற்சிகளை குறைத்து உடல் வலி மற்றும் முடக்குவாதத்தை தடுக்கிறதுக்கு உதவுது. இதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகள் வந்து உடலுக்கு உடனடி ஆற்றலை கொடுக்குது. காணா வாழையில் உள்ள விட்டமின் ஏ மற்றும் சி வந்து சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. மேலும் விட்டமின் B6 வந்து மூளை செயல்பாட்டை மேம்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்க உதவுது. காணா வாழை காய்ச்சலை போக்கக்கூடிய ஒரு அற்புத மூலிகை. இது வந்து இரத்தத்தை தூய்மைப்படுத்த மருத்துவ குணம் மிக்கது. சிறுநீர் பெருக்கியாகவும் உடலினுள் தேங்கி இருக்கக்கூடிய உப்புச்சத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு துப்புரவு பணியாளராகவும் இந்த காணா வாழை செயல்படுது. சிறுநீரக பை, கல்லீரல் மற்றும் மண்ணீரல், நுரையீரல், இறப்பை எல்லாத்துக்கும் பலம் தர்றதோடு அதோட கோளாறுகளை சரி செய்வதற்கும் இந்த காணா வாழை பயன்படுத்தப்படுது.

ஒரு மணி 41 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு காணா வாழையின் மருத்துவ பயன்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாக இந்த காலில் வந்து நீர் தேங்கி வீக்கமும் வலியும் உண்டாக்கும், வாத நோய் இருக்கும். அந்த வாத நோய்க்கு வந்து காணா வாழை ஒரு கைவந்த மருந்தாக வந்து செயல்பட்டு இந்த நோயை வந்து தணிக்குது. இந்த கீரையை உள்ளுக்குள்ளே சாப்பிட்றதுனாலையும் அதோட சாறை மேலே பூசிக்கிறதுனாலையும் வீக்கமும் வலியும் வந்து கரைந்து போகுமா. காணா வாழை வந்து ஒரு வாந்தி உண்டாக்கியாகவும் மாதவிலக்கு தூண்டியாகவும் நெஞ்சகச் சளியை கரைக்கக்கூடியதாகவும் இரத்தத்தை உறைய வைக்கும் தன்மையும் கொண்டது.

0: உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

ஒரு மணி 1:46 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு காணாவாழையின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவு இந்த காணாவாழை இலைகளோட 10 மிளகு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு பனைவெல்லம் கலந்து குடிச்சா காய்ச்சல் பறந்து போயிருமா. அது மட்டும் இல்லாமல் இரத்த மூலத்தை குணமாக்கக்கூடிய அளவுக்கு குளிர்ச்சி வாய்ந்தது இந்த காணாவாழை. இந்த கீரையோட துத்தி இலைகளையும் சேர்த்து அரைச்சி சாப்பிட்டுட்டு வந்தால் இரத்த மூலமும் குணமாகுமா. உடலில் உள்ள சூட்டை தீக்கிறதோட தீக்காயம் வரைக்கும் போக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்குது இந்த காணாவாழை. அதுவாக நீண்ட நாள் படுக்கையாக இருப்பவர்களுக்கு முதுகில் இடுப்பில் கழுத்தில் இந்த மாதிரி பகுதிகளில் புண்கள் ஏற்படும். அப்படிப்பட்ட புண்ணு ஆற்றக்கூடிய சக்தி வந்து இந்த காணாவாழைக்கு இருக்குதான். இந்த கீரையை கசக்கி பிழிந்து சார் எடுத்து அது கூட மஞ்சள் சேர்த்து முகப்பருக்களுக்காக முகத்தின் மீது தடவிட்டு வந்தால் அந்த முகப்பருக்கள் உதிர்ந்து விடுமா. அதே மாதிரி இந்த இலைகளை வந்து தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வாய் கொப்பளிச்சுட்டு வந்தால் வாய் புண்கள் ஆறிவிடுமா. பற்களிலும் தொண்டைகளிலும் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து அழிஞ்சு போயிடும். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

1:51 கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம்தானா நிகழ்ச்சி. நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு காணா வாழையின் மருத்துவ பயன்கள் பற்றி கேட்டுட்டு இருக்கிறீங்க. காய்ச்சலை போக்குறதுல இது ஒரு அற்புத மூலிகையாக செயல்படுதான். இரத்தத்தை சுத்தப்படுத்தி சிறந்த சிறுநீர் பெருக்கியாகவும் இது வந்து செயல்படுதான். உடலில் தேங்கி கிடக்கக்கூடிய உப்பு சத்தை வெளியேற்றும் ஒரு துப்புரவு பணியாளனாகவும் இந்த காணா வாழை செயல்படுதான். சிறுநீரகப்பை, கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், இறப்பை இது எல்லாத்துக்கும் பலன் தர்றதோடு இதில் ஏற்படக்கூடிய கோளாறுகளை சரி செய்யக்கூடியதாகவும், சிறுநீர் பாதையில் ஏற்படும் தொற்றுகளை போக்குறதுக்கும், நுரையீரல் மற்றும் சுவாசப்பையில் ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய சளிகளை நீக்கி நல்ல உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகவும் இந்த காணா வாழை செயல்படுதாம். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

கானா வாழையின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். வயிற்று புண்ணால் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு, ஆசன வாயில் ரத்தம் கசிவது, இது எல்லாத்தையுமே சீக்கிரம் குணமாக்கக்கூடிய தன்மை இந்த கானா வாழைக்கு இருக்குது. இந்த இலையை வந்து கசக்கி பிழிந்து சாறு எடுத்து மஞ்சள் தூள் சேர்த்து முகப்பொருட்களின் மீது பூசிட்டு வந்தோம் அப்படின்னா முகப்பொருட்கள் சீக்கிரமாக வந்து காணாமல் போயிடும். அதில் வந்து காயம் எதுவும் ஏற்பட்டால் கூட அதுவும் ஆறி போயிடும். மேலும் அடிக்கடி இந்த கானா வாழையை சாப்பிட்டு வர்றதுனால புற்றுநோய், நெறிக்கட்டி போன்றவற்றை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு மூலிகையாக இருந்தாலும் எந்த ஒரு கைப்பக்குவம் வீட்டு வைத்தியம் நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட அதை மருத்துவர் ஆலோசனையின்படி நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இன்னைக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் கானா வாழையின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுவரைக்கும் நிகழ்ச்சியை வழங்கியது நான் சுபகலா.

0: வணக்கம் நேர்களே, நேரம் 2:02. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அன்பின் வரிகள். உங்களுடைய அன்பான வரிகளை வாசிக்கிறதுக்காக இங்க ரெடியா இருக்கிறோம். நான் உங்கள் ஆஜி சந்தியா ஜெகன் மற்றும்
1: கே காளிமுத்து.
0: சார், இன்னைக்கு நிறைய லெட்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் யாருடைய லெட்டர்ஸ் வாசிக்க போறோம் நம்ம? உங்க கையில யார் லெட்டர் இருக்கு?
1: மேலச்சவலை சேர்ந்த பி முருகன் அவர்களோட கடிதம் தான் முதல்ல நம்ம வாசிக்க போறோம்.
0: ஓகே.
1: நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நலம் நலமறிய அவள். 21/9/2026 அன்று 10:20 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் புதுக்குடி சகோதரி அனுராதா சிவகுமார் அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் இடம்பெற்றன. பாடல்கள் அனைத்தும் மிக அருமையாக இருந்தது. இப்படிப்பட்ட பழைய பாடல்களை மிக அருமையாக தொகுத்து வழங்கிய புதுக்குடி சகோதரி அனுராதா சிவகுமார் அவர்களுக்கு என் மனம் மார்ந்த நன்றி. நன்றி அறிவிப்பாளர் சகோதரருக்கும், நிலைய இயக்குனர் அவர்களுக்கும், அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும். 102.FM அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் மிக்க நன்றின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு.
0: ஓகே சார், என் கையிலையுமே அவருடைய கடிதம் தான் இருக்குது, நான் வாசிச்சிடறேன். மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நலம் நலமறிய ஆவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 21ஆம் தேதிக்கான கடிதம். அன்று காலை 9 ஆனந்த பூங்காற்றிய நிகழ்ச்சியில் குழப்பமான மனநிலையில் முக்கிய முடிவெடுப்பது சரியா என்பது பற்றி பல நேர்களும் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. குழப்பமான மனநிலையில் இருக்கும்போது எந்த முக்கிய முடிவுகளும் எடுக்கக்கூடாது, அதுதான் அது நமக்கு சரியாக இருக்காது. ஆகையால் நல்ல மனநிலையில் இருக்கும்போது தான் முடிவு எடுத்தால்தான் அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பியிருக்காங்க. அப்புறம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின மேரா அவங்களுக்கு ட்ரிபிள் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க. மேலச்சவள் முருகன்.
1: 21/9/2026 அன்று காலை 9 ஆனந்த பூங்காற்றிய நிகழ்ச்சியில் சமூக வலைதளங்களில் எதை பகிரலாம் எதை பகிரக்கூடாது என்பது பற்றி பல நேயர்கள் மிக அருமையாக தங்களது கருத்துக்களை சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நல்லதை மட்டும் சமூக வலைதளங்களில் பகிரலாம். அடுத்தவர்கள் புண்படும்படியாக சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பகிரக்கூடாது. அது மற்றவர்களுக்கு சங்கடமாக தெரியும். ஆகையால் நல்லதை மற்றும் சமூக வலைதளங்களில் பகிரலாம். நிகழ்ச்சி மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி ரம்யாவுக்கு பாராட்டுக்கள். நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும், 102.6 FM அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் மிக்க நன்றி. நன்றின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: ஓகே, அடுத்ததும் அவர் மேலச்சவல் முருகன் அவங்க லெட்டர் தான் என் கையில் இருக்குது. 21ஆம் தேதிக்கான லெட்டர் இது. அன்னைக்கு காலையில் 10 மனம் விரும்புதிய நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்விகளும் அதற்கான விளக்கங்களும் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி ரியோவுக்கு ட்ரிபிள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க.
1: 25/9/2026 அன்று 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் அனைத்தும் மிக அருமையாக இருந்தது. அன்று 10:20 ஒளிபரப்பான சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் விகேபுரம் சகோதரி சைலம்மாள் அவர்கள் தொகுப்பில் பாடல்கள் இடம்பெற்றன. பாடல்கள் அனைத்தும் பஞ்சாமிர்தம் சாப்பிட்ட மாதிரி அவ்வளவு இனிப்பாக இருந்தது. அதுவும் டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா, சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், பிபி ஸ்ரீனிவாஸ், எல்ஆர் ஈஸ்வரி, கேபி சுந்தராம்பாள் இவர்கள் பாடிய பாடல்களாக தொகுத்து வந்தன. இப்படி பழைய பாடல்களை மிக அருமையாக தொகுத்து வழங்கிய விகேபுரம் சகோதரி சைலம்மாள் அவர்களுக்கு எங்கள் மனம் நிறைந்த நன்றி. நன்றி அறிவிப்பாளர் சகோதரருக்கும், நிலைய இயக்குனர் அவர்களுக்கும், அனைவருக்கும். 102.6 FM அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் நன்றின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: சார், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவர் மேலச்சவள் முருகன் அவங்களோட லெட்டர் தான் என் கையிலேயும் இருக்குது.

0: 1/9/2026 அன்று மாலை 5:03 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1993 வெளியான படங்களில் இருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. ஒவ்வொரு படத்தில் உள்ள கதைகளை மிக அருமையாக சொன்னார்கள். அதன் பிறகு அந்தந்த படங்களில் இருந்து பாடல்கள் ஒளிபரப்பாகின. பாடல்கள் அனைத்தும் நன்றாக இருந்தது. நிகழ்ச்சி மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி பேச்சுக்களை அரசி சுபகலாவுக்கு ட்ரிப்பிள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம்
1: இருபத்தொன்பது 9/2026 அன்று மதியம் 2 அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நேர்களின் அன்பான கடிதங்களை மிக அழகாகவும் நல்ல பொறுமையாகவும் வாசித்தார்கள். நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி மீராவுக்கு பாராட்டுக்கள். நிலை இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் 102.FM அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் மிக்க நன்றி நன்றின்னு தன்னோட கருத்துக்களை வந்து இவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: ஓகே சார், ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம் நம்ம நிகழ்ச்சியில் நேரில். இப்போ நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, மலைக்கோட்டை திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 2:12 கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 அன்பின் வரிகள். சார், அடுத்து யாருடைய லெட்டர்னு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி குமார் அவங்களோட லெட்டர் என் கையில் இருக்குது. மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கத்துடன் ஏ குமார் எழுதுவது நலம் நலமறிய ஆவல் எழுதியிருக்காங்க. அப்புறம் 21/9/2026 திங்கட்கிழமை இரவு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்கு தொகுப்பினை அனுப்பி சிறப்பித்த புதுக்குடி சகோதரி அனுராதா சிவகுமார் அவர்களுக்கு பாராட்டுக்கள். வசந்த காலத்துடன் ஆரம்பித்து சிறப்பித்து இரவில் குளிர் தென்றலாகவும் வசந்தத்துடன் இருந்தது அருமை, பாராட்டுக்கள். வழங்கிய சகோதரர் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க கோவில்பட்டி ஏகுமார்.
1: 23/9/2026 அன்று புதன்கிழமை காலை தமிழை அமுதே நிகழ்ச்சியில் மனித வாழ்வியல் நெறிமுறைகளை அருமையாக கூறினார்கள். ஈகை, அன்பு, நேர்மை போன்றவற்றை கூறினார்கள். மேலும் அவர்கள் சொன்ன திருக்குறள், செயற்கரிய செய்வர் பெரியார், சிறியர் செயற்கரிய செய்யலாகாதவர், பிறர் செய்ய முடியாத அருஞ்செயல்களை செய்து முடிப்பவர் பெரியோர், இதுபோன்ற செய்ய முடியாதவர் சிறியோராவார். தமிழை அமுதே நிகழ்ச்சியை சிறப்பித்து வரும் திரு இளங்கோ அவர்களுக்கும் நமது வானொலி நிலையத்திற்கும் நன்றியுடன் பாராட்டுகளும் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: ஓகே, அடுத்ததும் கோவில்பட்டி குமார் அவங்களுடைய கடிதம் தான். 22/9/2026 செவ்வாய்க்கிழமை ஆனந்த பூங்காற்றில் கண்ணீர் பலவீனமா, தன்னம்பிக்கையின் தொடக்கமா என்ற கேள்விக்கு நமது நேயர்கள் அருமையாக பொருத்தமான பதில்களை சொன்னார்கள். அனைவருக்கும் பாராட்டுக்கள். சிறப்பு தலைப்பு தந்த சகோதரி ஜமிமா செபாஸ்டியன் அவர்களுக்கும் பாராட்டுக்கள். அப்புறம் ரெட்டியார்பட்டி சகோதரர் செல்வம் அவர்கள் கண்ணீர்தான் தன்னம்பிக்கையின் தொடக்கம் என கூறினார்கள், அவங்களுக்கும் பாராட்டுக்கள். சிவகலி சகோதரர் திரு கே தாமஸ் கூறிய போது கண்ணீருடன் விதைத்தவன் கம்பீரத்துடன் அறுவடை செய்வான் என்று கூறியது முற்றிலும் உண்மை. சகோதரி கண்ணம்மாள் அவர்கள் கூறிய தன்னம்பிக்கை நிச்சயமாக அனைவருக்கும் தன்னம்பிக்கை கொடுத்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பியிருக்காங்க கோவில்பட்டி ஏ குமார் அவர்கள்.
1: 23/9/2026 புதன் இரவு இலக்கிய சாரலில் 50 காப்பியங்கள் தமிழ் பொக்கிஷம் என்ற தலைப்பில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இவற்றின் கருத்துக்களை இவற்றின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது போன்ற வாழ்வியல் அறிவுரைகளை மிகச் சிறப்பாக எடுத்துரைத்து சகோதரர் பாடல்கள் வாயிலாக கலை, நீதி, இரக்கம், பசித்து வருவோருக்கு உணவு கொடுத்தல், நிலையாமை, அறியாமை போன்ற தக்க சான்றுகளுடன் கூறி வியக்க வைத்தார்கள். தொடர்ந்து வந்த பாடல்கள் பழைய பாடல்களாக இருந்தது. சகோதரர் அவர்களுக்கு பாராட்டுகள் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: ஓகே சார், அடுத்ததும் கோவில்பட்டி குமார் அவங்களுடைய கடிதம் தான். 22/9/2026 செவ்வாய்க்கிழமை காலை தமிழே அமுதே நிகழ்ச்சியில் கழித்தொகை கூறும் 9 விதமான வாழ்வியல் அறநெறிகளை மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்து அதற்குரிய பாடலையும் கூறினார்கள். கழித்தொகை பாடலில் கூறப்படும் 9 வகையான அறநெறிகளை மனிதர்கள் பின்பற்றி வாழ்ந்தார் என்றும் வளமுடன் வாழலாம் என கூறி சிறப்பித்த திரு இளங்கோ அவர்களுக்கும் நமது வானொலிக்கும் நன்றியுடன் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க குமார் அவர்கள்.
1: 29/9/2026 வியாழன் காலை தமிழே அமுதே நிகழ்ச்சியில் தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கை மற்றும் அதன் சிறப்புகளை சொன்னார்கள். குறுந்தொகை பாடல் 279 விளக்கம் தந்து சிறப்பித்தார்கள். அந்த காலத்தில் வெந்நீர் வெப்பம் குறையாமல் இருக்க மூடியுடன் கூடிய செம செம்பு பாத்திரம் பயன்படுத்தியதை சொன்னார்கள். அதைத்தான் நம் தமிழில் தெர்மா ஃப்ளாஸ்க், அதைத்தான்

0: நாம் தற்போது தெர்மாஃப்ளாஸ்க் என்ற பெயரில் பயன்படுத்துவதையும் குறிப்பிட்டார்கள். பாராட்டுகள். திரு இளங்கோ அவர்களுக்கும் நமது வானொலி நிலையத்திற்கும் பாராட்டுகள்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: ஓகே, அடுத்தது 23/9/2026 குமார் சார் அவங்களுடைய கடிதம் தான். புதன்கிழமை காலை 7:25 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் ஆங்கிலத்தில் ஸ்டைலான உச்சரிப்புடன் பேசுவது எப்படி என்பதை மிகவும் அருமையாக எடுத்து சொன்னார்கள். பாராட்டுக்கள். வாரத்தின் நாட்கள் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஆகியவற்றை நாம் எப்படி உச்சரிக்கணும் என்பதையும், இதுபோல 12 மாதங்களின் பெயர்களையும் எப்படி சொல்ல வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள். திரு முத்தே அவர்களுக்கும் நமது வானொலிக்கும் நன்றியுடன் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க கோயில்பட்டி ஏகுமார் அவர்கள்.
0: 24/9/2026 வியாழன் மதியம் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் வந்திருந்த கடிதங்கள் மிகவும் சிறப்பாக அன்பாக வழங்கிய திரு காளிமுத்து அவர்களுக்கு உடன் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பு செய்த சகோதரி அவர்களுக்கும் நன்றியுடன் பாராட்டுக்கள் அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: ஓகே, அடுத்தது 24/9/2026 வியாழன் காலையில் ஆனந்த பூங்காற்றில் நாம் நமக்காக வாழ்கிறோமா சமுதாயத்திற்காகவா என்ற தலைப்பில் பேசிய நேர்கள் மிகவும் தெளிவான தலைப்புக்கு ஏற்ற பதில்களை சொன்னது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அனைவருக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக நாம் இயல்பாக வாழணும், சமுதாயத்துக்காக நம்ம தோற்றத்தை வந்து அதிகரித்து காட்டணும்னு அப்படி நினச்சி வாழக்கூடிய வாழ்க்கை வந்து உகந்ததாக இருக்காது. நமக்கு ஒரு நல்ல காரியங்களுக்கு மட்டும் வேண்டும்னா நம்ம அந்த சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி வாழலாம்ட்டும். ரெட்டியார்பட்டி சகோதரர் செல்வம் சொன்ன மாதிரி நாம் நமக்காகத்தான் வாழணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சிந்தனைக்குரிய தலைப்பு கொடுத்த சகோதரி சிந்து சாரா அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க கோயில்பட்டி ஏ குமார் அவர்கள்.
0: 22/9/2026 செவ்வாய்க்கிழமை காலை தமிழே அமுதே நிகழ்ச்சியில் கலித்தொகை காட்டும் 9 வகையான அறக்கருத்துக்கள் பற்றியும் அவற்றின் சிறப்புகளையும் சொன்னார்கள். மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய அறக்கருத்துக்கள் பற்றி கூறியது சிறப்பாக இருந்தது. துன்பப்படுவோருக்கு தங்களால் முடிந்தவரை உதவி செய்ய வேண்டும், அவர்களின் துன்பத்தை போக்க வேண்டும் போன்ற கருத்துக்களை கூறிய திரு இளங்கோ அவர்களுக்கு நமது நிலையத்தின் சார்பாக நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கோங்கன்னு தன்னோட கருத்தை பகிர்ந்திருக்கிறாரு.
1: ஓகே, அடுத்தது 24/9/2026 வியாழன் இரவு நமது மத்திய அலைவரிசையில் இடம்பெற்ற என் கண்ணில் பாவையன்றோ நாடகம் கேட்டேன். இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களும் இருக்கிறார்களா என வியந்து நின்றேன். நாடகத்தின் வாயிலாக விடை கிடைத்தது. திருமணத்திற்கு நிச்சயிக்கப்பட்ட பெண் தீபாவளி பட்டாசினால் கண் பார்வையை இழந்த போதிலும் அதே பெண்ணை திருமணம் செய்யும் மாப்பிள்ளை, அடுத்து பார்வை இழந்த பெண் பக்கத்து வீட்டு பெண் கல்லூரியில் சேர வசதியில்லாத போது கல்லூரி படிப்புக்கு பணம் கொடுக்கிறாள். கல்லூரியில் சேர்ந்து படித்து வந்த அந்த பெண் எதிர்பாராத விபத்தில் உயிரிழக்க நேரிடுகிறது. பெண்ணின் அம்மா தனது பிள்ளையின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன் வரும்போது கண்கள் தானமாக கல்லூரி படிப்புக்கு உதவிய கண் இழந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படுகிறது. நாடகம் 4 விதமான நல்லவர்களை எடுத்துக்காட்டி நாமும் இப்படி இவர்களைப் போல வாழ கற்றுக் கொடுத்த நாடகமாக இருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்புறம் நடன ஆசிரியர் அவினாசி முருகேசன் அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க குமார் அவர்கள்.
0: அடுத்த கடிதம் பார்த்தீங்கன்னா சிக்கிகளும் பகவதி அவங்க எழுதியிருக்கிறாங்க. நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நலம் நலம் அறியாவல். 29/9/2026 அன்று இரவு 10:15 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் விகேபுரம் சகோதரி சைலமாள் தொகுப்பில் பாடல்கள் இடம்பெற்றன. பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. இப்படி பாடல்களை மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி சைலமாள் அவர்களுக்கு மிக்க நன்றி. அறிவிப்பாளர் சகோதரருக்கும் மிக்க நன்றி அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: வாட்ஸ்அப்லேயும் கொஞ்சம் பேர் அனுப்பியிருக்காங்க சார், அதையும் கொஞ்சம் வாசிச்சிருவோம். இன்றைக்கி மத்தியானம் 1 நலம் தாளில் பார்த்திங்கன்னா கானா வாழைப்பழம் பற்றிய நன்மைகள் வந்து ரொம்ப நல்லா சொன்னாங்க. அதில் ஒளிபரப்பிய எம்ஜிஆர் பாடல்களும் ரொம்ப அருமையாக இருந்தது. சுபகலாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பகல் 12 பார்த்திங்கன்னா சிநேகிதி நிகழ்ச்சியில் சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. சந்தியாவுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க குத்தாலிங்கம் தென்காசியிலிருந்து. அவங்களுக்கும் நம்ம நன்றிகளை சொல்லிடலாம்.

0: அடுத்து யார் லெட்டர் சார்?
1: பாளையங்கோட்டை செம்புலன் ஆதிகவி அவங்க எழுதியிருக்கிற கடிதத்தை பார்ப்போம். அன்பின் வரிகள் பகுதி சந்தியா அவர்களுக்கும் அவர்களின் இக இயல்பான நகைச்சுவைக்கும் நகைச்சுவையும் ரசிக்க வைக்கின்றன. தங்கள் இன்னும் கொஞ்சம் தகவல்களோடு வந்தால் ரசிக்க வைக்கும் என்றும், உங்கள் இயல்பை மாற்ற முயற்சிக்க வேண்டாம், நல்ல பாடல் தொகுப்பை கொண்டு வந்து மனதை வெள்ளையடிக்கிறீர்கள் என்பதை இதன் மூலம் கூறி, வாழ்த்துக்கள் சகோதரி, இயல்பாய் இயல்பாய் இருங்கள், ரசிக்க காத்து கொண்டு இருக்கிறோம் தன்னோட கருத்தை சொல்லியிருக்கிறாங்க.
0: ஓகே, அடுத்தது அவங்களுடைய பாளையங்கோட்டை செம்புலன் ஆதிகவி அவங்க லெட்டர் தான் என் கையில் இருக்குது. பொதுகி தும்பி நிகழ்ச்சியில் தன் வாயிலே கிரிக்கெட் விளையாடிய லிசி ஜெகன் மற்றும் உஷா அவர்கள் இனிமையாக நிகழ்ச்சியை அன்றைக்கி கொடுத்துருக்காங்க. தங்கள் இனிமேல் வரும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்கவும் ரசிக்கவும் காத்து கொண்டிருக்கிறோம், வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க. அப்புறம் 24/9/2026 அன்று கோமதி அவர்கள் நல்ல பாடல்களை தன் இனிய குரலால் தொகுத்த விதம் பாராட்டுக்கள். கடிதம் வாசித்த காளிமுத்து ஐயா அவர்களுக்கும், கடைசி கடிதத்தில் என்

0: மற்றும் உஷா அவர்கள் இனிமையாக நிகழ்ச்சியை அன்றைக்கி கொடுத்துருக்காங்க. தங்கள் இனிமேல் வரும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்கவும் ரசிக்கவும் காத்து கொண்டிருக்கிறோம். வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க. அப்புறம் 24/9/2026 அன்று கோமதி அவர்கள் நல்ல பாடல்களை தன் இனிய குரலால் தொகுத்த விதம் பாராட்டுக்கள். கடிதம் வாசித்த காளிமுத்து ஐயா அவர்களுக்கும் கடைசி கடிதத்தில் என் பெயர் விடுபட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் இதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பியிருக்காங்க. இன்றைக்கி வரக்கூடிய நிகழ்ச்சியில் சரி செஞ்சுக்கோங்க அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க.
1: 29/9/2026 அன்று சிநேகிதியை நிகழ்ச்சியில் வந்த அறிவிப்பாளர்கள் மேரா சிந்து சாரா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தலைப்பு இனிமையாக இருந்தது. ரசிக்கும்படியான தகவல்களை நேயர்களிடம் உலா வந்தது. நன்றி சகோதரி மேரா அவர்களுக்கு. பாடல்கள் அனைத்தும் மிக அருமையாக இருந்தது. கேட்காத பாடல் நன்றி அம்மா. பொதுகை தும்பி நிகழ்ச்சியில் இன்னும் கொஞ்சம் நகைச்சுவை இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். பரவாயில்லை, அடுத்த முறை வரும்போது நகைச்சுவையை கொஞ்சம் பையில் எடுத்துக்கொண்டு வந்தால் நல்லது அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: அடுத்ததான் செம்பலன் ஆதிக்கவி அவங்களுடைய லெட்டர் தான் என் கையில் இருக்குது. காலை 10 மணிக்குன்னு போட்டிருக்காங்க, என்றைக்கு காலைன்னு போடலை. என்ன பாட்டு போட வேண்டும் என்பது தெரியாமல் காது கூசும் பாடல்கள் ஒளிபரப்புகிறார்கள். அறிவிப்பாளர்கள் கொஞ்சம் பாடல்களின் வரிகளை தெரிந்து கொண்டு ஒளிபரப்புங்கள். நேர்கள் கேட்டவுடன் எடுத்து ஒளிபரப்ப வேண்டாம். அதுவும் வெள்ளிக்கிழமை காலையில் இது தேவைதானா? கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்து வரும் நிகழ்ச்சியில் கொஞ்சம் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பியிருக்காங்க சார்.
1: பொதிய தும்பி நிகழ்ச்சியில் சுமித்ரா அவர்கள் வளவளவென பேசி நேரத்தை கடத்துவதாக தோன்றுகிறது. கொஞ்சம் குறைத்து கொண்டால் நன்றி. மேரா ராஜன் அவர்களின் படமும் பாடலும் அருமை. 24/9/2026 அன்று மேரா ராஜன் வந்த நிகழ்ச்சி பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருந்தது. மேரா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். முடிந்தால் 12 மணிக்கு மேல் வரும் நிகழ்ச்சியில் வாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் நகைச்சுவை அருமை. நன்றாக தொகுத்து கொடுத்திருக்கிறீர்கள். நகைச்சுவை நாயகியாக வளம் வர வாழ்த்துக்கள். தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: ஓகே சார், ஒரு வாட்ஸ்அப் லெட்டர்.
1: அதே நேரம் எழுதியிருக்க மற்றொரு கடிதத்தை பார்க்கலாம். கொஞ்சம் நெருப்பு என்ற பாடலை ஒளிபரப்பி மனதை கொள்ளை அடித்த சிந்து சாரா அவர்களுக்கும் அந்த பாடலில் வரும் சந்திரலேகா என்ற பெயரே ரசிக்க வைக்கும். எனக்கு உச்சரிப்பு மட்டும் பிடிக்கும். எப்போதாவது தான் இந்த பாடல் ஒளிபரப்பப்படுகிறது. சிந்து சாராவுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். கணவன் பரிசு கொடுத்து அனுப்பியதை பற்றி மேரா கேட்டார்கள். சிந்து சாரா எனக்கு அனுபவம் இல்லை என்றார். இயல்பான பதில். சிநேகிதிய நிகழ்ச்சி அருமையாக அமைந்தது. அன்புடன் செம்புலன் ஆதிகவி அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: ஓகே சார், வாட்ஸ்அப்பில் ஒரு நேரம் அனுப்பியிருக்காங்க, வாசிச்சிடலாம். 28/9/2026 இன்னைக்கு மதியம் அன்பின் வரிகள் வந்து கடிதம் வாசிக்கப்படக்கூடிய அந்த விதம் ரொம்ப அருமையாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் வாசிட்டுருக்காங்க. தயாரிப்பாளர் காளிமுத் சார் அப்படின்னு உங்களை சொல்லியிருக்காங்க சார். அப்புறம் என்னையும் சொல்லியிருக்காங்க, நல்லா வாசிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரவநல்லூர் கருணாநிதி, தேவேந்திரன், தமிழ்ச்செல்வன், மஞ்சள் நீர்க்காயல், செங்காரவில், சோலைச்சேரி, முருகேசன் அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம் சார்.

0: நேயர்களின் கவனத்துக்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
3: நேரம் 2:31 கேட்டு இருக்கீங்க இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 அன்பின் வரிகள். சார், அடுத்து யாருடைய லெட்டர் என்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, டவுன் எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்துசௌமியா அவங்களுடைய கடிதம் தான் என்கிட்ட இருக்குது. அன்புள்ள நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். நமது பண்பலையில் 24/9/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நமக்கு பிடித்த வாழ்க்கை வாழ்கிறோமா, பிறருக்காக வாழ்கிறோமா என்ற தலைப்புக்கு சகோதரி சிந்து சாரா தனது புன் சிரிப்புடன் கூடிய குரலால் நேர்களின் கருத்துக்களை மிக தெளிவாக கேட்டு நிறைவு பகுதியில் தனது கருத்தையும் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப முதிர்ச்சியாக இருந்தது. அப்புறம் அன்று மதியம் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நிலைய பொறுப்பாளர் ஐயா கே காளிமுத்து அவர்களுடன் சிந்து சாரா இணைந்து கடிதங்கள் அனைத்து

0: வாசிச்சிருக்காங்க. அதில் எங்கள் கடிதங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு வரி கூட விடாமல் வாசித்தாங்க. வாழ்த்துக்கள் சகோதரி அவர்களுக்கு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பியிருக்காங்க. அடுத்து சார்,
1: 22/9/2026 அன்று இரவு அறிவியல் நிகழ்ச்சியில் சகோதரர் கடையம் ஞானவில்சன் தனது கணீர் என்ற தெளிவான குரலால் ஆப்பிள் துண்டுகள் நிறமாற்றம், ஸ்கூல் பஸ் மஞ்சள் நிறம், மனிதன் தூக்கத்தில் தசை இயக்கம், சிப்ஸ் பேக்கிங், அதன் விரிவான தகவல்கள் மிக அருமையாக இருந்தது. அன்று இலக்கிய சாரலில் சகோதரர் ஏலாதி ஆசிரியர் கூறும் அறநெறி அதன் விளக்கத்துடன் அன்று ஒளிபரப்பிய பாடல்கள் காலத்தால் அழியாத காவிய பாடல்கள், மிக மிக அருமை. சந்தோஷம், பாராட்டுக்கள். சகோதரருக்கும் தனது சகோதரருக்கும் நமது பண்பலைக்கும் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: ஓகே, அடுத்தது 23/9/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் சமூக வலைத்தளங்கள் வந்து வலைத்தளங்களில் எதை பகிரலாம் எதை பகிரக்கூடாது என்ற தலைப்புக்கு சகோதரி ஆர்ஜி ரம்யா வந்து தன்னுடைய கனிவான குரலால் நேரிடம் பதில் கேட்டது ரொம்ப அருமையாக இருந்தது. அன்று நிறைவு பகுதியும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, கருத்தும் விளக்கமாக கொடுத்தாங்க, மிக மிக அருமை அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் அன்று மனம் விரும்புதே நிகழ்ச்சியிலையும் பார்த்திங்கன்னா சகோதரி சிந்து சாரா தனது புன் சிரிப்பு கலந்த குரலால் பொது அறிவு கேள்விகள்லாம் கேட்டு பஸ் கலர் என்ற அனைத்து கேள்விகளின் விரிவான தகவல் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலைக்கும் கனிவான நன்றி, வாழ்த்துக்கள் சொல்லி எழுதி அனுப்பியிருக்காங்க.
1: 23/9/2026 அன்று ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் சகோதரி எஸ் லிசி ஜெகன் தனது அன்பு நிறைந்த குரலால் நுரையீரல் நோய் சிறப்பு மருத்துவர் முகமது ஹாஜி அவர்களிடம் நோய் ஆரம்ப அறிகுறிகள் பற்றி விளக்கமாக கேட்டது, டாக்டர் விரிவான விளக்கம் தந்தது மிக மிக அருமை. அன்று நமது நேயர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள் புகைப்பிடித்தல், புகை நுகர்வோர் பற்றிய இரு கேள்வி டாக்டர் விளக்கம் தந்தது அருமை. அன்று இரவு இலக்கிய சாரலில் அன்பு சகோதரர் மணிமுத்தார் கணேசன் ஐம்பொன் தொல்காப்பியம் அதன் தமிழின் பொக்கிஷம் அதன் விரிவான விளக்க ஒவ்வொன்றும் மிக தெளிவாக இருந்தது. அன்று பாடல்கள் முத்துக்கள். சகோதரி சகோதரர்கள் பண்பலைக்கு எங்கள் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களும் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: ஓகே சார், அடுத்தது 22/9/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் கண்ணீர் பலவீனத்தின் அடையாளமா தன்னம்பிக்கையின் தொடக்கமா என்ற தலைப்புக்கு சகோதரி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன் தனது இனிமையான குரலால் நேர்களின் கருத்து கேட்டு அன்று நிறைவு பகுதி தனது அவருடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருந்திருக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்புறம் அன்னைக்கு மனம் விரும்புதை நிகழ்ச்சியிலையும் பார்த்தீங்கன்னா பொது அறிவு கேள்விகள் வந்து சகோதரி வசந்தி பாலமுருகன் தன்னுடைய அன்பான குரலால் முதல் கேள்வியாக சிறுத்தைகளின் மூன்றாவது காப்பகம் என்ன அப்படின்னு அதை கேட்டிருக்காங்க. அதுக்கான விளக்கம் கொடுத்தது வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் நன்றி என்று சொல்லி எழுதி அனுப்பியிருக்காங்க. கருப்பசாமி வசந்தி கருப்பசாமி முத்துசாமியா மேலரதி டவுன்லிருந்து.
1: 24/9/2026 அன்று பொதிகை தும்பியில் சகோதரிகள் பேச்சு கலையரசி சுமித்ரா மேராராஜன் தனது புன்சிரிப்புடன் குரலால் இருவரும் அன்று ஆரம்பமே மிக அமர்க்களம், கேள்வி வார்த்தை விளையாட்டுக்கள் என்று ஒரு மணி நேரம் மிக அருமையாக கழிந்தது. நமது நேயர் பாலை நிஷா கேள்வி பதில், சங்கரங்கோயில் வேம்படி முத்து கேள்வி பதில் அருமை, பாராட்டுக்கள். அன்று 5 மணி படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1995 வெளிவந்த படத்தில் இருந்து அறிய பல தகவல்கள் ஆடியோ பாடல் கொடுத்தது சிறப்பு. சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலையின் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பாராட்டுக்கள் நன்றின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: ஓகே சார், வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருந்தது, அன்பின் வரிகள் நிகழ்ச்சியுமே அருமையாக இருக்குது, வாழ்த்துக்கள்னு சொல்லி எழுதி அனுப்பியிருக்காங்க. இட்டேரிலேருந்து சாந்தி, அப்புறம் ஹரிஹரன், அப்புறம் உடையாம்பலி பத்மா அருள்ராஜும் அனுப்பியிருக்காங்க. நிகழ்ச்சி எல்லாமே சூப்பராக இருக்குது, பாடல் எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லா நிகழ்ச்சிகளும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றிம்மா.
1: சிந்து மஞ்சளீர் காயல், எம் சிங்காரவேல், வீரவண்ணலூர் கருணாநிதி, உடையாம்புலி மரியதாஸ், மம்சாபுரம் மீனா ஆகியோர் எழுதியிருக்கிற கடிதத்தை பார்ப்போம். 29/9/2026 அன்று இரவு இலக்கிய சாரலில் அந்த கால மன்னர்

0: அந்த காலத்தில் மன்னர்கள் போர் செய்தால் அங்கு கிடைக்கும் பொருட்களால் மக்களும் பயனடைவார்கள் என்று. அதே நேரத்தில் இலக்கியத்தில் பலவிதமான பாடல்கள் கேட்டு மனமும் வீரமும் அடைந்தார்கள் என்பதையும், அதற்கு ஏற்ப பாடல்கள் தேர்வு செய்த அன்பு தம்பி முத்துக்குமார் அவர்களுக்கு இதயம் கனிந்த பாராட்டுகள் அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: ஓகே, அடுத்தது அந்த நேரம் தான் என்ன எழுதியிருக்காங்கன்னா, 25/9/2026 அன்று ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் சமாதானபுரம் பாலம்மா குழுவினர்கள் வெள்ளிசையில் ராமர் பிறப்பு என்ற கதையை அருமையான குரலிலும் அவருடன் பின்வாத்திய குரலிலும் அந்த நிகழ்ச்சி வந்து எங்கள் இதயத்தை வந்து இன்பத்தாளாட்டு பாட வைத்தது. அவருக்கும் நெல்லை பண்பலைக்கும் நன்றிகள் அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க. மஞ்சள் நீர்க்காயர், சிங்காரவேல், வீரவநல்லூர், கருணாநிதி, உடையாம்புலி, மரியதாஸ், மம்சாபுரம், மீனா.
0: 25/9/2026 அன்று நேயர் தொகுப்பாக விக்ரமசிங்கபுரம் தைலம்மாள் எழுதிய தத்துவ பாடல்கள் தேர்வு செய்து அதற்கு கவிஞர்கள் எழுதிய கவி வரிகளை அருமையாக எழுதியதையும், அதில் அதிகம் ஒளிபரப்பப்படாத பாடல்கள் என்னென்ன இனிக்குது, வண்ண தோட்டத்தில் 5 ரூபாய் பாடல் எங்களை இன்பக்கடலில் திளைக்க வைத்தது, அறிவிப்பாளருக்கும் நெல்லை பண்பலைக்கும் நன்றி கலந்த பாராட்டுகள் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறவங்க. மஞ்சள் நீர்க்காயல் எம் சிங்காரவேல், வீரவநல்லூர் கருணாநிதி, மம்சாபுரம் மீனா, மேலப்பாளையம் பிஸ்மி ஆகியோர்.
1: ஓகே, வாட்ஸ்அப்லேயும் அனுப்பியிருக்காங்க சார். மருதகுளம் வீரபாண்டியன் அனுப்பியிருக்காரு, நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். உடல் நலம் தரும் நலம்தனா நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து நிறைந்த சிறுதானியம் குதிரைவாளி பற்றி நேற்றும் இன்று கானா வாழை மூலிகை பற்றி வழங்கிய 102.6 பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. நன்றி சார். அப்புறம் 17ஆம் தேதி மாலை 4 மணிக்கு பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் சுமித்ராவும் மேராவும் இணைஞ்சு சிறப்பாக நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதிலும் சுமித்ரா வந்து நல்லா கலகலப்பாக பேசி சிரித்தாங்க. நிகழ்ச்சி இப்படி கலகலப்பாக பேசினா தான் நல்லாயிருக்கும், அதை நல்லபடியாக பண்ணாங்க சுமித்ரா அப்படின்னு சொல்லிட்டு சுமித்ராவுக்கு பாராட்டுக்கள் நன்றின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. குத்தாலிங்கம் தென்காசியிலிருந்து. நேரில் நம்ம தொடர்ந்து லெட்டர்ஸ் வாசிக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, நேபாளி திரைப்படத்திலிருந்து. Yo, yo, your vats of relaxo. Yeah, rock it now, go.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 2:46 கேட்டுட்டு இருக்கீங்க அது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 அன்பின் வரிகள். அடுத்தது யாருடைய கடிதம் போய் வாசிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் முல்லக்காடு SP பாபு சரஸ்வதி இவங்களுடைய கடிதம் தான். 23/9/2026 அன்று மாலை 5:02 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் நுரையீரல் மருத்துவர் திரு மொஹைதீன் ஹாஜி அவர்கள் பங்கு கொண்டு நேர்களின் கேள்விக்கு விளக்கம் அளித்து சந்தேகங்களை நிவர்த்தி செய்தது மிகவும் சிறப்பு. ஒவ்வொரு கேள்விக்கும் பொறுமையாகவும் சரியான விளக்கத்தோடும் தந்தது அருமையாக இருந்தது. பயன்பெற செய்த நமது பண்பலைக்கும் தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரி லிசி ஜெகன் அவர்களுக்கும் அன்பு கலந்த நன்றிகள் பற்பல அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க.
2: 23/9/2026 அன்று ஆனந்த பூங்காற்று தந்த வண்ணம் சமூக வலைதளங்களில் எதை பகிரலாம் எதை பகிரக்கூடாது என்ற தலைப்பில்

0: வலம் வர கேட்டு மகிழ்ந்தோம். கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேயர்களும் இன்று சமூகத்தில் நடக்கும் நிகழ்வில் இருந்து பல விளக்கத்தோடு சொன்னது அருமை. நமது சமூக வலைதளங்களில் எந்த கருத்தையும் அலசி ஆராயாமல் பகிரக்கூடாது என்பதை ஆழமாக உணர்த்திவிட்டு சென்றது அன்றைய நிகழ்வு. நல்ல நிகழ்வை ரசிக்க தந்த நமது பண்பலைக்கும் தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரி ரம்யா அவர்களுக்கும் அன்பு கலந்த நன்றிகள் அப்படின்னு தன்னோட கருத்தை எழுதியிருக்கிறவங்க தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு, சரஸ்வதி ஆகியோர்.
1: ஓகே, வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க சார். நிலைய இயக்குநருக்கு வணக்கம். நெல்லை பண்பலை நிகழ்ச்சிகள் மிகவும் சிறப்பாகவும் மகத்துவமானதாகவும் இருக்கிறது. இன்று காலை இளையனும் காணும் நல்லவை கேட்க இணைத்தானும் நல்லவை கேட்க அப்படி ஓகே ஓகே டைப் பண்ணது அப்படி ஆயிருக்கு. நல்லவை கேட்க நிகழ்ச்சி கேட்டேன். அதில் நாய்களுக்கு நாய்களை வளர்க்கும் போது தடுப்பூசி போடுவது பற்றியும் எச்சரிக்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிய அதை பற்றியும் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தை பற்றியும் விளக்கினார். 7:15 தமிழே அமுது அமிர்திலும் அமிழ்து. அப்புறம் 7:30 ஆங்கிலம் அறிவோம் சிறப்பாகவும் அறிந்தோம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அப்புறம் ஆனந்த பூங்காற்றில் பார்த்திங்கன்னா அறிவிப்பாளர் சந்தியா ஜெகன் அவர்கள் நல்ல தலைப்பு கொடுத்திருந்தார்கள். அந்த கைபேசி நமக்கு நல்ல நண்பனா இல்லை நேரத்தை திருடும் எதிரியா அப்படிங்கிற தலைப்பு ரொம்ப சிறப்பாக இருந்தது. எனக்கும் வாய்ப்பு கிடைத்தது, எனது கருத்தை பகிர்ந்து கொண்டேன். இப்போது சுபகலா அவர்கள் நலம் தனா நிகழ்ச்சியில் நல்ல நல்ல நலமிக்க கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார். மகிழ்ச்சி, பண்பலை நிகழ்ச்சி மிகவும் சிறப்பிலும் சிறப்பு என்று என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவகலை தாமஸ், சிங்கம்பாறை அமிர்தம் டவுன், கருப்பசாமி. அப்புறம் இன்னொன்று அனுப்பியிருக்காங்க. அன்பின் வரிகள் வாசித்து வரக்கூடிய அறிவிப்பாளர் சந்தியா ஜெகன் அவர்களுக்கும் நிகழ்ச்சி பொறுப்பாளர் காளிமுச்சார் அவர்களுக்கும் நேர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். வாசிக்கும் விதம் ரொம்ப சிறப்பாகவும் நிதானமாகவும் இருக்குது, மகிழ்ச்சின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. சிவகலை கே கே தாமஸ் அவர்கள், நன்றி சார்.
0: காரக்குறிச்சி புதுக்குடி கனகாசங்கர் எழுதியிருக்கிற கடிதத்தை பார்ப்போம். 25:09 காலை 9 மணிக்கு ஆனந்த பொங்காற்றை நிகழ்ச்சியில் தலைப்பு வாழ்க்கையில் சலிப்பில்லாமல் வாழ என்ன செய்யலாம் என ஆர்ஜே மீரா மேடம் கேட்டிருந்தாங்க. நேயர்களின் கருத்துக்கள் கேட்டதில் பயன்பெற்றோம். எங்கள் கருத்து, எந்த ஒரு செயலும் தினமும் செய்வதால் சலிப்பு ஏற்பட்டால் ஒரு நாள் நிறுத்தி பார்த்தால் படும் வேதனையை விட தினம் செயலே மேல் என்று தோன்றும். இப்போது 3 முறை ஒரே நாளில் பசியெடுத்து உண்கிறோம். ஒருவேளை உணவை நிறுத்தினால் அடுத்த வேளை உணவை உண்ணும்போது பதறி உண்ணுவோம். அதே போல் சலிப்பில்லாமல் வாழ இருக்கும் கிடைத்த வாழ்க்கைக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி இசை மழை கொட்ட வானொலி பண்பலை 102.6 கேட்டாலே போதும், சலிப்பு போய்விடும் அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: ஓகே சார்,
0: அடுத்து பார்த்தோம்னாக்க மருத குளத்திலிருந்து வீரபாண்டியன் அவர்கள் எழுதியிருக்கிற கடிதத்தை பார்ப்போம். 25/9/2026 அன்று 8:05 நெல்லை 102.6 பண்பலையில் ஊரும் உறவும் நிகழ்ச்சி கேட்டேன். சமாதானபுரம் ஏ பாலம்மாள் வில்லிசை குழுவினரின் ராமர் பிறப்பு என்ற தலைப்பில் அயோத்தியாபுரி பட்டணத்தில் செல்வச்செழிப்புடன் தசரத மன்னன் ஆண்டு வருகிறார். தசரத மன்னனுக்கு 3 மனைவிகள், ஆனால் 3 மனைவிகளுக்கும் குழந்தை இல்லை. இது தசரத மன்னனுக்கு பெரும் குறைவாக இருந்தது. வசிஷ்டா முனிவர் மற்றும் பல முனிவர்கள் சேர்ந்து அக்னி குண்டம் வளர்த்து பாயாசத்தை மனைவிமார்களுக்கு பகிர்ந்து கொடுத்து கோசலை கர்ப்பமாகி ராமர் பிறந்தார் என காற்றலையில் நேர்கள் செவிக்கு வழங்கிய 102.6 எஃப்எம் ரெயின்போ பாராட்டுக்கள் அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: அடுத்தது வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க. மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கொள்வது அன்பான நேயர் குற்றாலம் அம்பலவாணன். நீண்ட நாட்களுக்கு பிறகு அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நேயர்களின் வாட்ஸ்அப் பதிவுகளை வாசிப்பது அருமை, வாழ்த்துக்கள். அப்புறம் கடந்த 19/9/2026 சனி என்று காலை 10 மணிக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் அன்பு சகோதரி கார்த்திகா தன் இனிய குரலில் திருக்குறள் பற்றி கேள்வி கேட்டது, விளக்கம் கொடுத்தது அருமையாக இருந்தது. குழல் இனிது யாழ் இனிது என்பார். நான் கார்த்திகா குரல் இனிதா யாழ் இனிதா என்று கேட்பேன். அன்பு சகோதரி கார்த்திகா குரல் வளர்க சாதனை புரிக என்று வாழ்த்துவது அன்பு சகோதரன் குற்றாலம் அம்பலவாணன். அதுக்கப்புறம் 27/9/2026 ஞாயிற்றுக்கிழமை நலந்தனா நிகழ்ச்சியில் குதிரைவாளி அரிசியின் மகிமை பற்றி அன்பு சகோதரர் பூபாலன் அவர்கள் விளக்கி கூறியது அருமை. மேலும் ஒளிபரப்பிய பழைய பாடல்கள் அனைத்தும் நன்றாக இருந்தன. நம் நெல்லை பண்பலைக்கு நன்றி கலந்து

0: வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ அன்பின் வரிகள் நிகழ்ச்சிக்கும் அனுப்பியிருக்காங்க, கடிதம் வாசிச்சிட்ருக்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சார்.
1: நன்றிங்க மேடம். நெல்லை வானொலி நேயர் வீரவண்ணலூர் கி லட்சுமணன் அவர்கள் எழுதியிருக்கிற கடிதத்தை இப்போ பார்ப்போம். 18/9/2026 வெள்ளிக்கிழமை சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் ஏஎம் ராஜா அவர்கள் பாடியுள்ள பாடல்களை கொண்டு எனது தொகுப்பினை சிறப்பாக தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் சசிகலா அவர்களுக்கும் நெல்லை வானொலி இயக்குனர் அவர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் நிகழ்ச்சியை அன்பின் வரிகள் நிகழ்ச்சி மூலம் பாராட்டுகள் தெரிவித்த எனது பாசமிகு சகோதரர்கள் நெல்லை டவுன் கருப்பசாமி, சாத்தான்குளம் எம்எஸ் மயில், மேலச்செவல் முருகன், மருதகுளம் வீரபாண்டி, மஞ்சள்நீர் காயல் சிங்காரவேலன், கோவில்பட்டி குமார் மற்றும் சகோதரி வி எம் சமுத்திரம், அம்புஜம் அம்பலவாணன் ஆகிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: ஓகே, இப்போ அவங்க தான் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க. அன்பின் வரிகள் கடிதங்கள் வாசிக்கும் சகோதரி சந்தியா ஜெகன் அவர்களுக்கும், நிகழ்ச்சி பொறுப்பாளர் காளிமுத்தையா அவர்களுக்கும் என் பணிவான வணக்கம் சொல்வது அம்புஜம் அம்பலவாணன் அனுப்பியிருக்காங்க. விஎம் சத்திரம், திருநெல்வேலி, 25/9/2026 அன்று காலை அனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் ஈதுவக்கும் இன்பம் என்ற தலைப்பில் முனைவர் உமா குமாரசாமி அவர்கள் வழங்கிய தகவல்கள் அருமையாக இருந்தது. அப்புறம் இன்று காலை இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் முனைவர் எம் ஏ கிருஷ்ணசுவாமி வெறி நாய்க்கடி பற்றிய விழிப்புணர்வும் அந்த தகவல் வந்து பயனுள்ளதாகவும் இருந்தது. ஒவ்வொரு நாளும் நலந்தரா நிகழ்ச்சியில் தகவல்கள் பயனுள்ளதாகவும் கூடவே நல்ல நல்ல பாடல்களும் சிறப்பாக இருந்தது. 27/9/2026 இரவு 10:20 சுகமான ராகங்கள் பாடல் விக்ரமசிங்கபுரம் சைலம்மாள் பாடல் தொகுப்பு அருமையாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் பொதுகி தம்பி நிகழ்ச்சிகளும் சிறப்பு. நெல்லை பண்பலை 102.6 நன்றியும் வாழ்த்துக்களும் அனுப்பியிருக்காங்க அம்புஜம் அம்பலவாணன் அவர்கள். நன்றிம்மா. ஓகே சார், நம்ம டைம் வந்து முடிகிற நேரம் வந்தாச்சு. அன்பின் வரிகளுக்கு நேர்களே, எங்களுடைய நிகழ்ச்சிகளை பற்றிய உங்களுடைய என்ன கருத்துக்களை நீங்கள் எழுதி அனுப்பணும் அப்படின்னா எங்களுடைய அட்ரஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நிலைய இயக்குனர் அவர்களுக்கு அன்பின் வரிகள் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, 6270002 அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எழுதி அனுப்பலாம். வரக்கூடிய வியாழக்கிழமை உங்களுடைய கடிதங்கள் வாசிக்கப்படும். இவ்வளோ நேரம் உங்களுடைய அன்பான வரிகளை வாசிச்சுக்கிட்டு இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன் மற்றும்
1: காளிமுத்து.
0: நிறைவான பாடல் காலக்குத்து திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களை தொடர்வது 3 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. 2000 ரூபாய்க்கும் கூடுதலான வணிக ரீதியிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூல் செய்ய உள்ள நடைமுறைக்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்துள்ள உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் உத்தரவிட்டுள்ளது. இயற்கை பேரிடரின் போது ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்பதை நோக்கமாக கொண்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மதுரையில் தொடங்கி வைத்தார். அரசு மருத்துவமனைகளில் பிரசவத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் தாவேக்காவைச் சேர்ந்த திரு ஸ்ரீனிவாச சேதுபதி வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பன் தாக்கல் செய்த மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் தொடர்வதாகவும் இதனை தடுக்க தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக குறை கூறியுள்ளது. கரூர், திருச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஸ்குவாஷ் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை பிரிவில் பிரியா கங்கஸ் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். கத்தாரில் நடைபெறவுள்ள உலக துப்பாக்கி

துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் ஜோர்டின் ஜாஸ்லிட் இணை பட்டம் வென்றது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனிய வணக்கம் நேர்களே, 3:03 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க திரையருவி. இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சியிலையும் நான் பாடலுக்கு இடைப்பட்ட வரிகளை கேட்டு நீங்க பாடலோட முதல் வரியை சொல்லி அது என்ன பாடல்னு கண்டுபிடிக்க போறீங்க. அந்த வகையில் நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆசைப்பட்டீங்கன்னா 0462251133 அப்படிங்கிற எண்களுக்கு அழைத்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய முதல் நேயர் யார் எங்கிருந்துன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கிறோம் மகாலட்சுமி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சரி, உங்ககிட்ட ஒரு பாடல் வரியை கொடுத்து கேட்டுருவோமா? என்ன பாடல்னு?
1: ஈஸியானதா கொடுங்க. இடைக்கால பாட்டா?
0: இடைக்கால பாட்டாவே கொடுத்துருவோம். பூஞ்சோலையில் வாடை காற்றும் ஆட சந்தம் பாடக்கூடாதென்று கூறும் பூவும் ஏது மண்ணின் மீது. பூஞ்சோலையில் வாடை காற்றும் ஆட சந்தம் பாடக்கூடாதென்று கூறும் பூவும் ஏது மண்ணின் மீது. என்ன பாட்டு தெரியுமா? பூஞ்சோலையில் வாடை காற்றும் ஆட சந்தம் பாடக்கூடாதென்று கூறும் பூவும் ஏது மண்ணின் மீது. சரி, அடுத்த நேயர் கேட்டுருமா? அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: டவுன் கல்யாணித்தன் நடராஜன்.
0: சரி, உங்களுக்கு அந்த பாடல் என்ன பாடல்னு தெரியுமா?
2: இன்னொரு டைம் கொடுங்க. ஆனா யார் குழு கொடுங்க, யார் நடிகர்? யார்
0: குழு வந்து கொடுக்க மாட்டோம் சார். இதுக்கு வந்து பாடல் மட்டும்தான், இடைப்பட்ட வரியை சொல்லி நீங்க கண்டுபிடிக்கிறது தான் இது. 4 மணி ஷோல தான்
2: குழுமான இது தெரியுமே. எதை பாட்டு ராகத்தை போட்டா கூட கண்டுபிடிச்சிடலாம்.
0: இல்லையே, நிறைய வரிகள் நேயர்கள் கண்டுபிடிக்கிறாங்களே.
2: கண்டுபிடிச்சிருக்கோம், இருந்தாலும் இது வந்து ரொம்ப கஷ்டமா. சரி, நான் கொடுங்க.
0: பூஞ்சோலையில் வாடை காற்றும் ஆட சந்தம் பாடக்கூடாதென்று கூறும் பூவும் ஏது மண்ணின் மீது.
2: இது வந்து ரஜினி படம் தம்பிக்கு எந்த ஒரு?
0: இல்ல
2: இல்லையா? சரி, அப்ப அடுத்த நேரில் கொடுங்க.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு அடுத்த நேர் கேட்கலாம்.

0: 3:10 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ராஜபாளையத்துல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு அந்த நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு அந்த பாடல் என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா?
1: கண்டுபிடிச்சேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: நிலாவே வா செல்லாதே வா.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றிமா.
1: நன்றிங்க.
0: அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் உடையம்பாளையம் பத்மா பேசுறேன்.
0: நல்லா இருக்கிறோம் பத்மா, உங்களுக்கான பாடல் வரி கொடுத்துடலாமா? உன்னை அள்ளி எடுத்து ஊட்டி வளர்த்து காத்து கிடந்தா அந்த தாயோட முகம் பாரு, கண்ணு ஒரு நாளும் உறங்காது.
2: கேட்ட மாதிரி
0: இருக்கு, வர மாட்டேங்குதா?
2: அந்த பட்டா என் தாயின் கோயிலில் காக்க மறந்துட்டா? அந்த பட்டா
0: இல்ல இல்ல இல்ல.
2: இன்னும் ஒரே சொல்லுங்க.
0: உன்னை அள்ளி எடுத்து ஊட்டி வளர்த்து காத்து கிடந்த அந்த தாயோட முகம் பாரு, கண்ணு ஒரு நாளும் உறங்காது.
2: தூவியிலே ஆட வந்த அந்த பட்டா
0: இல்ல.
2: சரி மேடம்.

0: 3:17 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: பெச்சாலிப்பட்டிலிருந்து ரேணுகா தேவி.
0: ரேணுகா தேவி, என்ன இந்த நிகழ்ச்சிக்கே வந்துட்டீங்களே?
1: என்ன
0: பாட்டு சொல்லுங்க.
1: ஒரு பாட்டாலே சொல்லி
0: கண்டிப்பா கரெக்டா அந்த பாட்டு தான் சொல்லிருக்கீங்க, சரியான பாடல்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. அடுத்த நேயர், வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க? கட்டேரிப்பட்டி விஜயா. உங்களுக்கு ஒரு பாடல் வரி கொடுத்துடலாமா? வேறென்ன எல்லாமே நான் செஞ்ச பாவம், யார் மேலே எனக்கென்ன கோபம். என்ன
1: பாட்டு?
0: கண்டுபிடிச்சிட்டீங்களே, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்களே. குயில புடிச்சிங்கிற பாடல் தான். நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: 3:24 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி திரையருவி நிகழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கம்.
1: நெல்லை பண்பலை நேயர்களுக்கும் அறிவிப்பாளர் அம்மா சுபகலா அவர்களுக்கும் உற்சாகமான பொன் மாலை நேரம் வணக்கங்கள். அம்மா,
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வேண்டாமா, குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து உங்களுடைய ரசிகன்.
0: அப்படியா? சரி, சரி, நிகழ்ச்சியில உங்களுக்கு ஒரு பாடல் வரி கொடுத்துடலாமா?
1: கொடுங்கம்மா.
0: திருக்கோவில் வாசலது திறக்கவில்லை, தெருக்கோடி பூஜை அது நடக்கவில்லை, தேவதையை காண்பதற்கு வழியும் இல்லை. இது என்ன பாடல்?
1: தேன்மொழியை கேட்பதற்கு வகையும் இல்லை, காதலில் வாழ்ந்த கண்ணி மனம் காதலில் கண்ணி விடும் கூண்டுக்குள்ளே அலை மோதும்.
0: ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கீங்களே உங்க பாட்டுக்கு.
1: காற்றே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டால் அவளை காதோடு சேதி சொல்லு. வைகைக்கரை பாட்டுக்கு தாமா இந்த பாட்டு?
0: வைகைக்கரை காற்றே நில்லு,
1: காற்றே நில்லு. ஆமாங்கம்மா.
0: வைகைக்கரை காற்றே நில்லு,
1: காற்றே நில்லு, கண்ணீரணி கேட்டா சொல்லு, கண்ணன் மனம் வாடலாமோ. அந்த பாட்டு தாமா?
0: கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில இதுவரைக்கும் பாடல் வரிகளை நம்ம கொடுக்க, பாடல் முதல் வரியை கண்டுபிடிச்சு நேர்களை என்னென்ன பாடல்கள் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்ட நேர் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். இப்ப நிகழ்ச்சியின் நிறைவா ஒரு பாடல் வருது, கேளுங்க.

0: माँ देखो
1: चिट्ठी, ला दिखा तो।
0: अरे ये तो उनकी चिट्ठी है, तुम्हारे पिताजी की चिट्ठी है। अरे अरे पिताजी उनकी चिट्ठी आई है। गांव वालों देखो ये जिंदा है, उन्होंने चिट्ठी भेजी है। देखो गांव वालों देखो ये चिट्ठी आई है,
2: जिंदा है। अरे बहुत खुशी का बेटा, जिंदा है धन सिंह थापा।
3: सरकारी स्तर पर वार्ता के फलस्वरूप मेजर थापा चीन के बंदी गृह से रिहा होकर 10 मई 1963 को वापस भारत आए। सेना मुख्यालय में इस महान योद्धा और परम वीर का भव्य स्वागत किया गया। उन्होंने सेना में पुनः कार्य आरंभ किया और लेफ्टिनेंट कर्नल के पद पर पहुंचे। 5 सितंबर 2005 को 77 वर्ष की आयु में इस महान पराक्रमी योद्धा का निधन हो गया। देश के प्रति उनकी कर्तव्य निष्ठा, समर्पण और अदम्य साहस के लिए वो सदैव ससम्मान याद किए जाएंगे। उन्हें हमारा शत शत नमन।
4: श्रोताओ, अभी आपने सुना कार्यक्रम धन सिंह थापा। हमें आशा है कि ये कार्यक्रम आपको जरूर पसंद आया होगा। अब इसी के साथ हम अपने आज के उमंग कार्यक्रम को विराम देना चाहेंगे। अब अपने मित्र अजीत को उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी कुसुमलता,
5: जगबंधु,
4: चेतना,
5: अर्शद,
4: सौम्या,
5: प्रसून
4: और हमारे आज के विशेषज्ञ प्रोफेसर सरयुग यादव के साथ
5: विमलेश को आज्ञा दीजिए।
4: नमस्कार।
6: उमंग उमंग उमंग उमंग।
7: நேர்கள் இதுவரை தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
8: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. 2000 ரூபாய்க்கும் கூடுதலான வணிக ரீதியிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூல் செய்யவுள்ள நடைமுறைக்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்துள்ள உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் உத்தரவிட்டுள்ளது. இயற்கை பேரிடரின் போது ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்பதை நோக்கமாக கொண்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மதுரையில் தொடங்கி வைத்தார். அரசு மருத்துவமனைகளில் பிரசவத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் தாவேக்காவைச் சேர்ந்த திரு ஸ்ரீனிவாச சேதுபதி வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் திரு பெரியகருப்பன் தாக்கல் செய்த மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் தொடர்வதாகவும் இதனை தடுக்க தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக குறை கூறியுள்ளது. கரூர், திருச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஸ்குவாஷ் பிரிவில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை பிரிவில் பிரியா கேங்கஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கத்தாரில் நடைபெறவுள்ள உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் ஜோர்டின் ஜாஸ்லட் இணை பட்டம் வென்றது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
7: ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் கேட்கலாம்.
9: ஏசியன் கேம்ஸ் 2026 ஐசி நகோயா.
10: வெல்கம் பேக் டு

0: 4:09 ஆயாச்சு, கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்னைக்கு நம்ம பொதிகை துமி நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு கேள்வியை கேட்க, நீங்கள் ஒரு கேள்வியை கேட்க, மாற்றி மாற்றி கேள்வியை கேட்டு பதிலை சொல்லி தான் விளையாட போகிறோம். இன்றைக்கும் நிகழ்ச்சியில் உற்சாகமாக கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. சித்ராக்கா வந்திருக்காங்க இன்றைக்கி என் கூட விளையாடுறதுக்கு. அக்கா
1: சொல்லுமா, சுபகலா.
0: ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்களே விளையாடுறதுக்கு.
1: ஆமா ஆமா, இல்ல நான் வந்து வெள்ளிக்கிழமையும் வந்தேன், ஆனா இன்னைக்கு உங்களோட விளையாடுறதுக்கு இன்னைக்குதான் வந்திருக்கிறேன்.
0: அதான் சொல்றேன், நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்குதான் வந்திருக்கீங்க.
1: ஆமா,
0: நேயர்களுக்கு எப்போதும் போல நம்ம கேள்விகளையும் பதிலையும் சொல்ல இருக்கிறோம்.
1: கேள்வி
0: கேட்கணும், பதில் அவங்களுக்கு கொடுக்கணும்ல, பதிலையும் சொல்றதுக்கு தயாரா இருக்கும் சொல்லணும்ல.
1: கண்டிப்பா கண்டிப்பா, அவங்க வந்து கேள்விய கொஞ்சம் ஈஸியா கேட்கணும், ஃபன்னா
0: கேட்கணும். ஆமா, ரொம்ப ஜிகே கொஸ்டின் அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க, எங்களுக்கு தெரியாது. தயவு செஞ்சு
1: முதலேயே சொல்லிட்டு
0: சொல்லிட்டேன். ஆமா, அதனால காமெடியா இல்லை யதார்த்தமான கேள்விகளை கேட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். குழு குழுன்னு
1: கலஞ்ச சிந்தனையை தூண்டுற மாதிரி இருக்கலாம், அதுக்காக வந்து
0: கலகலன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும்.
1: சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிற மாதிரி கேள்விகளை கேட்டீங்கன்னா நாங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம், கேட்கறவங்களும் சந்தோஷப்படுவாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கணும் நீங்களும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0462251132 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணி நீங்களும் பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில பேசக்கூடிய முதல் நேயர் யாருன்னு பாத்துருவோம் அக்கா.
1: பாத்திடலாமா?
0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார், எங்க இருந்து அழைக்கிறீங்க?
0: நண்பருக்கு வந்து நீங்க ரயில் நிலையத்துல அறிவிப்பு கொடுப்பாங்கல்ல, ட்ரெயின் எப்போ வருது என்னென்னு அறிவிப்பு கொடுக்குற மாதிரி உங்கள் நண்பர், இப்போ நானே உங்கள் நண்பர்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஒரு செய்தியை அந்த மாதிரி சொல்கிறீங்க உங்கள் நண்பர் உங்ககிட்ட ஒரு இப்போ நான் தான் உங்கள் நண்பர்னு வச்சுக்கோங்க, நான் வந்து உங்ககிட்ட ஒரு 500 ரூபா கடை இருந்தால் கூடப்பா அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் அதுக்கு ரயில்வே நிலையத்தில் எப்படி அறிவிப்பு கொடுப்பாங்களோ அதே மாதிரி பேசி சொல்கிறீங்க, இருக்கோ இல்லையோ அதை நீங்கள் எப்படி கன்வே பண்ணுறீங்களோ அதுதான்.
1: ரயில் நிலையத்தில் உள்ள அந்த குரல் மாதிரியே
0: அந்த மாடுலேஷன்லேயே பேசணும், நீங்கள் அந்த மாடுலேஷன்லேயே சொல்லி சமாளிக்கணும். நான் தான் இப்போ கேட்கட்டா? எப்பா நம்பிராஜி, எப்படி இருக்க? இதுக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லிரலாம்.
2: இல்ல இல்ல, அதாவது நீங்க 500 ரூபாய் கடன் கேட்டீங்கன்னு அதுக்கு தயாரா
0: இல்ல கேட்ட உடனே நீ உடனே எடுத்து எடுப்புல கேட்ட முடியல, 500 ரூபாய் கடன் தான் நல்லா இருக்கே என்னன்னு கேட்டுட்டு தானே கேட்க முடியும்.
2: சரி, இரண்டாவது பாடியில் உள்ள மூணாவது வீட்டில் நான் இருந்து கொண்டு பேசுகிறேன், நானும் நலமாகவே இருக்கிறேன்.
0: என்னப்பா இப்படி சொல்லுத, திடீர்னு இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டேன். ஒரு 500 ரூபாய் கடன் இருந்தா கூடப்பா சம்பளம் மட்டும்னு தந்துருதேன்.
2: 6வது தெருவில் வந்து கொண்டிருக்கும் எனது நண்பர் அவரிடமே கேட்டேன், என்னிடமும் பணம் இல்லை என்று கூறிவிட்டார். ஆகையால் தங்களுக்கும் அதே பதிலை கூறவே விரும்புகிறேன். அடுத்த கேள்வி கேளுங்க.
0: என்னப்பா இப்படி 500 ரூபாய் தரமாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தா கூடப்பா, ஏதோ ரயில் நிலையத்துல அறிவிப்பு கொடுக்கற மாதிரியே கொடுக்கறிய.
2: 500 ரூபாய் சில்லறையாக எடுத்துக்கொண்டாலும் பணமாக எடுத்துக்கொண்டாலும் நட்பை விலக்கிக் கொள்ளும் என்பதால் அவரவர்கள் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் இருந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்.
0: சரி, சூப்பரா சொல்லிட்டீங்க,
1: ரொம்ப ரொம்ப அழகா.
0: எதிர்பார்த்தேன்.

0: அந்த மியூசிக்லாம்
1: பயணிகளின்
0: சொல்லுவீங்கன்னு
1: கவனத்துக்கு,
2: பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, பயணிகளின் கனிவான
0: என்ன சொல்லியிருக்கணும்,
1: மேடையில் வந்து கொண்டிருக்கிறது, பயணிகள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்.
0: அதான் இது நீங்க எப்படி சொல்லிருக்கீங்க,
1: ஆனா உங்களுக்கு அந்த லைவ்ல வரும்போது கொஞ்சம் பதட்டம் தன்னாலே வந்துருது.
0: பதட்டம் வந்ததுனால சொல்ல முடியலையா? டாய் டாய் நண்பரின் கவனத்திற்கு, என் சட்டை பையில் தற்போது 20 ரூபாய் மட்டுமே இருப்பதால் என்னால் 500 ரூபாய் உங்களுக்கு கடன் வழங்க இயலாது. தன் வண்டி தடம் என் வேற்று மாற்றுப்பாதையில் செல்ல இருப்பதால் நீங்களும் மாற்றுப்பாதையில் சென்று முயற்சிக்கவும் அப்படி சொல்லிருக்கலாம்.
2: சார், நீங்க ரொம்ப யோசிச்சிருக்கீங்க சுபகலா. அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க நீங்க வானரமுட்டி நம்பிராஜ் அவர்கள்.
0: நன்றி நன்றி.
2: நீங்க கேளுங்க.
1: இப்ப நான் வந்து குரில் அல்லது நெடில ஒரு பாட்டு பாடுறேன்னு வைங்க, அந்த மொத வார்த்தையில நான் நெடில படிச்சோம்னா அந்த மொத வார்த்தையில நீங்க குரில ஒரு பாட்டு படி.
0: சரி.
1: இப்போ வந்து ஆவுல ஆரம்பிச்சீங்கன்னு நீங்க ஆள ஆரம்பிக்கணும்.
0: நீங்க நெடில பாடினா நான் குரில பாடணுமா?
1: ஆமா ஆமா.
0: சரி
2: சரி, போட்டிக்கு தயாராக
1: இருக்கிறேன்.
0: அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான்தாண்டா, அண்ண தமிழ் நாட்டுல தான் அனைவருக்கும் சொந்தாண்டா.
1: உடனே அடிச்சிக்கலாமா? சரி, அடுத்து இன்னொரு பாட்டு. ஊதா கலர் இருப்பன் உனக்கு யாரு அப்பன்,
0: உள்ளம் கொள்ளை போகுதே உன்னை கண்ட நாள் முதல், உள்ளம் கொள்ளை போகுதே அன்பே என் அன்பே.
1: அப்பா பெருமையா இருக்க. சரி, அடுத்த ஒரு பாட்டு படிக்கிறேன்.
0: பாட்டுக்கே பஞ்சமா.
1: தாளாட்டும் காற்றே வாராய், தலை கோதும் விரலே வாராய்,
0: தக்க தைய தைய தையா தையா, தக்க தைய தைய தையா தையா, தக்க தைய தைய தையா தையா, தக்க தைய தைய தையா, நெஞ்சு ஊச்சி குட்டி துடிக்கிது தைய தையா.
2: அவங்க
0: தையான்னு போட மாட்டாங்க, தையா தையா.
2: அதுல
1: தையா ஐயய்யா மாதிரி இருக்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மார்க், எனக்கு ஒரு மார்க், போதுமா?
0: நன்றி ஐயா. நன்றி
2: நன்றி நன்றி நன்றி.
1: ரைட், ரொம்ப நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. இப்ப நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டு வந்துருவோம். சூப்பரா.

0: 4:20 ஆயாச்சு, கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி நிகழ்ச்சி தான் விளையாண்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: பரமன்குறிச்சியிலேருந்து
1: சுகன்யா. சுகன்யா, நலமா இருக்கிறீங்களா? நலமா இருக்கிறீங்களா சுகன்யா? என்ன கேள்வி கேட்க ரெடியா வந்திருக்கீங்களா சுகன்யா? கேளுங்க, முதல்ல நீங்க கேள்விய கேளுங்க பாப்போம். ரொம்ப ஈஸியா கேட்டுருவீங்கல்ல சுகன்யா. கேளுங்க கேளுங்க கேள்வி கேளுங்க சுகன்யா.
2: கருத்த மேகம் கண்ணீர் விடும்போது கருத்த கருத்த கருத்த காளான் கம்பியிலே. இல்ல இல்ல, அது இல்ல.
1: இல்ல இல்ல, அது இல்லன்றீங்க திடீர்னு.
2: பிள்ளை அது தாகத்தின் நண்பர்.
1: என்னமா?
2: மேகத்தின் பிள்ளை அது தாகத்தின் நண்பர்.
1: மேகத்தின் பிள்ளை அது தாகத்தின் நண்பர். ஓ, புதிர் கேக்குறீங்க நீங்க என்கிட்ட, அப்படிதானே?
2: இது வந்து விடுகதை.
1: விடுகதை விடுகதை விடுகதை. தண்ணியா? மழை, தண்ணீர். அதான் சொன்னேன், தண்ணீர். மேகத்தின் பிள்ளை தாகத்துக்கு சொன்னீங்க இல்லையா, அதுதான் தண்ணீர் மழை. சரியா?
2: தண்ணீரின்
1: நிறம் என்ன? நிறமே கிடையாது, நிறமே கிடையாது. எதுல ஊத்தினாலும் கேட்ட உடனே அப்படி டக்குன்னு ஆன்சர் வந்துச்சா சுகன்யா?
2: ஆமா.
1: சரி, சுகன்யாக்கும் அப்படி கேட்ட உடனே ஆன்சர் வர மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்டலாமா? நீங்க என்கிட்ட வந்து புதிர் கேட்டீங்கல்ல, நானும் அதே மாதிரி ஒரு ஈஸியான புதிர் கேட்குறேன்ன. வாசலை வழிமறிக்கும் வெள்ளைக்காரன் சில நேரங்களில் நிறமும் மாறுவான். வாசலை வழிமறிக்கும் வெள்ளைக்காரன் சில நேரங்களில் நிறமும் மாறுவான். டெய்லி நம்ம வீட்டில் நம்ம பண்ணுவோம், செய்வோம். அது காலையில் எழுந்திரிச்ச உடனே இவ்வளோ க்ளூ கொடுத்துட்டேன் சுகன்யா. இதுக்கு மேலே நான் சுக க்ளூ ஏதாவது ஒன்று சின்னது சொன்னேன்னு வச்சுக்கோங்க.
2: காலையில் எழுந்திரிச்சோடனே பண்ணுவோமா?
1: ஆமாம்.
0: வெள்ளை நிறத்துல இருக்கும் சொல்லுங்க. எல்லாரும் ஒரு நாள் பார்க்கலாம். சரியா? நன்றி
1: நன்றி நன்றி சுகன்யா, நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில ஒரு பாட்டு கேட்டு வந்துருவோம்.
1: கேட்கலாமா? கேட்கலாம்.

0: அக்கா,
1: சொல்லுமா சுபகலா, என்ன நேரம் போனதே தெரிய
0: போனதே
1: மாட்டேங்குது.
0: தெரியல, நம்ம நேர்கள் கூட பேசிட்டு இருக்கிறோம்.
1: ஆமா
0: இருந்தால்
1: நேர்கள்,
0: வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து நமக்கு அப்டேட்ஸ் வர்றதுனால நம்ம நேர்களை அதிகமாக பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியல.
1: ஆமா கொஞ்சம் நேர்களை வந்து நம்ம பார்த்து தான் எடுக்க
0: எடுக்க
1: வேண்டியிருக்கு. அந்த
0: வேண்டியிருக்கு,
1: டைமிங்கை சரியாக கொண்டு போக
0: சரியாக
1: வேண்டியிருக்கு.
0: கொண்டு போக வேண்டியிருக்கு. இப்போவே பார்த்தீங்கன்னா 4:30 கரெக்டாக அப்டேட் கொடுக்கணும், நம்ம கொடுக்க வேண்டிய நேரம்.
1: சரி.
0: இருந்தாலும் நேர்கள் இந்த நேரத்துலையும் நம்ம கூட கலந்துக்கணும், பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த டைம் கூட காலரை எடுத்தால் நம்மளால் பேச முடியாது, பார்த்துக்கோங்க.
1: கண்டிப்பாக ஒரு நேயருக்கு குறைந்தது 2 நிமிடங்களாவது நம்மளுக்கு
0: தேவைப்படுது
1: இல்லையா?
0: எடுத்துட்டு டக்குன்னு கட் பண்ண முடியாது. இப்போவும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்டேட் வர இருக்குது, நம்ம அப்டேட் கேட்க இருக்கிறோம். ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரத்தை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கேட்க இருக்கிறோம்க்கா.
1: சரி, அப்டேட்டை கேட்டுட்டு வந்து நம்ம நேர்களை எடுத்து அவர்களோட பேசலாம் பொதுகை தும்பி நிகழ்ச்சியில். சரி,
0: கண்டிப்பாக அப்டேட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களை எடுப்போம், நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

0: 4:36 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் நேயர்கள் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்டேட்டுக்கு அப்புறம் வந்துட்டோம் நாங்கள், நீங்களும் ரெடியாக வந்துட்டீங்க. அந்த வகையில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
2: என்ன
1: கேள்வி கேட்க போறீங்க நம்ம சகோதரி
2: கிட்ட?
1: கேளுங்க கேளுங்க. அவங்க ரொம்ப தயாரா இருக்கிறாங்க. சுபகலா,
2: தலையில கீழே வச்ச ராசாவுக்கு உடம்பெல்லாம் கண்ணு, அதோட சேர்த்து சாப்பிட்டா வாயெல்லாம் புண்ணு.
1: அதோட சேர்த்து சாப்பிட்டா வாயெல்லாம் புண்ணு.
0: கரும்பு
2: இல்ல,
0: கண்ணாச்சி பழம்.
1: கண்டுபிடிச்சாச்சு. நீங்க சொன்ன உடனேயே கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம சகோதரின்னு. கேளுங்க கேளுங்க.
0: உங்களுக்கு வந்து இப்போ ஒரு வித்தியாசமான விளையாட்டு, சரியா? இப்போ உங்க வீட்டு சமையலறையில என்னென்ன பொருள்லாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டு வரணும். உடனே டக்குன்னு வேற ஒன்று கேட்பேன், அதில் இருக்கிற பொருள் எல்லாம் சொல்லிட்டு வரணும். அந்த மாதிரி நீங்கள் விறுவிறுன்னு யோசிக்காமல், எவ்வளோ நேரம் யோசிக்காமல் சொல்லணும், சரியா? 40 செகண்ட். உங்கள் சமையலறையில் உள்ள பொருளை சொல்லுங்க.
1: இல்லை, சமையலறையில் உள்ள பொருள் அவ்வளோதான்.
0: உங்கள் சமையலறையில் உள்ள பொருட்களை நீங்கள் இப்போ சொல்லணும். நான் 40 செகண்டை போட்டு விட்றேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். சொல்லுங்க.
2: உங்க
0: வீட்டு ஃப்ரிட்ஜ்ல உள்ள பொருளே? உங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்ல உள்ள பொருளே?
2: ஃப்ரிட்ஜ்ல உள்ள காய்கறி, தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி.
0: உங்க வீட்டு ஹால்ல உள்ள பொருட்கள்?
1: இருந்தாலும் கூட நல்ல முயற்சி அம்புஜம்பலவாணன், கண்டிப்பா நல்ல அழகாவே சொன்னீங்க.
0: கடகடன அரிசி பருப்பு, உளுந்தம் பருப்பு, தோரம் பருப்பு எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதுன்னு எல்லாமே இருக்குதானே
1: கிச்சன் அப்படின்னா எல்லாமே இருக்கு.

0: ஹால்ல மேஜர் டேபிள் சோஃபா
1: சோஃபா அப்படி
0: நாற்காலி அப்படி மட மட மடம்னு சொல்லிடலாம், திரைச்சியில அப்படி இப்படி இப்படின்னு சொல்லலாம், டிவி எல்லாரும் வீட்லயும் டிவி
1: அப்படி கடகடன்னு சொல்லிட்டு ரிமோட் இப்படி கடகடன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். சரி, இருந்தாலும் நீங்க முயற்சி பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்தாச்சு.
0: உங்களுடைய முயற்சிக்கு முயற்சிக்கே பாராட்டு அம்புஜம் அம்மலான.
1: நன்றி, நன்றி. ஒரு பாட்டை கேட்டு வந்துருவோம்.
0: போடுங்கப்பா.

0: 4:44 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. நம்ம நேயர்களே, வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், நெல்லையிலிருந்து கண்ணம்மா பேசுறேன்.
1: நெல்லையிலிருந்து கண்ணம்மாள். கண்ணம்மாள் நலமா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? ரெண்டு பேரும்
1: இரண்டு பேரும்
0: நல்லா இருக்கும்.
1: நல்லா இருக்கும். சரி, கேள்விய நீங்க கேக்குறீங்களா நாங்க கேக்கணுமா?
2: சரி, நான் கேக்குறேன்,
1: கேளுங்க.
2: உலகிலேயே மிக பெரியது எது?
1: உலகிலேயே மிக பெரியது எதா?
2: பெருசா கருதுறது.
1: பெருசா கருதுறது எதா? எப்ப? இப்பவா? எப்போ?
2: எப்பவுமே.
1: எப்பவுமே வானம் தான் உலகிலேயே பெரியது அப்படின்னு சொல்றோம். வானம் உலகில் பெரியது தானே? நம்மளுக்கு அதில் பக்கத்துலயே போக
2: முடியல.
1: அது இல்லையா?
0: வானத்தை விட பெரியது
2: எல்லார்கிட்டயும் இருக்காது.
1: எல்லார்கிட்டயும்
2: உயிரினங்கள்ட்டையும் இருக்கு.
1: எல்லா உயிரினங்கள்ட்டையும் இருக்குதா? உயிர்
2: உயிர் இல்ல,
1: உயிரும் இல்லையா? எல்லா உயிரினங்கள்ட்டும் இருக்குது. மூச்சு ஒண்ணு உலகில பெரியது. இதயம் இருக்குது. இதயம் அது பெரியது. ஆனா அது நீங்க
2: அதெல்லாம் ஓஞ்சு போயாச்சுனா ஒண்ணும் இல்லையே. இது உயிர் வாழவே தேவையானதே.
1: உயிர் வாழவே தேவையானதா?
0: என்னது கண்டுபிடிங்கக்கா.
1: உயிர் வாழ தேவையானது எல்லா உயிரினங்கள்ட்டும் இருக்கக்கூடியதா?
0: யோசிங்க.
1: நல்லா நல்லா நல்லா யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன். எல்லா உயிரினங்கள்ட்டும் இருக்கிறது. இதை உயிர் வாழ தேவையானதுன்னு சொல்லியிருக்காங்க.
0: இதயம்.
1: காற்றா? காற்றா?
2: வயறு. வயறு. வயறு.
1: வயிறா?
2: வயிறு இல்லைன்னா வாழ முடியுமா?
1: வயிறு இல்லைன்னா
2: வயசுக்காக தானே.
0: வயிற்றுக்காக
1: இறைதேடுவதோடு இறையும் தேடு அப்படின்னு சொன்னாலும் கூட இறை தேடுறதுக்காண்டி தான் நம்மளுடைய வாழ்க்கையே அமைஞ்சிருக்கு இல்லையா கண்ணம்மா?
2: கண்டிப்பா. அதனால உலகத்திலேயே இதுதான் பெருசு.
1: வயிறு தான் பெருசு அப்படின்றீங்க என்ன? சரி
0: சரி, இப்ப நீங்க ஒரு கேள்வியை கேளுங்க.
1: உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கலாமா கண்ணம்மாக்கு? வாயோரம் காதுகள் இருக்கும், அவன் யார்?
2: வாயோரம் காதுகள் இருக்குமா?
1: ஆமா, வாயோரம் காதுகள் இருக்கும், அவன் யார்? ரொம்ப சிம்பிளா தான் கேட்டிருக்கேன். ஊசி இருக்கு. நான் வந்து ஒரு க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சனுக்கு வந்து ஒரு க்ளூ வேணா கொடுக்குறேன். நீங்க பவுனுதாயி கேரக்டர் நம்மளுடைய ராதிகா அவங்க பண்ணாங்க இல்லையா, அந்த கேரக்டரோட ட்ரேட் மார்க்கே இதுதான். கத்திரிக்கோல் இல்லை. இப்ப தாய்க்கடவி படத்துல வந்து அது தாய்க்கடவிக்கு ஒரு ட்ரேட் மார்க்னே சொல்லலாம். கொஞ்சம்
2: யோசிங்களேன்.
1: பாம்படத்துல எங்க வாயோரம் காது இருக்கும்?
0: அந்த படத்துல பாம்படம் தான் பெருசா தெரியும். அதான்
1: பொதுவா கிராமத்துல அந்த தாய் கிழவியா இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டயுமே இருக்கும். அத நீங்க
2: என்ன புரியலையே.
1: கொஞ்சம் யோசிச்சா தாய்
0: கிழவியும் முடிஞ்சு போச்சுக்கா.
1: தாய் கிழவி அப்படி எப்ப பார்த்தாலும் எடுத்து எடுத்து அப்படி கையில எடுத்து எடுத்து எடுத்து போடுவாங்க. சுருக்கு பை.
0: சுருக்கு பையா?
1: சுருக்கு பை. சரியா? வாயோரம் காது, அதோட ரெண்டு பக்கமும் ரெண்டு காது மாதிரி இருக்கும். அதை இழுத்து இழுத்து தானே மாதிரி போடுவாங்க இல்லையா? அதுக்காக சொன்னது. சரியா? ரொம்ப நன்றிமா, நிகழ்ச்சியில நல்லா கலந்துக்கிட்டீங்க. நன்றி நன்றி. ஒரு கஷ்டமான கேள்வியை கொடுத்தீங்க, ஒரு கஷ்டமான நாங்கள் ஈஸியாக கொடுத்த கேள்விக்கும் மூடிய வரைக்கும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணீங்க. ரொம்ப நன்றி கண்ணம்மா.
2: நன்றி
1: நன்றி கண்ணம்மா. நன்றி.
0: ஒரு பாட்டை கேட்டுருமா?
1: கேட்கலாமா?

0: நேரம் சரியா 4:53 ஆகுது. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. கா
1: என்ன சுபகலா,
0: இன்னைக்கு வந்து நேயர்கள் விளையாண்டாங்க, சூப்பரா விளையாண்டாங்க,
1: நமக்கு அழகா க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க, நம்மளும் வந்து அவங்க கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணோம், அவங்களும் நம்ம கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணினாங்க. ரொம்பவே நல்லா போச்சு இன்னைக்கு வந்து நம்மளுடைய நிகழ்ச்சி. சரி, இன்னைக்கு வந்து

0: நிகழ்ச்சியில் என்னென்ன நேயர்கள் பங்கு பெற்றாங்க அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன்.
1: சொல்லிடலாம்.
0: வானரமுட்டி நம்பிராஜ், பரமன்குச்சி சுகன்யா, விஎம் சத்ரம், அம்புஜம் அம்பலவாணன், கண்ணம்மாள், இவங்க நாலு
1: நாலு
0: பேரும்
1: பேர் தான்.
0: இன்னைக்கு வந்து
1: நம்ம
0: நிகழ்ச்சியில் பங்கு
1: ஏற்கனவே
0: பெற்றாங்க.
1: சொன்ன மாதிரி அப்டேட்ஸ் வர்றதுனால கூட நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியல.
0: அதுக்காக வந்து நேயர்கள் அடுத்தடுத்து
1: அடுத்து
0: வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்க.
1: பண்ணுங்க.
0: சரியா? சரி, இன்னைக்கு வந்து நேயர்கள் வந்து நான்கு மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. நம்ம ஆர்ஜே அனௌன்சர் ரெண்டு பேருமே சேர்ந்து அதே அளவு நான்கு மதிப்பெண்கள் பெற்றிருக்கோம்.
1: பெற்றிருக்கிறாங்க.
0: ஆக வந்து ரெண்டு பேருமே சமமா, அனௌன்சர்ஸும் சரி நம்மளுடைய அறிவிப்பாளர்களும் சரி நேயர்களும் சரி, சமமான மதிப்பெண்கள் பெற்று இன்றைய நிகழ்ச்சியை ரெண்டு பேருமே வெல்றாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்.
1: ரெண்டு பேருமே வெற்றி, ரெண்டு பேருமே நாலு மார்க் நாலு மார்க்கா,
0: ரெண்டு பேருக்குமே நாலு மார்க் நாலு மார்க். எப்பவுமே வந்து நம்மளும் அறிவிப்பாளர்களும் அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு தயாரா இருக்கிறோம், நேயர்களும் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம சொல்றோம் இல்லையா.
1: நம்ம நீங்க ரெண்டு மார்க், நான் ரெண்டு மார்க்.
0: ஆமா
1: ஆமா, நேயர்கள் வந்து
0: நாலு
1: நாலு
0: மார்க்.
1: இப்ப நேயர்கள் தான்க்கா வின்னு,
0: நேயர்கள் தான் வின்னு. அதனால ஆர்ஜே அறிவிப்பாளர் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வின்னு. அதனால இது வந்து சமமான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். சரியா?
1: சரி.
0: அதனால இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும், வானொலி வழியாக கேட்டவங்களுக்கும், நிகழ்ச்சியில பங்கு பெற்றவங்களுக்கும் எல்லோருக்கும் நம்முடைய நன்றியை சொல்லிடலாம்.
1: நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இதுவரைக்கும் நிகழ்ச்சியில பேசின நான் சுபகலா,
0: நான் உங்கள் சிநேகிதி சித்ரா ரங்கநாதன்.
1: நிகழ்ச்சி நிறைவா பாடல் வருது, கேளுங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. 2000 ரூபாய்க்கும் கூடுதலான வணிக ரீதியிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூல் செய்ய உள்ள நடைமுறைக்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்துள்ள உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் உத்தரவிட்டுள்ளது. ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மதுரையில் தொடங்கி வைத்தார். அரசு மருத்துவமனைகளில் பிரசவத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் தாவேக்காவைச் சேர்ந்த திரு ஸ்ரீனிவாச சேதுபதி வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பன் தாக்கல் செய்த மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் தொடர்வதாகவும் இதனை தடுக்க தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக குறை கூறியுள்ளது. கரூர், திருச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வித்யா ராமராஜ் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஸ்குவாஷ் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கத்தாரில் நடைபெறவுள்ள உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன், அமெரிக்காவின் ஜோர்டின் ஜாஸ்லிட் இணை பட்டம் வென்றது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய மாலை வணக்கம் நேர்களே. நேரம் சரியா 5:04 ஆயாச்சு. படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்க இருக்கிறீங்க. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1997 வருடம் வெளியான திரைப்பட தகவல்களோடு பாடல்களையும் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1997 நிறைய படங்கள் வெளிவந்திருக்குது. இருந்தாலும் ஒரு சில சூப்பர் ஹிட் படங்களை பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அந்த வகையில் முதல் படம் காதலுக்கு மரியாதை. தமிழ் சினிமாவோட எவர்கிரீன் காதல் காவிய திரைப்படங்களில் முக்கியமான திரைப்படம் இந்த காதலுக்கு மரியாதை. இந்த திரைப்படத்தோட கதை வந்து முதல்ல அப்பாஸ் அவர்கள்கிட்ட தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவரால் இந்த திரைப்படத்தில் வந்து சில காரணங்களால் நடிக்க முடியாமல் போனதுனால அந்த வாய்ப்பு தான் விஜய்க்கு போயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் மலையாளத்தில் குழந்தையின் நட்சத்திரமாக வந்து புகழ்பெற்ற குழந்தை நட்சத்திரமாகவே அறிமுகமாகி புகழ்பெற்ற ஷாலினிக்கு வந்து தமிழில் முதல் அறிமுக திரைப்படம் இந்த காதலுக்கு மரியாதை திரைப்படம் தானா. இந்த படத்துல இருந்து இப்போ ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம்.

5:10 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. படமும் பாடலும் 1997 வெளிவந்த திரைப்பட தகவல்களோடு பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்த அந்த வகையில் அடுத்த திரைப்படம் வந்து அருணாச்சலம். இந்த திரைப்படமும் 1997 வந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான். இயக்குனர் சுந்தர் சி வந்து இந்த திரைப்படத்தை இயக்கும்போது அவருக்கு வயது வெறும் 27 தான். இவ்வளவு இளம் வயசுலேயே ரஜினிகாந்த் மாதிரியான உச்சப்பெற்ற நட்சத்திரத்தை விற்று படம் எடுக்கிற வாய்ப்பு வந்து அவருக்கு கிடைச்சிது. அதே மாதிரி இந்த அருணாச்சலம் அப்படிங்கிற இந்த திரைப்படத்திற்கு முதல்ல சொல்லப்பட்ட பேர் வந்து குபேரன் அல்லது மேஸ்திரி, இந்த ரெண்டு பேர்கள் தான் திட்டமிட்டிருந்தாங்களாம். ஆனால் சுந்தர் சிக்கு வந்து அந்த தலைப்புகளில் திருப்தியே இல்லையாம். அதன் பிறகு அவர் வந்து ரஜினிகாந்த் வந்து உடனே அவரோட காந்த குரல்ல அருணாச்சலம் அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு அந்த படத்தோட பேர் வந்து இவருக்கு உடனே பிடிச்சி போச்சான் சுந்தர் சிக்கு. அதனால அவர் சொன்னதுனால நம்ம படத்துக்கு வந்து அருணாச்சலம்ங்கிற பெயரையே வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதையே தலைப்பாக கொடுத்து படத்தை வந்து வெற்றி பெற்றாங்க. முத்து படத்தின் வெற்றிக்கு பிறகு இந்த படத்துல முதல்ல ரஜினிக்கு ஜோடியாக நடிகை மீனா தான் பரிசீலிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சௌந்தர்யா வந்து ரம்பா, சௌந்தர்யா ரம்பா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறாங்க.

5:18 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. படமும் பாடலும் 1997 வருடம் வெளியிருந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் மின்சார கனவு. இந்த படத்தோட பாடலும் பின்னணி இசையும் வந்து உலக அளவில் பேசப்பட்டது. குறிப்பாக இந்த படத்தில் வரக்கூடிய வெண்ணிலவே வெண்ணிலவே, ஸ்ட்ராபெரி பெண்ணே, இந்த பாடல்கள் வந்து என்றைக்குமே ரசிகர்கள் மத்தியில் ஃபேவரட் ஹிட்டான ஒரு சிறந்த பாடலாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தின் சிறந்த இசைக்காக இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் அவர்களுக்கு தேசிய விருதும் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாலிவுட்

முன்னணி நடிகையான கஜோல் வந்து தமிழில் அறிமுகமான முதல் திரைப்படம் இதுதான். முதல்ல வந்து இந்த பிரபுதேவாவை இந்த திரைப்படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் மட்டும் நடிக்க வைக்கிறதா தான் பேசியிருந்தாங்க. ஆனால் அவரோட சுட்டித்தனத்தையும் நடனமாடுற திறனையும் பார்த்து இந்த திரைப்படத்தில் தேவா அப்படிங்கிற கேரக்டருக்கு இவர் சரியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி படத்தோட இயக்குனர் முடிவு பண்ணி அந்த கேரக்டரில் பிரபுதேவாவை நடிக்க வச்சாரு. படமும் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில 1997 வருடம் வந்த திரைப்பட தகவல்களோடு பாடல்களையும் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் சூரிய வம்சம். இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரிக்கு வந்து இந்த திரைப்படத்தோட கதை வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லையா. இவர் சாதாரணமான கதையை மாதிரி இருக்கே, இதை எப்படி படமாக எடுக்கிறது அப்படின்னு ரொம்பவே யோசிச்சாராம். இயக்குனர் விக்ரமன் வந்து தன்னோட கதையின் மீது வச்ச அசாத்திய நம்பிக்கையால் மட்டுமே இந்த படம் உருவானுச்சான். விக்ரமன் முதல்ல சௌத்ரியிடம் சொல்லிய கதை வந்து வானத்தை போல படத்தின் கதை தான். ஆனால் சில காரணங்களால் அது தள்ளி போக அதற்கு பதிலாக வந்து இந்த சூரிய வம்சம் திரைப்படத்தையே அவர் இயக்கினாரு. படத்துல வந்து படிக்காத சின்ராசுவை வந்து ஐஏஎஸ் அதிகாரியான தேவயானி வந்து காதலித்து திருமணம் செய்வாங்க. அந்த நேரத்தில் இவங்க தனியா ஒரு வீட்டில் இருக்கும்போது இவங்க அப்பா வீட்டுக்கு வந்து தேவயானியை பார்க்கறதுக்காக வருவாங்க. வர்ற நேரத்தில் வந்து தேவயானி ஒரு இட்லி உப்புமா செஞ்சு கொடுப்பாங்க. அந்த இட்லி உப்புமா செஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த காட்சி அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டு இல்லத்தரசிகள் மத்தியில் இட்லி உப்புமாவை ரொம்ப பெரிய அளவில் ஃபேமஸ் ஆக்கினது இந்த திரைப்படம் தான். இப்போ இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

5:37 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. படமும் பாடலும் 1997 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த சுவாரஸ்ய தகவல்களோடு பாடல்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் இருவர். உலக அழகி பட்டம் வென்ற பிறகு ஐஸ்வர்யா ராய் வந்து நடிகையாக அறிமுகமான முதல் திரைப்படம் வந்து இந்த இருவர் திரைப்படம் தான். இந்த இருவர் திரைப்படத்தில் அவங்க வந்து ஐஸ்வர்யா ராய் புஷ்பவள்ளி மற்றும் கல்பனா அப்படிங்கிற ரெண்டு வேறுபட்ட கதாபாத்திரங்களில், அதாவது ரெட்டை வேடங்களில் நடித்து ஒட்டுமொத்த திரையுலையோட கவனத்தையும் ஈர்த்திருக்கிறாங்க. இந்த படத்தில் பிரகாஷ்ராஜின் அரசியல் மேடை பேச்சுகளும் கவிதைகளும் ரொம்பவே சக்தி வாய்ந்தவையாக இருந்தது. இந்த படத்தோட தூய்மையான தமிழ் வசனங்களை எழுதுறதுல இயக்குனர் மணிரத்னனுடன் இணைந்து நடிகர் அரவிந்த் சாமி இருக்கிறார்ல, அவரும் கூடவே கலந்து சில திரைக்கு பின்னால் பணியாற்றியிருக்கிறாரு அப்படிங்கிறது அறிய முடியாத ஒரு சுவாரஸ்யமான தகவலாகும்.

5:44 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். 1997 வெளிவந்த திரைப்பட தகவல்களோடு பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. 1997 படங்கள் திரைப்படங்கள் வந்த வரிசையில் அடுத்த வரிசையாக வரக்கூடிய பாடல் வந்து படம் வந்து பிஸ்தா. எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் கார்த்திக், நக்மா, மணிவண்ணன் மற்றும் மௌலி நடிப்பில் வெளியான இந்த திரைப்படம் தியேட்டர்களில் 100 நாளைக்கு மேலே ஓடி மிகப்பெரிய வசூல் சாதனை படைச்சிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் முதல்ல வந்து ஒரு சாதுவான ஐயப்ப பக்தராக மௌலியோட நிறுவனத்தில் வேலைக்கு சேருவார். இடைவேளைக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்பவே அமைதியாகவும் நக்மாவோட திமிருத்தனமான பேச்சுகளை பொறுத்து கொண்டும் அமைதியாக போயிட்டே இருப்பார். ஆனால் கார்த்திக் வந்து இடைவேளைக்கு பின் தனது ஒரு பிளாஷ்பேக் கதையை உடைச்சி மாஸ் அதிரடி பிஸ்தாவாக மாறும் காட்சியை வந்து தியேட்டர்களில் ரசிகர்கள் விசிலடித்து கொண்டாடி பாட்டி ரசிச்சு பார்த்துருக்கிறாங்க. சாதுவிலிருந்து மாசாக மாறக்கூடிய அந்த வேரியேஷனை கார்த்திக் ரொம்பவே நேர்த்தியாக கையாண்டு நடித்து கொடுத்துருப்பாரு இந்த திரைப்படத்தில். இந்த பிஸ்தா படம் ஒரு மாறுபட்ட திரைப்படமாக பார்க்கப்பட்டுச்சு அந்த கால ரசிகர்களால். இதோ அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

5:51 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. படமும் பாடலும் 1997 வெளியான திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் காலமெல்லாம் காதல் வாழ்க. 1997 முரளி மற்றும் கௌசல்யா நடிப்பில் வெளியாகி கிட்டத்தட்ட 200 நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்த ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம் அப்படின்னா அது வந்து இந்த காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படம் தான். இந்த படத்தோட கதையே பார்த்தீங்க அப்படின்னா நாயகனும் நாயகியும் அதாவது ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து நேரில் பார்த்துக்காம அவங்களோட குரலை மட்டும் வச்சு காதலிப்பது போன்ற ஒரு படம் இந்த படம். இதுக்கு ஏற்றவாறு வந்து பாடலாசிரியர் பழனி பாரதி வந்து ஒரு பாட்டையும் எழுதியிருப்பார் அந்த திரைப்படத்தில். 1 மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம், டெலிஃபோன் குயிலே வேண்டும் உன் தரிசனம். இந்த பாடல் அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டெலிஃபோன் பூக்களில் காதல் பேச காத்திருந்த இளைஞர்கள் எல்லாருக்குமே ஒரு தேசிய கீதமாக மாறியது. யார் யாரெல்லாம் ஃபோனில் லவ் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு அந்த காலகட்டத்தில் ஒரு தேசிய கீதம் மாதிரி ஆச்சு இந்த பாட்டு. இந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் முரளியோட உயிர் போகிற நிலைமையில் இருக்கிற நேரத்தில் கௌசல்யா வந்து சந்திப்பாங்க. அப்போ சந்திக்கக்கூடிய அந்த காட்சியும் அவரை உயிர் பிழைக்க வச்சுருவாங்களா அப்படிங்கிறதுக்கும் அந்த ஃபோனை பயன்படுத்தின காட்சியும் ரொம்பவே சென்டிமெண்டா ஒரு உருக்கமான ஒரு கதையா அமைஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி மலையாளத்தில் மட்டுமே நடிச்சிட்டு வந்த கௌசல்யா இந்த திரைப்படத்தில் வந்து ரொம்பவே சூப்பரா உணர்ச்சி பூர்வமா காதல் ஓவியமா ரொம்பவே எமோஷனல் கேரக்டரா வந்து அந்த சீன் இருக்கும். அந்த சீன் வந்து பார்க்கும்போது நம்ம படம் பார்க்குற எல்லாருக்குமே கண்களில் கண்ணீர் வந்துடும். பொதுவாக ஒரு படத்தில் வந்து சென்டிமெண்ட் சீன் பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு அழுகை வந்துடும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு அழுகை வர வைக்கக்கூடிய ஒரு காட்சியாக கடைசியில் அமைஞ்சிருக்கும் காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்தில் அந்த சீனு. ஸோ இப்போ அந்த படத்துல இருந்து அந்த 1 மணி அடித்தால் பாட்டையே கேட்கலாமா?

இதுவரைக்கும் 1997 வெளியான திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களை கேட்டு ரசிச்சிங்க படமும் பாடலும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சி நிறைவா எட்டுப்பட்டி ராசா திரைப்படத்திலிருந்து பாடல் வருது. இந்த திரைப்படத்தில் ஒரு பாடலை நெப்போலியன் அவர்களை பாட வைக்கிறதுக்காக முடிவு பண்ணாங்க. ஆனால் அவர் எனக்கு பாட வராது, நான் பாடகர் இல்லை அப்படின்னு மறுத்தும் கூட தேவா அவர்கள் வந்து அவரை விடாமல் கூட்டிகிட்டு போய் உங்களோட கிராமத்து கம்பீரமான குரல் தான் இந்த பாடலுக்கு தேவை, நீங்கள் தான் பாடணும்னு சொல்லி அவரை ஸ்டூடியோவுக்கு போய் பாட வச்சிருக்கிறாங்க. இப்போ எட்டுப்பட்டி ராசா திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் வருது. இதோட நான் கிளம்புறேன், நான் சுபகலா. பாடலை தொடர்ந்து 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வேளாண் பணிகளுக்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். 2000 ரூபாய்க்கும் கூடுதலான வணிக ரீதியிலான UPI பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூல் செய்ய உள்ள நடைமுறைக்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்துள்ள உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் உத்தரவிட்டுள்ளது. மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மதுரையில் தொடங்கி வைத்தார். அரசு மருத்துவமனைகளில் பிரசவத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் தொடர்வதாகவும் இதனை தடுக்க தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாதது ஏன் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார். கரூர், திருச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வித்யா ராம்ராஜும் மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் பருள் சௌத்ரியும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். கத்தாரில் நடைபெறவுள்ள உலக துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் ஜோர்டின் ஜாஸ்லிட் இணை பட்டம் வென்றது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாலை 6:03 ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைகின்றோம். இனி இந்த மாலை வேளையில் நல் சிந்தனைகளோடு இனிய பக்தி பாடல்களும் கேட்கும் நேரம் இது பக்தி மாலை. எப்படி பனிக்கட்டி, தண்ணீர், நீராவி இவை மூன்றுமே ஒரே பொருளின் வெவ்வேறு வடிவங்கள் தான், அதே போன்று தான் ஒரே கடவுள் பல வடிவங்களில் இருக்கிறார்னு சொல்கிறாரு பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். நிகழ்ச்சியின் துவக்க பாடல் நமக்கு எங்கெல்லாம் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் குரலில்

இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. உலக விஷயங்களிலிருந்து நாம் மனதை விடுவிக்கும் போது கடவுளை நெருங்குகின்றோம். டி எம் சௌந்தரராஜன் பாடியிருக்காங்க, அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

6:11 எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். நாம் அடிக்கடி கோபப்பட்டோம் அப்படின்னு வைங்களேன், நமக்கு நல்லது எது கெட்டது எது என்பதை பகுத்தறியக்கூடிய அந்த தன்மை வந்து போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதனால் எப்போதுமே சாந்தமாக நல்லதை மட்டுமே நம்ம யோசித்து கொண்டிருப்போம். ஹேமா ஜான் பாடியிருக்காங்க, அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம்.

இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. அடுத்தவர்களிடம் பலனை எதிர்பார்த்து நாம் எப்போதுமே அன்பு செலுத்தக்கூடாது. கைமாறு கருதாத அன்புதான் தூய்மையானது. டிஜிஎஸ் தினகரன் பாடியிருக்காங்க, அடுத்த பாடல் நாம் கேட்கலாம்.

0: पत्नी और विदुषी वत्स को इजाजत दीजिए, धन्यवाद।
1: एशियन गेम्स 2026 आईची नगोया।
2: நாம் இதுவரை கேட்டோம். ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கால நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 6:35 ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைந்திருக்கின்றோம். சேவை செய்திகளில் தகவல்களும் இனிமையான பாடல்களும் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். முதலாவதா நமது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் ஐஏஎஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பு தெரிஞ்சுக்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் வருவாய்த்துறையின் கீழ் செயல்படும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் முதியோர் ஓய்வூதியம் மற்றும் இதர ஓய்வூதிய திட்டங்களில் உதவித்தொகை பயனாளிகளுக்கு வந்து வழங்கப்பட்டு வருது. இந்திய அரசின் அறிவுறுத்தலின்படி செப்டம்பர் 2026 முதல் ஆதார் அடிப்படையிலான பண பரிவர்த்தனை முறை அமல்படுத்தப்பட்டிருக்குது. அதனால் இந்த மாதம் முதல் முதியோர் ஓய்வூதியம் மற்றும் இதர ஓய்வூதிய திட்டங்களில் உதவித்தொகை பெற்று வரக்கூடிய பயனாளிகளுக்கு ஆதார் எண்ணோடு இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கில் மட்டும்தான் மாதாந்திர உதவித்தொகை வர வைக்கப்படும். வங்கிக் கணக்குடன் ஆதார் எண் உதறி இதுவரைக்கும் இணைக்கப்படாத பயனாளிகள் தங்களது வங்கியை அணுகி ஆதார் இணைப்பை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுறாங்க. இது தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் அல்லது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா மாவட்ட ஆட்சியரகத்தில் உள்ள சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துணை ஆட்சியர் அலுவலகம் மற்றும் ஒவ்வொரு வட்டாட்சியர் அலுவலகத்திலும் உள்ள சமூக பாதுகாப்பு திட்ட தனி வட்டாட்சியர் அலுவலகங்களில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உதவி மையங்களை பயனாளிகள் வந்து அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே தேவையான வழிகாட்டுதலும் உதவியும் வந்து வழங்கப்படும். ஒவ்வொரு பயனாளிக்கும் நிதியுதவி எவ்வித இடையூறும் இன்றி சீராக சென்றடைவதை உறுதி செய்வதில் அரசு உறுதியாக உள்ளது அப்படின்னு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.

தயவு செய்து கொள்ள. அடுத்த தகவல் நமக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு மகாஜன் ஐஏஎஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி. தூத்துக்குடி மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு வட்டார இயக்க மேலாண்மை அலகில் காலியாக உள்ள 22 வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணியிடங்களை ஒப்பந்த முறையில் நிரப்பிட விண்ணப்பதாரர்கள்கிட்ட விண்ணப்பங்கள் வந்து வரவேற்றிருக்காங்க. வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணியிடத்திற்கான தகுதி மற்றும் விண்ணப்ப படிவம் tuthukudi.nic.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கு. பூர்த்தி செஞ்ச விண்ணப்பங்களை உரிய சான்றுகளின் நகல்களோடு தூத்துக்குடி மாவட்ட இயக்க மேலாண்மை அலகின் அலுவலகத்தில் அனைத்து அரசு வேலை நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5:45 வரை நேரிலோ அல்லது இணை இயக்குனர் திட்ட இயக்குனர் மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் 2வது தளம் கோரம்பள்ளம் 628-101 தூத்துக்குடி மாவட்டம் என்ற முகவரிக்கு பதிவு அஞ்சல் மூலமாகவோ 16/10/2026 வெள்ளிக்கிழமை மாலை 5:45 மணிக்குள் கிடைக்குமாறு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க.

அடுத்ததும் தூத்துக்குடி மாவட்ட தகவல் தான். ஆகம குழுவினால் கண்டறியப்பட்ட திருக்கோயில்கள் குறித்து பொதுமக்கள் வந்து கருத்துக்கள் தெரிவிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிப்பு பற்றி வெளியிட்டிருக்காங்க. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஆகியவற்றின் உத்தரவுகளின்படி தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களில் ஆகம விதிகளின்படி நிர்மாணிக்கப்பட்ட கோயில்களை கண்டறிவதற்காக அரசினால் 6/10/2026 வரை 5 நபர்களை கொண்ட குழு அமைத்து ஆணை வெளியிடப்பட்டது. திருக்கோயில்களின் ஆகமம் குறித்த விவரங்கள் தொடர்புடைய இந்து சமய அறநிலைத்துறை மண்டல இணை ஆணையர்கள் மற்றும் உதவி ஆணையர்களால் குழுவின் முன் சமர்ப்பிக்கப்பட்டது. இவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகள் குழுவினால் கவனமாக பரிசீலனை செய்யப்பட்டது. ஆகம குழுவினரால் பரிசீலிக்கப்பட்ட 34,971 எண்ணிக்கையிலான திருக்கோயில்கள் தொடர்பான விவரங்கள் துறையின் hrce.tn.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டு, இது குறித்த விவரங்களில் பொதுமக்கள் விடுதல் ஏதேனும் இருப்பின் அல்லது ஏதேனும் கருத்துரு இருப்பின் அறிவிப்பு வெளியிடப்பட்ட 30 நாட்களுக்குள், அதாவது குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் தெரிவித்திட கேட்டுக்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு கூடுதல் அவகாசம் வழங்கிட ஆகம குழுவினரால் முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே திருக்கோயில்கள் குறித்த விவரங்களில் விடுதல் ஏதேனும் இருப்பின் அல்லது ஏதேனும் கருத்துரு இருப்பின் ஆகம விதிகளின்படி நிர்மாணிக்கப்பட்ட திருக்கோயில்களை கண்டறிவதற்காக அமைக்கப்பட்ட குழுவிற்கு தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகம் 119 உத்தமர் காந்தி சாலை நுங்கம்பாக்கம் சென்னை 34 என்ற முகவரிக்கு தபால் மூலமாகவோ அல்லது துறையின் இணையதளம் வாயிலாகவும் 10/10/2026 அன்று மாலை 5:45 மணிக்குள் தெரிவித்திட குழுவினரால் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

நேரம் 6:55. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து 7:00 மணிக்கு அறிவியல் தகவல்கள், செல்லிடப்பேசிகளின் சுற்றுச்சூழல் தாக்கம்.

வணக்கம். இது குறித்து நாம் பேச போகிறோம். இன்றிரவு 8:05 குக்கூ நேர் விருப்ப பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்க மெசேஜ் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில், அல்லது 10 வினாடிகளுக்குள்ள பேசி குரல் பதிவு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். 9443360794 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு. இரவு 9 மணிக்கு இடைவிடா இசைமொழியில் இனிய பாடல்கள். 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் ஆசாரக்கோவையும் மனித ஒழுக்கமும். இன்று 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு. இன்று 10:20 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பாளையங்கோட்டை இ சந்திரா ராஜாமணி அவர்களின் தொகுப்பு பாடல்கள் நாம் கேட்கலாம். இனி நாளை நமது ஒலிபரப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் குறித்து தெரிஞ்சுக்கோமா? நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். காலை 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். காலை 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். காலை 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் ஆர் கணேச நேரு அவர்கள். நாளை காலை 7:00 வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். காலை 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் இளங்கோ அவர்கள். காலை 7:30 ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். நாளை காலை 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று முதுமையின் தனிமையை இனிமையாக்குவது எப்படி என்ற தலைப்பில் நேயர்கள் கருத்து பகிரலாம். நாளை காலை 9:30 10:30 முற்பகல் 11:30 பிற்பகல் 12:30 மதியம் 1:30 மாலை 4:02 4:30 5:30 6:30 மற்றும் இரவு 7:30 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் கேட்கலாம். காலை 10:02 மனம் விரும்புதே நேர்வரப்பு பாடல்கள். நாளை முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகம் பற்றிய தகவல்கள். மதியம் 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே உறவுகளுக்குள் உண்டாகும் விரிசலை தடுக்க நீங்கள் கையாளும் வழிமுறைகள் என்ற தலைப்பில் தோழிகள் பேசலாம். மதியம் 1:00 நலம்தானா நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் காப்போம் இயற்கை வழியில் உடல்நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் இயற்கை மருத்துவ நிபுணர் டாக்டர் நல்வாழ்வு அவர்கள். தொடர்ந்து 1:05 நலம்தானாவில் காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். தொடர்ந்து நல்ல பழக்கங்களும் சீரான இதய துடிப்பும். பிற்பகல் 2:00 குக்கூ நேர்வரப்பு பாடல்கள். மதியம் 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. நான்கு 2 பொதுகி தும்பி 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1998 வெளிவந்த தமிழ் திரைப்படங்கள் மற்றும் அதில் இடம்பெற்ற பாடல்கள். நாளை மாலை 6:02 பக்தி மாலை. 6:35 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை. 7:35 ஆசை அஞ்சல். நாளை 8:05 கூ நேர்விருப்பு பாடல்கள். 9:00 இடைவிடா இசைமழை. 9:30 இலக்கியச்சார நிகழ்ச்சியில் நோய்கள் பற்றி நீலகேசி உணர்த்தும் கருத்துக்கள். நாளை 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு. 10:20 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழி நேயர்களின் விருப்ப பாடல்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7 மணி, நாம் இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6. அறிவியல் தகவல்களில் இன்றைக்கி நாம் செல்லிடப்பேசிகள், அதாச்சும் என்ன புது வார்த்தையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம். நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ், அதை தான் நம்ம வந்து தமிழில் செல்லிடப்பேசிகள் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று அலைபேசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதனால் சுற்றுச்சூழல் தாக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்ல நம்மளால் நம்ப முடியுமா? ஆனால் இதுதான் உலகளவில் ஒரு முக்கியமான பேசு பொருளாக உருவெடுத்திருக்குது. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் உற்பத்தி செய்யப்படுறதுலேருந்து அது தன்னுடைய பயன்பாட்டை நிறுத்தி கேர்பேஜுக்கு, அதாச்சும் குப்பைக்கு போகிற வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பல்வேறு வழிகளில் சுற்றுச்சூழலுக்கு அதனால் என்ன அளவுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க. சரி, அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நாம் அதை செய்யாமல் இருக்கணும், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைக்கணும் அப்படின்னாலும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டு சாங் கேட்டு வந்துடலாமா? பவர் பாண்டி படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது.

என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த செல்ஃபோன் தயாரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன்கள் தயாரிக்கிறதுக்கு தங்கம், கோபால்ட், லித்தியம் மற்றும் டாண்டலம் அப்படிங்கிற அரிய வகை தாதுக்கள் வந்து தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. இவற்றெல்லாம் வந்து சுரங்கங்களிலிருந்து வெட்டி எடுக்கும்போது பெருமளவில் நிலப்பரப்பு, காடுகள் மற்றும் நீர்நிலைகள் வந்து மாசுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கார்பன் உமிழ்வு அப்படின்னு சொன்னோன்னா, கார்பன் ஃபுட்பிரிண்ட் அது சொல்கிறதுல ஒரு செல்ஃபோனுடைய முழு வாழ்நாளில் ஏற்படக்கூடிய கார்பன் உமிழ்வு என்ன அப்படின்னா, 80% முதல் 90% வரை அதனுடைய உற்பத்தி நிலையிலே வந்து ஏற்படுது, அந்த கார்பன் வெளியிடக்கூடிய இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாம் பாடல் கேட்கலாம், தொடர்ந்து பேசுவோம்.

நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: செல்லிடப்பேசிகளின் சுற்றுச்சூழல் தாக்கம், அதனுடைய எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பேச ஆரம்பித்தோம் இல்லையா. உற்பத்தியிலே வந்து நிறைய விஷயங்கள் வந்து தேவைப்படுது, அதனால் நம்முடைய பூமி பந்து எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்ததாக இந்த எனர்ஜி கன்சம்ஷன் அதை பொறுத்த வரைக்கும், மின் நுகர்வு அதை பொறுத்த வரைக்கும், இதுக்கு வந்து தரவு மையங்கள் வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாம் மொபைலில் பயன்படுத்தக்கூடிய இணையம், அதாவது இன்டர்நெட், க்ளவுட் ஸ்டோரேஜ், க்ளவுட் சேமிப்பு மற்றும் செயலிகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான தரவு மையங்கள் மூலமாக இயங்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மையங்களை குளிர்விக்கவும் இயக்கவும் 24 மணி நேரமும் நிலக்கரி போன்ற புதைப்படிவ எரிபொருட்களிலிருந்து பெறக்கூடிய, அதாவது ஃபாசல் ஃபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மின்சாரம் வந்து பெருமளவில் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நமக்கு சொல்கிறாங்க.

7:18 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். கூட இனிமையான பாடல்களும் கேட்டுகிட்டே இருக்கிறோம். அடுத்ததான் இன்னொரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எதனால் வந்து இந்த பவர் கன்சம்ஷன் எனர்ஜி கன்சம்ஷன் வந்து அதிகமாகுது அப்படிங்கிறது. ஏன்னா நாமளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நிறைய முறை நம்முடைய மொபைல் ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணுவோம். இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, உலக அளவில் பில்லியன் கணக்கான மக்கள் வந்து தினமும் தங்களுடைய மொபைல்களை வந்து சார்ஜ் செய்கிறதுனால அந்த ஒட்டுமொத்த மின் நுகர்வு அப்படிங்கிறது அது அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாம் இதை நெகட்டிவாகவும் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இன்றைய ஃபாஸ்ட்டான உலகத்தில் வந்து பார்த்தோன்னா மொபைல் ஃபோனின் பயன்பாடு காரணமாக மனிதனுடைய அந்த ஒட்டுமொத்த மனித இனத்தின் வளர்ச்சியே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அதே நேரத்தில் இந்த எனர்ஜி கன்சம்ஷனை எப்படி நாம் மாற்று வழியில் பயன்படுத்தணும், அது எனர்ஜி கன்சம்ஷனை குறைக்கணும் அப்படிங்கிறதையும் நாம் வந்து யோசிக்கணும்னு சொல்லுவாங்க.

எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைஞ்சிருக்கிறோம். 7:29 ஆகும்போது அறிவியல் தகவல்களில் இன்றைக்கி நாம் எப்போது நம்ம கூடவே வச்சுருக்கக்கூடிய செல்ஃபோன் அதனால் என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அதை எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். முன்பதாக நாம ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அறிவியல் தகவல்களில் இன்றைக்கி நம்ம இனிமையான பாடல்கள் கேட்டுகிட்டு அப்படியே என்ன அறிவியல் சம்மந்தமான விஷயம் பேசிகிட்ருக்கோன்னா, நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய செல்ஃபோன், அந்த செல்ஃபோனால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் தாக்கம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பேசிகிட்ருக்கோம். அடுத்ததான் அந்த இவேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த செல்ஃபோன்களுடைய குறுகிய ஆயுட்காலம் பற்றி பேசுகிறாங்க. புதிய மாடல்களின் வருகை மற்றும் மென்பொருள் புதுப்பிப்புகள், சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து நிறுத்தப்படுவதால் மக்கள் வந்து 2 இல்லைனா 3 ஆண்டுகள்லேயே வந்து தங்களுடைய மொபைல்களை வந்து மாற்றக்கூடிய சூழல் வந்து ஏற்படுது. இதனால் மின்னணு கழிவுகள் அப்படிங்கிறது உலக அளவில் அதிவேகமாக அதிகரிச்சுட்டு வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க.

7:41 ஆகுது. அறிவியல் தகவல்களில் இன்றைக்கி நம்ம செல்ஃபோன் பற்றின தகவல்கள் தெரிஞ்சிட்ருக்கோம். அடுத்ததான் ஸ்மார்ட் ஃபோன்களில் உள்ள அந்த லெட், ஈயம், அப்புறம் மெர்க்குரி, பாதரசம் மற்றும் காட்மியம் போன்ற நச்சுப்பொருட்கள் வந்து முறையான மறுசுழற்சி செய்யப்படாமல் குப்பைகளில் கேர்பேஜுக்கு போகும்போது அவை வந்து நிலத்தடி நீர் மற்றும் மண்ணில் கலந்து நச்சாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் இந்த ரீசைக்ளிங் சேலஞ்சஸ் மறுசுழற்சி சவால்கள் என்னென்ன அப்படின்னா, ஸ்மார்ட் ஃபோன்கள் மிகவும் சிறியதாகவும் அவற்றின் பாகங்கள் வந்து மிக நெருக்கமாகவும் ஒட்டப்பட்டிருக்கிறதுனால அவற்றை தனித்தனியாக பிரித்து மறுசுழற்சி செய்கிறதும் ரொம்ப கடினமான மற்றும் செலவு மிகுந்த செயல்முறையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் மிக குறைந்த சதவீத மொபைல்கள் மட்டும்தான் மறுசுழற்சி வந்து செய்யப்படுது, மீதி எல்லாமே வந்து அப்படியே தான் இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.

0: மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலும் உங்களுடன் பயணிப்பது இது நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
1: தொடக்கம் பாட்டு, முடித்ததும் பாட்டு, பாட்டுக்கு பலவன்.
2: 7:47 எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறோம். கூடவே சூப்பர் ஹிட்டான சாங்ஸும் கேட்டுகிட்டே இருக்கிறோம். சரி, இப்போ நம்ம பேசலாம். என்ன செய்யலாம் நாம இந்த சுற்றுச்சூழல் தாக்கத்தை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா, என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம மொபைல் ஃபோன் நன்றாக இயங்கும் வரைக்கும் புதிய மாடல்களுக்கு வந்து நான் மாற மாட்டேன் அப்படின்னு நம்ம ஒரு தீர்மானம் எடுத்துக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா மாற்றிக்கலாம். தேவைப்படாத நேர்வில் சும்மா சும்மா நான் வந்து புது மாடல் வந்திருக்கு அதனால் நான் வாங்க போகிறேன் அப்படின்ட்டு இல்லாமல், நம்ம மொபைல் ஃபோன் நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன், அதையே வந்து நாம் தொடர்ந்து பயன்படுத்துறதுல எந்த ஒரு தவறும் இருக்காது. அப்படி ஏதாச்சும் ஒரு ரிப்பேர் வருது அப்படின்னா, ஒரு குறைபாடு வருது அப்படின்னா, அந்த சிறிய குறைபாடுகள் ஏற்பட்டுச்சுன்னா புதிய மொபைல் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வந்து பழுது நீக்கி மீண்டும் பயன்படுத்தக்கூடிய அந்த முறையை வந்து கடைப்பிடிக்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த மக்கள் வந்து அப்படி தான் நம்ம பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: இன்றைக்கி நாம் பேசினோம் அறிவியல் தகவல்களில் செல்லிடப்பேசிகளின் சுற்றுச்சூழல் தாக்கம். நாம் அன்றாடம் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன், அது வந்து எவ்வளோ ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும், அதை நாம் வந்து குறைக்கணும் தவிர்க்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. இன்னும் முறையான மின்னணு கழிவு மேலாண்மை அப்படின்னு பார்க்கும்போது, பழைய மொபைல்களை வந்து சாதாரண குப்பைகள் வந்து போடாமல் அதற்குன்னு ஒதுக்கப்பட்ட விஷயங்களில் வந்து அவற்றை கொண்டு சேர்க்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் இந்த மின்னணு கழிவு சேகரிப்பு மையங்கள், இ-வேஸ்ட் ரீசைக்ளிங் சென்டர்ஸ் இருந்து இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து நாம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் நம்ம கேட்க போகிறோம். சிவாஜி படத்திலிருந்து இசை புயல் அவர்கள் இசையில் அவரும் சைனோராவும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. பாடல் வந்துகிட்டே இருக்கேன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதுதான் மத்திய அரசின் நிலைப்பாடு என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தீவிரவாதம் தொடர்பான மாநாட்டினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். கடந்த 6 ஆண்டுகளில் இந்தியாவில் பல்வேறு குற்றங்களை புரிந்து வெளிநாடுகளுக்கு சென்ற 288 பேர் இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 36 நாடுகளிலிருந்து இவர்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். வேளாண் பணிகளுக்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சவாலான சூழலில் உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர

மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே காரணம் என்று தெரிவித்தார். மண் வளத்தை பாதுகாக்க உரிய வகையில் உரங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதற்கென இயக்கம் ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். மண்வள அட்டையில் தெரிவித்துள்ள பரிந்துரைகளின் அடிப்படையில் உரங்கள் பயன்படுத்தப்படுவதை இந்த இயக்கம் உறுதி செய்யும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் ஏற்றுமதி 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான உயர்நிலை பணிக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். விண்வெளி தொழில்நுட்பம், கப்பல் கட்டுமானம், வேளாண் துறையில் புதுமை கண்டுபிடிப்புகள், எரிசக்தி பாதுகாப்பு, நிதி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை பரஸ்பரம் கண்டறிவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுகள் 90 நாட்களுக்குள் முடிவடைந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் 10 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்தார். பழமை மாறாமல் நவீன முறையில் இந்த அருங்காட்சியகம் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று மதுரையில் இந்த திட்டத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த திட்டத்திற்காக 4 லட்சம் மோதிரங்கள் கொள்முதல் செய்வதற்கு வகை செய்யும் அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் பிரசவங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அருண்ராஜ் கூறினார். வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கான நிதியை மத்திய அரசு வழங்கி வந்த போதிலும் ஊதியம் வழங்கப்படாதது ஏன் என்றும் வினவியுள்ளார். போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திரு வீரமணிக்கு எதிராக புகார் அளிக்க விரும்புவோருக்கான தொலைபேசி எண்ணை சிறப்பு புலனாய்வு குழு அறிவித்துள்ளது. இதன்படி 9345319676 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் புகார்கள், தகவல்கள் மற்றும் ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம் என்று காவல்துறையின் செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தகவல் கொடுப்பவர்கள் குறித்த விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் பெறப்படும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்படும். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 வெள்ளி 3 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங்கும் ஆடவர் நீளம் தாண்டுதலில் முரளி ஸ்ரீசங்கரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வித்யா ராமராஜும் மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் பருள் சௌத்ரியும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். ஆடவர் ஈட்டி எறிதலில் யஷ்வீர் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் ரோஹித் யாதவ் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். ஸ்குவாஷ் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. குத்துச்சண்டை போட்டியின் மகளிர் பிரிவில் பிரியா கங்காஸ் மற்றும் லவ்லினா போர்கோஹெய்னும் ஆடவர் பிரிவில் கபில் பொகாரியாவும் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளனர். ஆடவர் வாலிபால் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மகளிர் 800 மீட்டர் ஓட்டத்தில் பூஜா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஹாக்கி போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 10-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 20 வெள்ளி, 21 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற வித்யா ராமராஜுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் ஜோர்டின் ஜாஸ்லிட் இணை பட்டம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 8:05. நாம் இணைஞ்சிருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 kHz மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில். நான் உங்கள் மகாராஜா பேசிகிட்டு இருக்கிறேன். குக்கு நேர விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சிக்கு அட்டகாசமாக நம்ம அப்படியே நகர்ந்து நகர்ந்து வந்துட்டோம் இல்லையா. 8:00 ஆகிடுச்சு. நம்மளோட பாட்டு தான் இன்றைக்கி ஃபுல்லாக கேட்க போகிறோம். நேர்களே உங்களுடைய விருப்பமான மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இப்போவே வந்து மெசேஜ்

பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில், யார் யாரோட பேர்லாம் வந்து இங்கே சொல்லணும், எந்த ஊர்லேருந்துன்னு சொல்லுங்கள், அப்புறம் எந்த படத்துலேருந்து இந்த பாட்டு பிடிச்ச பாட்டு இருக்கும் அது சொல்லுங்கள். எந்த நம்பர்லனா 9444336-0794 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு தான். இதிலேயே நீங்கள் வந்து வாய்ஸ் நோட் கூட ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம் 10 வினாடிகளுக்குள்ளே பேசி. சரி வாங்க, இன்றைக்கி மொதல் பாட்டு யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்முடைய நெய்பரிங் ஸ்டேட், பக்கத்து மாநிலமான கேரளா, திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட் பாரசாலையிலேருந்து கேட்டிருக்காங்க ராதாகிருஷ்ணன் அவங்க. அவங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்கலாம் நம்ம.

இப்படி ஜோடு.

0: பாடல் குரல் பதிவு அனுப்பி கேட்டிருக்காங்க, யாருன்னு பார்ப்போமா?
1: கோயில்பட்டி மந்தித்தோப்பு ஊரிலிருந்து தனலட்சுமி கணேஷ்குமார் பேசுகிறேன். எனது விருப்ப பாடல் பண்ணையாரும் பத்மினியும் படத்திலிருந்து உனக்காக பிறந்தேனே பேரழகா என்ற பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

8:16 கொக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம், இல்லைனா குரல் பதிவு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம்னு சொல்லியிருந்தேன். எந்த நம்பர்னா 94 43 36 07 94 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு தான். அடுத்த பாடல் மிருதுனா கேட்டிருக்காங்க ஜங்ஷன்லேருந்து, அவங்களுக்காக ராஜா திரைப்படத்திலிருந்து பாடல் நம்ம கேட்கலாம்.

0: 8:22 ஆகுது. ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நாம் இணைஞ்சிருக்கிறோம். கொக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க. யார் என்ன பாட்டு கேட்குறாங்கன்னு கேட்போம். நம்ம
1: முக்கூடல்ல இருந்து காஞ்சனா தேவி பேசுறேன். அமரன் படத்துல இருந்து வெண்ணிலவு சாரல் நீங்கிற பாடல் போடுங்க சார். நன்றி, வணக்கம்.

அடுத்ததான் நம்ம பாடல் ஊரு விட்டு ஊர் வந்த திரைப்படத்திலிருந்து கேட்க போகிறோம். இசைஞானி எஸ் ஜானகி அம்மா குரல்களில் பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க கட்டபொம்மன் நகர்லேருந்து எஸ் பொன்ராணி சங்கர் அவங்களுக்காக பாட்டு வந்துட்டு இருக்கேன்.

0: படம் வந்து ராசா உன்னை நம்பி.
1: வாய்ஸ் நோட்டில் அவரோட பேர் சொல்லலை, பட் மெசேஜ் பண்ணியிருக்காரு மாயாண்டி ஃப்ரம் கோயம்புத்தூர் அப்படின்ட்டு. அவங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்குது, நம்ம கேட்கலாம். உங்களோட பாட்டும் கேட்கணுமா, இப்போவே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா வாய்ஸ் நோட் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. 94 43 36 07 94 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு.

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: அடுத்த பாடல் குரல் பதிவு அனுப்பி கேட்டிருக்காங்க. யார் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு கேட்போமா?
2: எனக்கு வந்து கம்மா கரையோரம் இந்த பாட்டு போடுங்க.

மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்போடு இணைஞ்சிருக்கிறீங்க. குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் நேர்களுடைய பாடல்கள் அலங்கரிச்சிட்ருக்கு. அடுத்ததாக சங்கர நாராயணன் பெரியசாமி கேட்டிருக்காங்க திருநெல்வேலி டவுனில் இருந்து. அவங்களுக்காக எஜமான் படத்திலிருந்து நம்ம பாட்டு கேட்போமா?

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.
1: எட்டு மணி 42 நிமிடங்கள் ஆகும்போது அடுத்த பாடல் யாருடையது அப்படிங்கிறது ஆர்வம் நமக்கு இருக்கும். கேட்போமா, வாய்ஸ் நோட் கேட்டுட்டு அப்படியே அவங்களுடைய பாடலும் கேட்டு ரசிப்போம்.
2: இருந்து சித்ரா பேசுனேன். எனக்கு மலை படத்துல இருந்து விண்ணோடு மேலச்சத்தம் என்ன அந்த சாங் வேணும். நன்றி.

நேர்கள் கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

குக்கு நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. சுரண்டையிலிருந்து ஆனந்தி அவங்களுக்காக உன்னிடத்தில் என்னை கொடுத்த இந்த திரைப்படத்திலிருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு.

0: அடுத்த பாடல் யார் கேட்குறாங்கன்னு பார்ப்போமா. வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, நம்ம கேட்கலாம்.
1: மந்தித்தோப்புலேருந்து ஆறுமுகச்சாமி பேசுகிறேன். எனக்கு பூவே உனக்காக கொடுத்து வந்து மச்சினிச்சு வர நேரம் மண்மணக்குதுங்கிற பாடல் போடுங்க சார். நன்றி, வணக்கம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9 மணி. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6. அடுத்த அரை மணி நேரமும் இடைவிடா இசை மலையில் இனிய பாடல்கள் உங்களுக்காக.

நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேரம் இரவு 9:30. ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 kHz மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இலக்கியச்சாரல். இன்னைக்கு இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் ஆசாரக்கோவை அப்படின்னு ஒரு இனிமையான அருமையான நூல், அது மனிதனுக்கு தேவையான வாழ்வியல் நெறியான ஒழுக்கம் பற்றி ரொம்ப சிறப்பாக பேசுது. நன்னடத்தைகளின் தொகுப்பான இந்த ஆசாரக்கோவை நமது செயல்களை வந்து எப்பொழுதும் தூய்மையோடும் ஒழுக்கத்தோடும் போற்றி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. குறிப்பாக அதிகாலையிலே துயில் எழுவது நம்முடைய உடலுக்கு வந்து நல்லது அப்படின்னு இன்றைய அறிவியல் வந்து வலியுறுத்துது இல்லையா. அதிலும் கதிரவன் உதிப்பதற்கு முன்பே எழுந்து அதை செய்யக்கூடிய செயல்களும், கதிரவன் மறைந்ததும் உறங்குவது, இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கிறது அப்படிங்கிறத அறிவியல் சொல்கிறத இந்த ஆசாரக்கோவை எந்த காலத்தில் கூட சொல்லி வச்சிருச்சு. வைகரை யாமும் துயில் எழுந்து தான் செய்யும் நல்லறமும் ஒன்பொருளும் சிந்தித்து வாய்வதன் தந்தையும் தாயும் தொழுது எழுக அப்படின்னு சொல்லுது. இந்த பாடல் உடல் ஆரோக்கியம், நற்செயல்கள் செய்தல், பெற்றோரை மதித்தல் என்று அறிவியல் கலந்த அறநெறியை இந்த பாடலில் அன்றே எடுத்து சொல்லிடுச்சு.

இணைந்திருக்கின்றோம் இலக்கிய சாரல் நிகழ்ச்சியோடு. இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னா, ஆல் அப்புறம் வேப்பங்குச்சிகள், ஆலமரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சிறு சிறு துண்டு குச்சிகள், வேப்பங்குச்சிகள், இவற்றை வந்து நாம் பயன்படுத்தி அதிகாலை தொழில் எழுந்த பிறகு பற்கள் தூய்மைப்படுத்த பயன்படுத்தும் அப்படின்னா அது உடல் நலத்துக்கு ஏற்றதாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தை கூட இந்த ஆசாரக்கோவை ரொம்ப அழகாக சொல்லுது. நாள் அந்தி கோல் தின்று கண்களியி தெய்வத்தை தான் அறியுமாற்றால் தொழுதழுக அப்படிங்கிற பாடல் அடிகளில் இந்த விஷயங்களை வந்து சொல்ல முடியுது. உடல் நீராடும் முறை குறித்தும் உயிர் வாழ்வதற்கு சுவாசம் இன்றியமையாமை குறித்தும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவற்றில் தூய்மையான காற்று பகல் நேரத்திற்கு தேவையானதென்றும் இரவு நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடு உடலுக்கு நோயை ஏற்படுத்தும், அதனால் இரவில் மரத்திற்கு அடியில் உறங்குவதோ அமர்வதோ கூடாது அப்படிங்கிற செய்தியை கூட ராமரமும் சேரார், அதாவது ரா அப்படின்னா இரவு, அதை தான் சுருக்கி அந்த சொல்லுது, பதப்படுத்தி சொல்லுது, ராமரமும் சேரார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லுது.

9:42 ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்போடு நாம் இணைந்திருக்கிறோம். இலக்கிய சாரலில் இன்றைக்கி நாம் ஆசாரக்கோவை கூறும் மனித ஒழுக்கம் பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி நாம் குளிப்பதற்கு முன்பாக எண்ணெய் பூசுதல் உடல் சூட்டை தணிக்கும் தன்மை கொண்டது, இது நமக்கு தெரியும். இதனால் தலையில் பூசிய எண்ணெயை உடல் பாகங்கள்லையும் பூசுதல் உடல் நிறத்துக்கு வந்து அவ்வளவு இது கொடுக்கும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. மற்றும் நாம் அணியும் ஆடைகளை தூய்மை செய்து குளித்து சுத்தமாக அணிவது உடல் நலத்திற்கு நல்லதுன்னு சொல்லுவோம். நமது ஆடைகளை தூய்மையாக அணிவதோடு பிறரது ஆடைகளை அணியாமல் இருத்தல் தோல் தொடர்பான அந்த தொற்று வியாதிகளை நீக்குவதற்கு வழியாகும் அப்படிங்கிறத, தலை உரைத்த எண்ணெயால் எவ்வுறுப்பும் தீண்டார் பிறர் உடுத்த மாசுனியும் தீண்டார் செருப்பு குறை எனினும் கொள்ளார் இறந்து என்ற பாடல் வந்து ரொம்ப அழகாக விளக்குது. நீராடும் பொழுது உடலுக்கு மட்டுமல்லாமல் தலையுடன் சேர்த்து நீராடுவது நீராடுதல் முறை. சுற்றுப்புறத்தை கெடுக்கும் விதமாக நீர்நிலைகளில் அசுத்தப்படுத்துவது மற்றும் துவைப்பது கால்நடைகளை குளிப்பாட்டுதல் போன்ற அனைத்து விதமான தேவைகளுக்கும் உபயோகப்படுத்துறதுனால நீருடைய தன்மை வந்து மாசுபடக்கூடும். அதை பயன்படுத்தும் அனைவருக்கும் நோய்கள் பரவும் வாய்ப்பு இருக்கும். இதனை தவிர்க்க நீர்நிலைகளை நீராடும் காலத்தில் நீராடி அதனை முறையாக பயன்படுத்துறதும் ரொம்ப அவசியமான ஒன்று.

நம்முடைய இந்த உலகம் ஐம்பூதங்களால் இயங்கி வருகிறது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அவ்வளவு ஐம்பூதங்களோடு மனிதனும் பின்னி பிணைந்து தான் இருக்கின்றான். நிலத்தை மாசுபடுத்தினால் நிலத்தின் வளம் கெடுகின்றது, நீரை மாசுபடுத்தினால் ஆரோக்கியம் தடைபடும், காற்றை மாசுபடுத்தினால் நமக்கே கூட சுவாச கோளாறுகள் ஏற்படும், ஆகாயம் மாசுபட்டால் மழை வளம் குறையும், தீயினை மாசுபடுத்தினால் எல்லா பொருட்களுமே இல்லாது போகும். இவ்வாறு நம்மோடு இயங்கி உள்ள இணைந்து உள்ள ஐம்பூதங்களின் மேன்மையை உணர்ந்து தூய்மையாக அவற்றை நாம் காக்க வேண்டும் அப்படிங்கிறத ஆசாரக்கோவை சொல்லுது. தம்பூதம் எண்ணாது இகழ்வானேல் தம் மெய்க்கண் ஐம்பூதம் அன்றே கெடும் என்கிற அந்த அடிகள் வந்து தெளிவாக சொல்லுது. ஓர் இடத்திற்கு போகும் முன்னாடியே திரும்பி வந்த போகும் முன்பும் திரும்பி வந்த பின்பும் உணவு உண்ணும் முன்பும் உணவு உண்ட பின்பும் கை மற்றும் கால்களை தூய்மையாக கழுவுதல் கால்களில் படிந்துள்ள கிருமிகளை நீக்க உதவும். அதனால் தூய்மையும் உடல் ஆரோக்கியமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது அப்படிங்கிறத காலின் நீர் நீங்காமை உண்டிடுக புள்ளியும் ஈரம் புலராமை ஏறற்க இந்த பாடலடிகள் தெளிவுபடுத்துது. இதே வழிமுறைகள் தான் நம்முடைய கொரோனா காலத்தில் நாம் அந்த தடுப்பு நடவடிக்கைக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம மறக்க முடியாது.

பகல் சோர்ந்து இரவு வெல்லும் இவ்வேளையில் எங்கள் இரு உயிரின் தவிப்பின் பொழுது மூன்றாவது உயிரென கலந்திருக்கும் இசை ஞானியின் இசையும் அவ்வளவு அழகு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு.

இணைந்திருக்கின்றோம் இலக்கிய சாரல் நிகழ்ச்சியோடு. ஆசாரக்கோவை கோரும் மனித ஒழுக்கம்னு இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நாம் உயிர் வாழ உணவு இன்றியமையாதது. அதிலும் உண்ணும் உணவு செரிமானம் அடைந்த பிறகு உடல் ஆரோக்கியம் பெறுகின்றது. உண்ணும் பொழுது கிழக்கு நோக்கி அமர்ந்திருந்து உண்ணுதல் வேண்டும் அப்படின்னு நாம் சொல்லுவோம் பொதுவாகவே. இன்னும் தூங்குதல், ஆடுதல், அசைதல், வேடிக்கை பார்த்தல் மற்றும் உண்ணும் உணவை வீணாக்குவதும் கூடாது. இது எல்லாவற்றிலுமே கவனமாக நாம் இருக்கணும். கீழே சிந்தாமல் உணவு உண்ணுவதும் ஒரு நல்ல முறைதான் என்பதை ஆசிரியர் நன்கு வலியுறுத்துகிறாரு. படுத்து கொண்டும் நின்று கொண்டும் திறந்த வெளியிலும் கட்டிலில் அமர்ந்தபடியும் தேவைக்கு அதிகமாகவும் உண்ண வேண்டிய நெறிமுறைகளை கடந்தும் உண்ணுதல் கூடாது அப்படின்னும் சொல்கிறாரு. உணவில் இனிப்பை முன்பு உண்டால் உணவு செரிமானம் அடையும். இதனையே தித்திக்கும் இனிப்புகளை முதலில் உண்டு விட்டு கசப்பானவற்றை இறுதியாக உண்டு மீதமுள்ளவற்றை இடையில் உண்ணுவது மரபு. இதை கைப்பனையெல்லாம் கடை தலை தித்திப்ப மெச்சும் வகையால் ஒளிந்த இடை ஆக அப்படின்னு உணவின் முறை குறித்து ஆசாரக்கோவை எடுத்துரைக்குது. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. நிறைவு பாடல் கேட்கலாம். பாபு திரைப்படத்திலிருந்து

0: நாம் இதுவரை கேட்டோம் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை டெல்லியிலிருந்து செய்ய கேட்டோம். நேரம் 10:20. ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். சுகமான ராகங்கள் நேயர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழி. இதில் இன்றைக்கு பாளையங்கோட்டை சந்திரா ராஜாமணி அவர்களுடைய விருப்ப பாடல்கள் நம்ம கேட்க போகிறோம். இந்த தொகுப்பில் மனிதர்கள் அனைவரும் விரும்பும் சிரிப்பு என்ற மனித உணர்வில் உள்ள சிரிப்பின் பலவிதமான பரிமாணங்களை தொகுத்து பல பாடல்களை எழுதியுள்ளேன். ஒலிபரப்பி என்னையும் நேர்களையும் மகிழ்விக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். எழுதியிருக்காங்க தன்னுடைய துவக்க வரிகளாக. அவருடைய தொகுப்பில் முதல் பாடலாக என்எஸ் கிருஷ்ணன் மற்றும் டிஏ மதுரம் இணைந்து பாடிய ராஜாராணி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை கேட்டிருக்காங்க. இந்த பாடலில் துன்ப வாழ்விலும் இன்பம் காணும் விந்தை புரிவது சிரிப்பு, வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு என்ற வார்த்தைகள் இந்த பாடல் வரிகள் மிகவும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் சிறந்த நகைச்சுவை நடிகர், சிறந்த சிந்தனையாளர், சிரிக்கவும் சிந்திக்கவும் தெரிந்த ஒரே உயிரினம் மனிதன்தான். இந்த பாடலில் சிரிப்பின் பல வகைகளை ஆணவ சிரிப்பு, அசட்டு சிரிப்பு, சதிகார சாகச சிரிப்பு, சங்கீத சிரிப்பு என பல்வேறு பாடல்கள் வேறுபாடுகளை பாடலாக பாடி நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்திருக்கிறார்னு சொல்லியிருக்காங்க. பாடல் நம்ம கேட்போம்.
1: சிரிப்பு

தனது தொகுப்பில் அடுத்த பாடலாக சந்திரா ராஜாமணி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பாடல் சின்னஞ்சிறு உலகம் திரைப்படத்திலிருந்து சிறுகாளியார் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி அம்மா இணைந்து பாடிய பாடல். இப்பாடலும் நகைச்சுவையுடன் எழுதிய பாடல். இதில் அநேக இலக்கண சொற்கள் வந்து இடம்பெற்றிருக்குது. எதிர்கால சொற்கள், எதிர்கால தொடர் சொற்கள், பாட்டில் இடம்பெறும் கொச்சை தமிழ் சொற்களும் இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. பாடல் நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த பாடல் வந்து கொண்டிருக்கின்றது.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களின் விருப்ப பாடல்கள் கடிதமொழி. இதில் இன்றைக்கு பாளையங்கோட்டை சந்திரா ராஜாமணி அவர்களுடைய விருப்ப பாடல்கள் தொகுப்பு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடல் பங்காளிகள் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. திருச்சி லோகநாதன் அவர்கள் பாடியிருப்பாங்க. இது ஒரு தாலாட்டு பாடல். குழந்தையின் சிரிப்பில் மயங்காதவர்கள் இருக்க முடியாது. கள்ளமில்லா சிரிப்பு, தந்தையின் ஆனந்த ராகம். நான் பெற்ற மகனே, நீ பிறந்தும் என் நாடி துடிப்பை சிலிர்க்க வைத்தாய். என் சிந்தையில் இரவெல்லாம் பகல் போல் வெளிச்சமாக்கினாய். என் ஆண் கர்வம் மறந்தின்று உன் முன்னே என்னை பணிய வைத்தாய் என்று பாடல் வரிகள் பிடிக்கும் எழுதியிருக்காங்க. பாடல் நம்ம கேட்கலாம்.

0: 92.6 MHz.
1: சுகமான ராகங்கள் நேர்களின் விருப்ப பாடல்கள் தொகுப்பில் இன்னைக்கு பாளையங்கோட்டை சந்திரா ராஜாமணி அவர்களுடைய தொகுப்பு பாடல்கள் கேட்டுக்கொண்டே நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த இரவில். அடுத்ததாக எங்கிருந்தோ வந்தாள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் பாடிய பாடலும் சங்கீத சிரிப்பு, இந்த பாடலும் சங்கீத சிரிப்பு தான். உன்னால் கற்பனையில் நான் பறந்தேன், இப்போ என்னை நானே மறந்தேன். உன் சிரிப்பிலே விழுந்தேன், உன்னால் நான் தொலைஞ்சேன். உனக்குள்ளே என்னை தேடி அலைந்தேன், கண்டேன் உன்னை சங்கீத சிரிப்பால் என்ற வரிகளையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பாடல் நாம கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன் பேசி சிலா குரல்களில்.

0: அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க நம்முடைய தன்னுடைய தொகுப்பில். ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து சந்திரபாபு அவர்கள் குரலில் இந்த இனிமையான பாடல் அமைந்திருக்கும். இந்த பாடல் ஏளனச்சிரிப்பு, பரிகாச சிரிப்பு, சாகச சிறப்பு சிரிப்பு வகையில் சிறப்பான வகையில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: Ha ha ha ha ha ha.

ஊரே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

நேயர்களின் விருப்ப பாடல்கள் கடித வழி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பாளையங்கோட்டை இ சந்திரா ராஜாமணி அவர்களுடைய விருப்ப பாடல் தொகுப்பு. அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க, ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் ஐயா பாடிய பாடல். இந்த பாடலில் ஆணவ சிரிப்பு என்பது சிரிப்பின் ஒரு வகை. இந்த பாடலில் அவருக்கு பிரித்த வரிகளாக சொல்லியிருப்பது, வயிறு குலுங்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருகா ஜாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க, செங்கமலத்தீவு திரைப்படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் ஐயா பாடிய பாடல். சிந்திக்கும் பொழுது வரும் சிரிப்பு சிந்தனை சிரிப்பு, இந்த பாடலின் ஒவ்வொரு வரிகளும் தத்துவத்தை அள்ளித்தரும்னு சொல்லியிருக்காங்க. பாடலை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க, கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்தில் இருந்து பிசுசிலாமா அண்ட் எல்லாரும் ஈஸ்வரியமா சேர்ந்து பாடிய பாடல். வெகுளித்தனமான சிரிப்பு, கபடமில்லாத சிரிப்பு என்ற பொருளை இந்த பாடலில் உணர்ந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. பாடல் நம்ம கேட்கலாம்.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி பழையங்கோட்டை சந்திரா ராஜாமணி அவர்களுடைய விருப்ப பாடல்கள் தொகுப்பு தான் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க, பாவமன்னிப்பு திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் ஐயா பாடிய பாடல். இந்த பாடலில் அவருக்கு பிடித்த வரிகளாக, காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும் என்ற பாடல் வரிகள் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. பாடல் நம்ம கேட்கலாம்.

பாளையங்கோட்டை சந்திரா ராஜாமணி அவர்களுடைய அடுத்த பாடலாக தனிப்பிறவி திரைப்படத்தில் இருந்து வேண்டும்னு கேட்டிருக்காங்க. இந்த பாடல் ஆனந்த சிரிப்பு வகை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கேட்போமே.

யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா டுடே இனாகுரேட்டட் த கான்ஃபரன்ஸ் ஆன் பிரஹார் நேஷனல் சிட்டி பாலிசி அண்ட் ஸ்ட்ராட்டஜி இன் நியூ டெல்லி. த கான்ஃபரன்ஸ் டெலிபரேட்டட் அப்பான் த 7 பில்லர்ஸ் ஆஃப் பிரஹார், இன்க்ளூடிங் ப்ரிவென்ஷன், ரெஸ்பான்ஸ், அக்ரிகேட்

சுந்தரமான ராகங்கள் நேர விருப்ப தொகுப்பில் இன்றைக்கு நம்ம பாளையங்கோட்டை சந்திரராஜமணி அவர்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிறைவு பாடல் கேட்டிருக்காங்க, உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் ஐயா பாடிய பாட்டு. இந்த பாடல் உழைப்பவர்களின் சிரிப்பு, நேர்மையான வழியில் சம்பாதித்து அதில் வாழ்க்கை பயணம் செய்பவர்களின் சென்றால் என்றும் சிரிப்போடு வாழலாம், பிறர் உழைப்பில் தீய வழியில் உழைத்து வாழ்ந்தால் பிறர் நம்மை பார்த்து சிரிப்பர் என்ற அருமையான தத்துவத்தை சொல்கிறதாக சொல்லியிருக்காங்க.

நேர்களே, நிறைவு பெற்றது வரைக்கும் பாடலோடு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பாளையங்கோட்டை சந்திரா ராஜமணி அவர்களுடைய விருப்ப பாடல்கள் தொகுப்பு நாம் கேட்டோம்.

நேரிலே ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவுபெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு நாளை காலை 5:50 தொடங்கும். தொடர்ந்து பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். இணைந்திருங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இப்போது கேட்கலாம் திரைகானம். வெள்ளை விழா திரைப்படத்துக்காக எல்லா ஈஸ்வரி பாடிய பாடல்.

கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: at the previous games. Athlete Gulbir Singh won his second silver medal at the ongoing games, finishing runner-up in the men's 1,500-meter event. In shooting, Isha Singh won the silver medal in the women's 25-meter pistol individual event. Parul Chaudhary won her second bronze medal at the games, clocking 15 minutes 14.61 seconds in the women's 5,000-meter event. Athlete Vidya Ramraj bagged bronze in women's 400-meter hurdles, setting a new national record in the process. India also secured a bronze medal in Kurash, with Pinky Balhara finishing third in the women's under 78-kilogram category. In women's boxing, Olympic medalists Lavlina Borgohain and Priya Ghangas have assured India of two more medals. India are currently in the 12th position in the Asian Games medal standings with a total of 45 medals comprising 4 gold, 20 silver and 21 bronze. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவு 12:10. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பியில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த். நேயர்களே, இனி கேட்கலாம் இரவின் மடியில்.

0: secured India of two more medals. India are currently 12th in the Asian Games medal standings with a total of 45 medals comprising 4 gold, 20 silver and 21 bronze. And that is the end of this news bulletin.
1: நேர்களே, இப்பொழுது நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:10. இப்பொழுது இடம்பெறும் நிகழ்ச்சி நினைவில் நின்றவை. காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இந்த பாடல் பி.வி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா பாடியது.

0: அடுத்து பி வி ஸ்ரீனிவாஸ் குழுவினர் பாடிய பாடல்.
1: மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே.

யாரது யாரது தங்கமா.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பாய் ஆர் எஸ் ரகு. யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா எஸ்டர்டே இனாகுரேட்டட் தி கான்ஃபரன்ஸ் ஆன் பிரஹார் நேஷனல் சிட்டி பாலிசி அண்ட் ஸ்ட்ராட்டஜி இன் நியூ டெல்லி. The conference deliberated upon the 7 pillars of Prahar, including prevention, response, aggregating internal capacities, human rights, attenuating conditions for terrorism, aligning international efforts and recovery and resilience through

தீர்க்க சுமங்கலி என்ற படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சியில் இருந்து என் மகன் என்ற படத்திலிருந்து பாடல்கள்.

நிகழ்ச்சியில் அடுத்து பரலோக சாதனமே என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை. பூர்வி கல்யாணி ராகம் ஆதி தாளம்.

பண்பலின் 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் ஒழித்து கொண்டிருக்கும் பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் கண்டிலி ஆர் கோவிந்தராஜ் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பள்ளிக்குளம் பிஜி சுப்பிரமணியம் அவர்கள் தவில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஓடோடி வந்தேன் கண்ணா என தொடங்கும் அம்புஜம் கிருஷ்ணா பாடல், தர்மவதி ராகம் ஆதி தாளம்,

மூஷிக வாகன மோதக பிரிய மகாகாவிய நாடகாதி பிரிய மூஷிக வாகன மோதக பிரிய மகாகணபதி மனசா ஸ்மராமி வசிஷ்டவாமி.

மகாமரி சரிகமகணபதி. பனி சரி ச நினிபம சரிகமகணபதி. நிப்ப நிப்பம் மாறி சரி சமசபசனி மகாகணபதி. நிச்சரி சனி சரி சனி சனி சரி சனி சரி ச பம பமகாமரி சரி சரிகமகாமரி சரி சரி ச நிபம நிப நிப நிப நிபம பனி பனி பனி பி சரி சரி சரி சனி சரி சரி சரி ச பனி பனி பனி பம பனி பனி பனி பனி சரி சரி சரி சனி சரி சரி சரி சரி ரி கம ப கம பம பனி பனி சரி சனி பம சரி கமகணபதி. மனசா ஸ்மராமி வசிஷ்ட வாம தேவா.

மோகமுள் என்ற படத்திற்காக ஒலித்த அந்த குரல் கே ஜே ஜேசுதாஸ். பண்பலை 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் இந்த குரல் சின்ன பொண்ணு குழுவினர். படம் சிவப்பதிகாரம். பாடல் ஒலிக்கும் நேரம் 5:25.

0: நிகழ்ச்சியில் அடுத்து இளையராஜா, தீபன் சக்கரவர்த்தி, டி கே எஸ் கலைவாணன் ஆகியோர் பாடிய பாடல் படம் தாய் மூகாம்பிகை.
1: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த